நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948, ஜேஷ்ட மாதம் 26 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆனித்திங்கள் 2 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 16 தேதி செவ்வாய்க்கிழமை. சென்னை மத்தியில 720 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலையத்தில் நேரம் இப்போது காலை 5:50 நிமிடம்.

0: அறநூல்கள் கூறும் நல்வழிகளை கருத்தில் கொள்ளாதவன், வாய்ப்பு வரும்போது செயல்பட தயங்குபவன், வருகின்ற பழிகளுக்கு அஞ்சாதவன் பகைவரால் எளிதில் வெல்லப்படுவான். குறள் எண் 865, அதிகாரம் பகை மாட்சி.
1: வழி நோக்கான் வாய்ப்பன செய்யான், பழி நோக்கான் பண்பிலன் பற்றார்க்கு இனிது.
0: அறநூல்கள் கூறும் நல்வழிகளை கருத்தில் கொள்ளாதவன், வாய்ப்பு வரும்போது செயல்பட தயங்குபவன், வருகின்ற பழிகளுக்கு அஞ்சாதவன் பகைவரால் எளிதில் வெல்லப்படுவான். குறள் எண் 865, அதிகாரம் பகை மாட்சி.
2: குறளமிதம் பருகினோம். இன்று சென்னை வானொலி உங்களுக்காக வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55

சுழலறிவும் தொடர்ந்து வானிலை 7 மணி முதல் 9 மணி வரை 19 காலை. இதில் நாளும் அறிவோம். லூயி பிரெய்லியின் சாதனை பயணம் எழுதி வழங்கியவர் முனைவர் எம் கஸ்தூரி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் இரா மோகனசுந்தரம் அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் ஆர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் முதல் பகுதி. தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் மீண்டும் ஒரு தகவல் உங்கள் கவனத்திற்கு பகுதியில் அகில இந்திய வானொலியின் 88வது ஆண்டு விழா குறித்த சிற்றுரை. நகர்வலத்தில் சாலையில் சாகச பயணத்தை தவிர்ப்போம் எஸ்

0: ஆகிய நிகழ்ச்சிகள் இடம்பெறும். காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம்ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். மத்தியாலை 720 KHz-ல் காலை 10:02 முத்து சிதறல், முற்பகல் 11:02 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல். இதில் சூர்யா சுந்தர்ராஜ் ஸ்ரீராம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் இடம்பெறும். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் மத்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 1:10 எண்ணுயிர் தோழி நாடக கலைஞர் லாவண்யா வேணுகோபால் அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் டாக்டர் கே வித்யாவதி. 2:15 திரைகானம், 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி யக்ஷ பிரசனம், டாக்டர் வேணுகோபாலன் சக்கரன் அவர்களின் உரை இடம்பெறும். 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குவோர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் இன்றவை. 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் சரவணன், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், செல்லமே செல்வமே செல்ல பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சி 3வது பகுதி, தோழமை விலங்குகளுக்கான நலவாழ்வு அடிப்படைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனிவர் வி விஜய் ஆனந்த் அவர்களின் உரை, தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை. 8:05 திரைகானம், 9:15 செய்திச் சுழல், 9:30 அறிவியல் நேரம், பெண்களும் செயற்கை நுண்ணறிவும், செயற்கை நுண்ணறிவுத் துறையில் பெண்களுக்கான வாய்ப்புகள் குறித்து கணினித்துறை உதவி பேராசிரியர் முனைவர் இ கங்காதேவி அவர்களுடன் நேர்முகம் 2வது பகுதி. 10:00 காற்றோடு கலந்திடவா. FM ரெயின்போ அலைவரிசையில் காலை 6:02 பக்தி நேரம், 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:00 வணக்கம் சென்னை, 7:50 சைபாலின் இன்றுவர் தகவல், வழங்கியிருப்பவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ்யா ரெயின்போ, 9:02 ரெயின்போ ரேப், 10:02 கெட் செட் கோ, பிற்பகல் 11:02 உங்களுடன் ரெயின்போ, நண்பகல் 12:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் மத்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 12:05 ஹாய் ஸ்நேகிதே, 1 மணிக்கு திரைகானம், 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:02 ஹலோ டாக்டர், அறிவால் செல் சோகை தினத்தை முன்னிட்டு இரத்தவியல் நிபுணர் டாக்டர் கார்த்திக் வேலவன் அவர்களுடன் நேர்முகம், மாலை 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள், இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரான்ஸ் நாட்டின் இவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியாவின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற விருதை அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலிகிரினி வழங்கினார். உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமைப்பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப்பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பாக புகார்கள் இருந்தால் உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துறை செயலாளர்களுக்கு அமைச்சர் திரு ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுகின்றனர் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகள், மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து அரசு அலுவலர்களுடன் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆலோசனை மேற்கொண்டார். பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமையை தடுக்க அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ராதாபுரம் கால்வாய் பாசன தேவைக்காக இன்று முதல் 138 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. வெளி மாநிலத்திலிருந்து போதைப்பொருள் கடத்தி வந்து விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் விற்பனை செய்ய முயன்ற ஒருவரை காவல்துறை கைது செய்து 16 கிலோ போதைப் பொருளை பறிமுதல் செய்துள்ளது. நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று

0: லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பங்களாதேஷில் தட்டம்மை நோயால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 656 அதிகரித்துள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் கெப்பேவெர்டே அணிகளுக்கிடையேயான ஆட்டம் கோலின்றி டிராவில் முடிவடைந்தது. பெல்ஜியம் எகிப்து அணிகளுக்கிடையேயான போட்டியும் சவுதி அரேபியா உருகுவே அணிகளுக்கிடையேயான போட்டியும் டிரா ஆனது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நினைவூட்டுகிறோம் நேர்களே, 101.4 எஃப்எம் ரெயின்போ அலைவரிசையில் இன்று 7:30 ஃபீஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக். நூறு புள்ளி 1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று 11:30 மல்லே பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் யோகாபியாசம், சித்திர சங்கீதம் ஆகியவை. 12:00 திரைகாணம், 12:50 மெல்லிசை, 1:10 இசைமலர். இதில் கே ஹரிபிரசாத் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம்ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், டெல்லி வி சாய்ராம் அவர்கள் மிருதங்கம். 4:10 தேனி நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார். மாலை 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் சௌமியா அரங்கராஜன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், பாபநாசமார்குமார் அவர்கள் மிருதங்கம். 7:10 சிறுவர் சோலை, ஆரோக்கியம் விடியலின் தொடக்கம், யோகா தினம் குறித்த உரை வழங்குவோர் ஆர் கே வைஷ்ணவி. சங்கீதம் சந்தோஷம், அக்ஷரா வைத்தியநாதன் பாட்டு. நீதி கதைகள் சொல்பவர் எஸ் மகனியா. விலையில்லா உயிர்த்துளிகள் இரத்த தானம் குறித்த உரை வழங்குவோர் எஸ் மீரா. 9:30 மணிடாக், 9:45 மந்தன். 11:10 மத்திய அரசின் 12ஆம் ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருள்களிலான சிறப்பு இருமொழி கலந்துரையாடல் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 11:45 திரைகாணம். விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 10:02 காற்றலையில் ஒரு வரலாறு. சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி. உடன் உரையாடுபவர் நரேன்குமார் அவர்கள்.

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
2: உலகத்திலேயே மிக தொன்மையான மொழி என்பது நம்முடைய தமிழ்தான். கல்தோன்றி மந்தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த தமிழ்குடி என்று இலக்கியம் சொல்லும். முத்தமிழ் என்று சொல்லுவார்கள். ஏற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று 3 தமிழ்கள் உண்டு. மற்றொன்று இலக்கணத்தில் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்று 5 இலக்கண வகைகள் தமிழிலே உண்டு. மற்ற மொழிகளில் பார்த்தால் எழுத்து, சொல் இவைதான் இருக்கும். ஆனால் பொருள், இலக்கணம், இந்த உலகத்தில் வாழ்வை எப்படி நடத்துவது என்று வாழ்வியலுக்கு வழிகாட்டிய பொருள் இலக்கணத்தை தந்தவர்கள் தமிழ் பெருமக்கள். மிக தொன்மையான இலக்கண நூல் உலகத்திலேயே தொல்காப்பியம்தான். இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று சமயங்கள் சொல்லும். சமயங்கள் எந்த சமயமாக இருந்தாலும் இறைவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நீதிகளை வகுத்து அளித்தான் என்று சமயங்கள் சொல்லும். அதை வாழ்வியல் உறுதி பொருட்கள் என்று தொல்காப்பியம் நமக்கு உணர்த்தும். அது என்ன வாழ்க்கை உறுதி பொருட்கள்? இந்த உலகத்திலே பிறந்து விட்டோம், ஆனால் வாழ்க்கை எப்படியோ போகக்கூடாது, காற்றடிக்கின்ற திசையெல்லாம் மாறக்கூடாது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு நியதியை நம்முடைய இலக்கணம் சொல்லுகிறது. தொல்காப்பிய இலக்கணம் அறம், பொருள், இன்பம், வீடு. அது என்ன? அறம், பொருள், இன்பம், வீடு. இதை நான்மறை என்று சொல்லுவார்கள். இதை தொல்காப்பிய இலக்கணம் வாழ்க்கையின் உறுதி பொருட்கள் என்று சொல்லுகிறது. இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அறத்தின் வழி நின்று பொருளிட்ட வேண்டும். எந்த தொழிலை செய்தாலும் சரிதான், அதிலே ஒரு நேர்மை இருக்க வேண்டும், அதிலே ஒரு நியாயம் இருக்க வேண்டும். தராசை பிடித்தால் சரியாக பிடிக்க வேண்டும்.

அதனை போய் புரட்டு இருக்கக்கூடாது. வாழ்க்கையே அறத்தின் வடிவமாகவே இருக்க வேண்டும். ஆகவேதான் இறைவனை சொல்லுகின்ற திருவள்ளுவனார் என்று சொல்லுகிறார், அறவாழி அந்தணன் என்று சொல்லுகிறார். இறைவன் இந்த உலகத்தை எப்படி உருவாக்கி இருக்கிறான் என்றால், அறத்தின் வழியிலே இயங்க வேண்டும் என்றுதான் உருவாக்கி இருக்கிறான் என்று ஆண்டோர்கள் சொல்லுவார்கள். அப்படி வாழ்க்கையை அறத்தின் வழியிலே இருக்க வேண்டும். அப்படி இருந்து பொருள் ஈட்ட வேண்டும். ஈட்டிய பொருளை கொண்டு இந்த உலகத்திலே வாழ்வியலை துவக்க வேண்டும். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நெறியில் இல்லறை என்பம் துய்த்து வாழ்வதுதான் அது வாழ்க்கை. மற்றவையெல்லாம் பிழைப்பு. பலர் பிழைக்கிறார்கள், சிலர் வாழ்கிறார்கள். வாழ்வது என்பது இலக்கோடு இலக்கணத்தோடு இந்த உலகத்திலே நாம் வாழ்வது. ஆனால் பிழைப்பது என்பது எண்ணத்தின் வழியே சிந்தனை செல்லுகின்ற இடமெல்லாம் சென்று இலக்கு இன்றி இலக்கணமின்றி இந்த உலகத்திலே காலத்தை கடத்துவது, அது பிழைப்பு, இது வாழ்வு. அப்படி வாழ்கின்ற பொழுது எத்தனையோ கடமைகள். வள்ளுவனார் சொல்லுவார், விருந்தோம்பல் என்று சொல்லி விருந்து புறத்தான் தான் உண்டல் சாவா மருந்து எனினு வேண்டற்பாற்றென்று. விருந்தினர் ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டார்னா உயிரே போகாமல் காக்கின்ற அமிர்தமே கிடைத்தாலும் அந்த விருந்தினருக்கு கொடுக்காமல் நாம் உண்ணக்கூடாது என்று சொல்ல வருகிறார். அப்படிப்பட்ட சிறப்பு தமிழகத்தினுடைய விருந்தோம்பல். எல்லாரும் நண்பர்கள் பங்காளிகள் இவர்கள் தான் உறவினர்கள் நினைக்கிறார்கள். விருந்தின புதுமைன்னு அர்த்தம். அந்த காலத்தில் தின்ன வச்சு கட்டியிருப்பாங்க. எங்கிருந்தோ அறிமுகம் இல்லாமல் ஊருக்குள்ளே வருகின்ற பொழுது களைத்து விட்டால் வீட்டு திண்ணையிலே படுத்து உறங்கி செல்வார்கள். அப்படி எங்கிருந்தோ வருகிறார்கள் அல்லவா, அவர்கள்தான் விருந்தினர்கள். அறிமுகம் இல்லாமல் எங்கிருந்தோ வருகின்றவர்கள், அவர்களைத்தான் காக்க வேண்டும் என்று வள்ளுவனார் சொல்லுகின்றார். விருந்து என்பதற்கு பொருள். அப்படி ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நெறியில் இல்லறை இன்பம் துய்க்கின்ற பொழுது விருந்தினர்களை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று நம்முடைய இலக்கணம் சொல்லி காட்டுகின்றது. அப்படி வாழ்ந்து நிறைவாக இறைவன் திருவடியை சென்று அடைய வேண்டும். வீடு பெற்றி அடைதல் வேண்டும். வீடு என்றால் வெளியில் திரிந்தால் நாம் தங்குகின்ற இடம். அதுபோல உலகத்திலே இங்கே வாழ்ந்து ஊடாடி திரிந்து கடைசியாக இறைவன் திருவடியிலே நாம் இளைப்பாற வேண்டும் என்று அறம் பொருள் இன்பம் வீடு அறத்தின் வழி நின்று பொருளீட்டி ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நெறியில் இல்லறை இன்பம் துய்த்து வீடு பேற்றி அடைதல் என்று நம்முடைய தொல்காப்பியம் சொல்லுகிறது. இதைதான் பின்னால வந்து ஔவையார் சொல்லுவார்,

0: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
1: இசையும் இறைவுணர்வும் இதயத்தில் பொங்கும் இந்த நேரம் 6:15. வழிபாடு நிகழ்ச்சியை ரசிக்கலாம். சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியின் முதல் பாடல் கிருஷ்ணராஜ் பாடியிருப்பது.

0: நிறைவு பெற்றது வழிபாடு. நேரம் இப்போது 6:35. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி திங்கள் 2 செவ்வாய்க்கிழமை. நாளை காலை 8:30 மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது. கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்துவீர். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கை பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயிறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்க தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்கத் தொடங்கும். பயிர்கள் பூக்கத் தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான்

0: செடிகளில் அதிகப்படியான தழை சத்து இருக்கும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வீர். தொடக்கத்தில் வெங்காய தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சாணங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருள தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறையானது மழை காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்படும் வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயறு வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா அஸ்பெரில்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும். பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 80-58% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50%க்கு குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் போது இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க முதல் 2 பருவங்களில் மெழுகுத்தாளை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தினை தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண்தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும் போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா டாக்ஸுக்கு நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணுற ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படின்னா என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றதில் எல்லாமே கொடுத்துடலாம். அவாய்ட் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக டாக்ஸுக்கு இல்லை கேட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் ஐட்டம்ஸ் கொடுக்கறது அவாய்ட் பண்ணிடணும். பிகாஸ் அது வந்து அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியாது, அது வந்து டாக்ஸிக்கு. அதேமாரி பழ வகைகளில் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸு இந்த கருந்திராட்சைன்னு சொல்லுவோம், ரேசன்ஸ்ன்னு சொல்லுவோம், அது கொடுக்கவே கூடாது.
0: விலங்குகளுக்கான நல வாழ்வு அடிப்படைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் வி விஜயானந்த் அவர்களின் கருத்துக்கள்.
1: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: அன்பார்ந்த விவசாயிகளே, மிளகாய் பயிரில் இலைப்பெண் தாக்குதலின் அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவில் தோற்றமளிக்கும். இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளி நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலம் பேன்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். 1 கிலோ விதைக்கு இமிடாக்ளோப்ரிட் 70% WG என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும். மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்ப வெப்பநிலை, இயற்கையின் எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லி

0: சூழல் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. ரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டு வரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அளவிற்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கு இடும்பொழுது அவற்றின் நச்சுக்கள் மண்ணில் தங்கி விடுகின்றன. இந்த நச்சுக்கள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகின்றன. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அறுவடை முடிந்த சோள பயிர்களில் புதிதாக முளைத்திருக்கும் இளம் சோள பயிர்களை கால்நடைகள் தற்செயலாக மேய்ந்துவிட்டால் HCN விஷத்தன்மையினால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். அறுவடை முடிந்து கிடைக்கப்படும் அதிகப்படியான தானியங்களை தற்செயலாக ஆடுகள் மேய்ந்துவிட்டால் துள்ளுமாறி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். பன்றிப்பட்டியில் ஈகோளை தொற்று நோய் தடுக்க இளஞ்சூடு உப்பு கரைசலை கொண்டு தரையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கப்படும் கோழிகளில் பேன் போன்ற புற ஒட்டுண்ணிகள் இருந்தால் 1 லிட்டர் நீரில் 1 மில்லி லிட்டர் பூட்டாக்ஸ் கரைசலை பஞ்சில் நனைத்து கண் செவி மடலில் படாதவாறு சூரிய ஒளிமிக்க நாளில் தடவி விட வேண்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

0: ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் எவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். லண்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் இவியான் நகரில் நடைபெற்று வரும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். புதிய கூட்டாண்மையை உருவாக்குதல், சர்வதேச ஒற்றுமையை மீண்டும் கட்டமைத்தல் என்ற தலைப்பில் நடைபெறும் அமர்வில் அவர் பங்கேற்கவுள்ளார். இதில் G7 நாடுகளின் தலைவர்கள், கூட்டாண்மை நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கியின் பிரதிநிதிகள் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இம்மாநாட்டிற்கிடையே கனடா, பிரிட்டன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் திரு இம்மானுவேல் மேக்ரோன் அளிக்கும் விருந்திலும் பிரதமர் பங்கேற்கவுள்ளார். G7 உச்சி மாநாட்டில் உலகில் நிலவும் சமநிலையின்மை, புவி அரசியல் நெருக்கடிகள், குழந்தைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்டவை குறித்து தலைவர்கள் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர்

0: டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆவணப்படங்கள், குறும்படங்கள், அனிமேஷன் படங்களுக்கான சர்வதேச திரைப்பட விழாவை மும்பையில் நேற்று அவர் தொடங்கி வைத்து உரையாற்றினார். கதை சொல்லல், படைப்பாற்றல், தொழில் முனைவு ஆகியவற்றுக்கான உலகளாவிய மையமாக இந்தியா உருவாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். நமது நாட்டின் திரைப்பட மற்றும் ஆவணப்பட கதைகள் உலக அளவில் பார்வையாளர்களை ஈர்க்கும் திறனை கொண்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் படைப்பாற்றல் மிக்க திறமையாளர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்குத்துறை கடந்த ஆண்டு 9% வளர்ச்சி பெற்றுள்ளதாக அவர் கூறினார். டிஜிட்டல் ஊடகம் இத்துறையில் மிகப்பெரிய பிரிவாக உருவெடுத்து முதல் முறையாக 1,00,000 கோடி ரூபாய் வருவாயை கடந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு மட்டும் இந்தியாவில் 1,900,000-க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வெளியிடப்பட்டதாகவும் அதன் மூலம் திரையரங்கு வருவாய் 16% அளவிற்கு உயர்ந்ததாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் 10 மற்றும் 12 வகுப்பில் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் ஆகியோருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி அவர் உரையாற்றினார். ஒவ்வொரு மாணவரையும் சமூக பொறுப்புள்ளவர்களாக மாற்ற வேண்டியது நமது கடமை என்று அவர் கூறினார். கல்விக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்த மாநில அரசு தயாராக உள்ளதாக திரு அருண்ராஜ் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி, வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோரும் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்தகைய குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை எந்த சமரசமும் இன்றி சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என்று கூறினார். இது தொடர்பான விழிப்புணர்வு இயக்கங்களும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மேகதாது அணை விவகாரத்தில் மாநில அரசின் நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது என்று அவர் கூறினார். காவிரியின் குறுக்கே அணை கட்டும் முயற்சியை தடுக்க மாநில அரசு உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். சேலம் மற்றும் தருமபுரி மாவட்ட மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் தொப்பூர் மலைப்பாதை உயர் பாதுகாப்பு மிக்க சிறப்பு வழித்தடமாக மாற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் 41% முடிவடைந்த நிலையில் திட்டமிட்டபடி 2028 மார்ச் மாதம் அனைத்து பணிகளும் நிறைவடையும் என்றும், இதன் மூலம் அப்பகுதியில் விபத்துகள் குறையும் என்றும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய திட்ட இயக்குநர் திரு ஸ்ரீனிவாசுலு எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு நிறைய ஆக்சிடென்ட்ஸு குறையும், ஆக்சிடென்ட்ஸ் இருக்காது அப்படின்ற ஒரு எங்களோட நம்பிக்கை. அதுக்காக தான் நிறைய இந்த டிசைனில் வந்து நம்ம ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்ற ஒரு ஃபீச்சர்ஸ் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்டோட ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து எலிவேட்டட் காரிடோர், 3.68 கிலோமீட்டர்ஸ். அதுதான் இந்த ப்ராஜெக்டோட ரொம்ப ஸ்பெஷல்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் செயல்பட்டு வருகிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைத்து மாணவர்களும் தங்களது உயர்கல்வியை தொடர வேண்டும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: 12 வகுப்பில் தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத மற்றும் பள்ளியில் இடைநின்ற மாணவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை மையத்தின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் குழந்தைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள், இலங்கை அகதிகள், பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பிற நலிவுற்ற மாணவர்கள்,

0: உயர்கல்வியில் சேர்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 97 50 98 23 94 அல்லது 97 88 85 85 80 என்ற அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.
1: தமிழகத்தில் நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தேனி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் தட்டம்மை நோயால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 656 அதிகரித்துள்ளது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரை சிறையில் விசாரிக்க சிபிஐ விடுத்த கோரிக்கைக்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சர்வதேச யோகா தினத்திற்கான முன்னோட்ட நிகழ்ச்சி புதுதில்லியில் மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தலைமையில் நடைபெற்றது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்பாக புகார்கள் இருந்தால் உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துறை செயலாளர்களுக்கு மாநில அமைச்சர் திரு ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து அரசு அலுவலர்களுடன் மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆலோசனை நடத்தினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு உறுதிமொழியை ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் அனைத்துத் துறை அரசு அலுவலர்களும் ஏற்றுக்கொண்டனர். தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4 7-5 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் டி மினோர் பிரிட்டனின் கேமரோன் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் கேப் வெர்டே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோலின்றி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்குத்துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். லண்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 6:55 30 நொடி.

0: சூழல் அறிவோம்.
1: அதிகரித்து வரும் உலக ஜனத்தொகையின் உணவு தேவையை ஈடு செய்வதற்காக விளைச்சலை அதிகரிக்கும் நோக்குடன் செயற்கை உரங்கள் அல்லது இரசாயன வளமாக்கிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இரசாயன வளமாக்கிகள் தாவர வளர்ச்சிக்கு தேவையான மூலங்களை கொண்டிருக்கும் தாவரங்களின் வளர்ச்சிக்கு அவசியமான எல்லைப்படுத்தும் முதன்மை மூலங்களாக கருதப்படும் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் கொண்ட இரசாயன வளமாக்கிகள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணமாக யூரியா, அமோனியம் சல்ஃபேட், பொட்டாசியம் நைட்ரேட் மற்றும் சூப்பர் பாஸ்பேட் ஆகியோம். நிலப்பரப்பின் மூன்றில் ஒரு பங்கில் பயிர் செய்கை மேற்கொள்ளப்படுகிறது. விவசாயிகள் ஒரு ஹெக்டேருக்கு 77 கிலோகிராமிலும் அதிகமான வளமாக்கிகளை பயன்படுத்துகின்றனர். இது ஏனைய நாடுகளில் பயன்படுத்தப்படும் வளமாக்கிகளின் அளவிலும் ஒப்பிடுகையில் 2 முதல் 8 மடங்கு அதிகம். இரசாயன வளமாக்கிகள் விளைச்சலை அதிகரித்தாலும் காலப்போக்கில் சூழல் தொகுதியில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. இதன் காரணமாக மண்ணின் இயற்கை தன்மை அல்லது கட்டமைப்பு பாதிக்கப்படுவதால் மண்ணின் வளம் குன்றும். செறிவான பயிர் செய்கை மேற்கொள்ளப்படும் இடங்களில் மேற்பரப்பு நீர் நில

கீழ் நீர் என்பன பாதிப்படையும். உரிய நேரத்தில் மாத்திரம் வளமாக்கிகளை பயன்படுத்துதல் அல்லது அவற்றின் பிரயோகத்தை கட்டுப்படுத்துதல் சரியான முறையாகும். இயற்கை சூழலில் உயர் விளைச்சலை தரக்கூடிய பயிர் இனங்களை அறிமுகம் செய்தல், ஓரின பயிர் செய்கைக்கு பதிலாக பல்லின பயிர் செய்கை அல்லது சுழற்சி முறை பயிர் செய்கையை மேற்கொள்ளுதல், விவசாய வளமாக்கிகளின் தீமையான விளைவுகளை விவசாயிகளுக்கு எடுத்துரைத்தல் போன்ற நடவடிக்கைகள் மூலம் இரசாயன வளமாக்கிகளால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதகமான விளைவுகளை கட்டுப்படுத்தலாம்.

0: இயற்கையை சிதைக்காமல் நம் தேவையை அளவோடு தேடினால் வற்றாத வளத்தோடு வாழும் பூமி.
1: இடம்பெற்றது சூழல் அறிவு.

0: வானிலை அறிக்கை. தென் தமிழக கடற்கரை பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்போது 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு இது. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 39.8 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 2.6 டிகிரி அதிகம். குறைந்தளவு 29.5 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 1.4 டிகிரி அதிகம். ஈரப்பதம் 74%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு 40 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 2.5 டிகிரி அதிகம். குறைந்தளவு 29.4 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 1.9 டிகிரி அதிகம். ஈரப்பதம் 74%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஆங்காங்கே மேகமூட்டத்துடன் காணப்படும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்வதற்கு சில இடங்களில் வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகா ஹெர்ட்ஸ் ஆகியவற்றில் இப்போது ரசிக்கலாம். புத்தம்புது காலை ஒலிக்கும் இந்த நேரம் 7:15 நொடி. ஒருவருடன் பழகும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், ஏனெனில் ஒவ்வொருவரின் மனமும் முற்றிலும் வேறுபட்டது என்கிறார் ராமகிருஷ்ணர். ஒருவருடன் பழகும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், ஏனெனில் ஒவ்வொருவரின் மனமும் முற்றிலும் வேறுபட்டது. இந்த இனிய சிந்தனையோடு புத்தம்புது காலை உங்களை நாடி இந்த நேரத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி இணைந்து ரசிக்க கனகவல்லி. நிகழ்ச்சியில் முதலில்
1: நாளும் அறிவோம். லூயிஸ் பிரைலின் சாதனை பயணம். தகவல்கள் வழங்குகிறார் எம் கஸ்தூரி அவர்கள். கண்கள் காணாத உலகிற்கு விரல்கள் வாசிக்கும் மொழி தந்தவன் லூயிஸ் பிரெய்லி. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 4 உலக பிரெய்லி நாளாக கொண்டாடப்படுகிறது. உலகில் கண் பார்வையற்ற மக்கள் ஏராளமானோர் இருந்து வரும் நிலையில் அவர்களும் படிக்க முடியும் என ஒரு மொழியை உருவாக்கி காட்டியவன் தான் லூயிஸ் பிரெய்லி. யார் இந்த லூயிஸ் பிரெய்லி? பிரான்சில் 1809 பிறந்தவர். பிரெய்லி பிறக்கும் போதே கண் பார்வையற்றவராக இருக்கவில்லை. 3 வரை அவருக்கு சரியாகவே பார்வை தெரிந்தது. குண்டூசிகளை வைத்து விளையாடிய போது அவை தவறி கண்ணில் குத்தியதால் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக அவர் பார்வையை இழந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அதே குண்டூசிதான் பின்னாளில் அவர் கண் பார்வையற்றவர்களுக்காக ஒரு மொழியை கண்டுபிடிக்க காரணமாக அமைந்தது. குண்டூசிகளை வைத்து சிறு சிறு துளையிட்டு அவற்றை ஒரு வார்த்தை வடிவமாக மாற்றினார் பிரெய்லி. இப்படியாக ஒவ்வொரு எழுத்துக்கும் புள்ளிகளால் ஒரு உருவம் தந்தார். பின்னாளில் இவை தகர ஏடுகளில் சின்ன சின்ன மொட்டுக்களாக புள்ளிகள் தடவி பார்த்து எளிதில் உணரும்படி ஆக்கப்பட்டது. உலகம் முழுவதும் உள்ள கண் பார்வையற்றவர்கள் படிப்பதற்கு இன்று பிரெய்லி மொழி ஒரு பெரும் கருவியாக அமைந்துள்ளது. உலக அளவில் அந்தந்த மொழிகளுக்கு ஏற்ப மாற்றங்களுடன் இந்த பிரெய்லி மொழி பயன்படுத்தப்படுகிறது. பிரெய்லி எழுத்து முறை என்பது வெறும் புள்ளிகள் அல்ல, அது கல்வி, அறிவு, சுயநம்பிக்கை ஆகியவற்றை திறக்கும் கதவு. பார்வை திறனற்றோரின் கல்வி உரிமை அது.

0: லூயிஸ் பிரெய்லி பாரிஸ் அருகிலுள்ள கூப்பவரே என்ற சிறிய ஊரில் பிறந்தார். தந்தை பெயர் சீமோன் ரெனே, அன்னையின் பெயர் மோனிக். அவர் தந்தை தோல் செருப்பு உருவாக்கும் தொழில் செய்தார், சேணமும் உருவாக்கினார். ஓரளவு வசதியான குடும்பம். லூயிஸ் தந்தையின் பட்டறையில் ஏற்பட்ட விபத்திற்கு பிறகு குழந்தை லூயிஸ் பார்வை இழக்க நேரிட்டது. பின் பாரிஸ் பார்வையற்றோருக்கான பள்ளியில் மாணவராக இருந்தபோது சார்லஸ் பார்பியரின் இரவு எழுத்து முறையை மேம்படுத்துவதன் மூலம் அவர் தனது தொட்டுணரக்கூடிய பிரெய்லி குறியீட்டை உருவாக்கினார். 15 வயதிற்குள் அவர் உயர்த்தப்பட்ட புள்ளிகளின் அமைப்பை இறுதி செய்தார். இது பார்வையற்றவர்கள் தொடுதல் மூலம் படிக்கவும் எழுதவும் அனுமதிக்கிறது. இன்று உலக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. அவர் ஓர் ஆசிரியராகவும் இசைக்கலைஞராகவும் பணியாற்றினார். பார்வையற்றோர் பயன்படுத்தும் பிரெய்லி முறையை மொபைல்களுக்கு தற்போது எடுத்து வந்திருக்கிறது கூகுள். பார்வையற்றோர் மொபைலில் தட்டச்சு செய்ய இதற்கு முன் தனிப்பட்ட எந்த ஒரு வசதியும் இல்லை. இப்பொழுது பிரெய்லி கீபோர்டு என ஒரு சில நிறுவனங்களின் செயலிகள் பல கூகுள் பிளே ஸ்டோரில் நமக்கு கிடைக்கின்றன. நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம். லூயிஸ் பிரெய்லின் சாதனை பயணம். தகவல்கள் வழங்கினார் எம் கஸ்தூரி அவர்கள்.
2: தெளிவான சிந்தனையும் விடாமுயற்சியும் இருந்தால் தெய்வபலன் உடன் வரும்.

0: பி சுசீலா பாடியிருந்த அந்த பாடலின் படம் ஏணிப்படிகள்.
1: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
2: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
1: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
0: புத்தம்பது காலையில் அடுத்து வருவது
3: தமிழ் அமுதம். வழங்குகிறார் இரா மோகனசுந்தரம் அவர்கள்.
4: சங்க இலக்கியமான எட்டு தொகையுள் ஐந்தாவதாக விளங்குவது பரிபாடல். இது ஒரு பன்னிசை இலக்கியம். முதன் முதலாக பரிமேலழகர் உரையுடன் பரிபாடல் பதிப்பினை தமிழ்தாத்தா உவே சாமிநாதையர் 1918 பதிப்பித்துள்ளார். தமிழரின் வழிபாட்டு மரபையும் தமிழின் அடையாளமாக மதுரையை முதன்மைப்படுத்தலும் பரிபாடலில் கண்டு நாம் இன்புறலாம். நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியுடு அகம்புறம் என்ற இத்திரத்த எட்டு தொகை என்பர் நூலோர். எட்டு தொகை எவையென நினைவில் கொள்ள எழுந்தது இப்பாடல். பரிபாடல் அகமும் புறமும் கலந்தது. பரிபாடலே தொகைநிலை வகையின் இது பாவென்னும் இயல் நெறியின்றி பொதுவாய் நிற்றற்கும் உரித்தன மொழிப தொல்காப்பிய செய்யுள். பரிபாடல் என்ன வகை பாடல் என்று இன்றி எல்லா வகை பாவிற்கும் உரித்தானது. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா ஆகிய நால்வகை பாடலுக்கும் பலவகை அடிகட்கும் பரிந்து இடம் கொடுக்கும் பரிந்து செல்லும் ஓசையை உடையது. எனவே இது பரிபாடலாயிற்று. பரிபாடலில் பாடல் 20 அடி முதல் 400 அடி வரை பெற்று விளங்கும் தன்மையது. பரிபாடலின் கண் மலையும் ஆறும் ஊரும் வர்ணிக்கப்படும் இன்பத்தையே பொருளாக கொண்டது. கடவுள் வாழ்த்து, மலை விளையாட்டு, புனல் விளையாட்டு முதலியவற்றில் இப்பாடல் வரும். செவ்வேள், திருமால், வையை ஆகிய முப்பொருள்களை பற்றி 13 புலவர்கள் பாடியுள்ளனர். பண் வகுத்தோர் 7. திருமார்க்கு 24, செவ்வேட்கு 31 பாட்டு, காடுகாட்கொன்று மறுவினிய, வையை 26, மாமதுரை 4 செய்ய பரிபாடல் திறம் என்பது பழம்பாடல். நாம் தற்போது செவ்வேள் பற்றிய பாடலின் கருத்தையும் காட்சியையும் காண்போம். இப்பாடலை இயற்றியவர் நப்பண்ணனார். இவர் இசையறிவு மிக்கவர். பாடலின் முதல் 10 வரிகளை காண்போம். பாங்கர் பசும்பிடி இளமுகி நெகிழ்ந்தவாய் ஆம்பல் கைபோர் போத்த கமல் குலை காந்தள் எருவை நருந்தோடு எரி இணர் வேங்கை உருவமிகு தோன்றி ஊழினர் நரவம் பருவமில் கோங்கம் பகைமலர் இலவம் நினைந்தவை கோத்தவை நெய்தவை தூக்க மணந்தவை போல வரைமலை எல்லாம் நிறைந்தும் உறழ்ந்தும் நிமிர்ந்தும் தொடர்ந்தும் விடியல் வியல்வானம் போல பொலிவும் நெடியோய் நின் குன்றின் மிசை. பாடலின் பொருள் யாதெனில் நெடியோனே நின் குன்றத்தின் பக்கமலை சாரல்களிலே பச்சிலை என்னும் பெயரை உடைய ஒரு கொடியின் மென்மையான இளங்கொழுந்துகள்

0: துளிர்த்து இருக்கும். மகளிர் வாய் மலர்ந்தது போன்ற செவ்வியுடனே செவ்வாம்பல் பூக்கள் மலர்ந்து இருக்கும். அப்பெண்களின் விரல்கள் போல காந்தள் மலர்கள் நறுமணத்துடன் விளங்கும். பஞ்சாய கோரை நல்ல இதழ்களுடன் கொத்து கொத்தாக தொகுப்புகளாய் காணப்படும். தீ போன்று சிவந்த மலர்களுடன் வேங்கை மரங்கள் பூத்து குலுங்கும். முட்டுகள் சற்றே விரிந்து முகிழ்ந்து அழகு காட்டும். தோன்றி பூக்கள் பூத்திருக்கும். அவை நிறம் கிழிமி விளங்கும். அலர்ந்த பூங்குத்துக்களை கொண்டதாக நரவும் விளங்கும். பூக்கும் பருவம் என்று இல்லாது எப்பருவத்தும் பூக்கும் கோங்கமும் பூத்திருக்கும். அக்கோங்க மலருடன் மாறுபட்ட இலவும் பூவும் ஆகிய இம்மலர்களெல்லாம் கட்டிய மாலைகள் போன்றும் மலர் நிறைந்தும் கோத்து தொடுத்த மாலைகளைப் போல ஒன்றுக்கொன்று மாறுபட்ட மலர்களை கொண்டும் தூக்கி கட்டிய மாலைகள் போல நெருக்கமாகவும் பூத்திருப்பதாலே சிகரமும் மலையுமாகிய இடமெல்லாம் விடியல் காலத்திலே பல்வேறு நிறங்கொண்ட மேகம் தழுவிய வானம் போல பொலிவு பெற்று திகழ்ந்தது என்பதாம்.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் இரா மோகனசுந்தரம் அவர்கள்.
2: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
3: ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
4: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. குடிமைப்பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. நீட் மறுதேர்வுக்கான உரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19 தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா உருகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியாவின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற விருதை அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலிகிரினி வழங்கினார். இந்த விருதை ஏற்றுக்கொண்ட பிரதமர், இந்தியா ஸ்லோவோக்கியா இடையேயான நட்புறவை இந்த விருது உறுதி செய்வதாகவும் இது 140 கோடி இந்திய மக்களின் கௌரவம் என்றும் தெரிவித்தார். இவ்விருது இந்தியா ஸ்லோவோக்கியா மக்களை ஒன்றிணைக்கும் நம்பிக்கை, அன்பு ஆகியவற்றுக்கான சான்று என்று பிரதமர் கூறினார். இந்த கௌரவம் இரு நாடுகளிலும் எதிர்கால தலைமுறையினர் தங்களுடைய நட்பை தொடர்ந்து வளர்க்க ஊக்குவிக்கும் என்று திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது பெற்றுள்ள திரு நரேந்திர மோடிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உலக அளவில் பிரதமர் பெற்றுள்ள 33வது விருது இது என்றும், இந்தியாவின் உலகளாவிய தலைமைத்துவத்திற்கான ஆதாரமாக இது உள்ளது என்றும் கூறியுள்ளார். சர்வதேச யோகா தினத்திற்கான முன்னோட்ட நிகழ்ச்சியை மத்திய ஆயுஷ் அமைச்சகம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. இதில் பங்கேற்று பேசிய மத்திய ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ், நடப்பாண்டு யோகா தினம் ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற தலைப்பில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். கொல்கத்தாவில் வரும் 21 தேதியன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின நிகழ்வையொட்டி முன்னோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றதாக அவர் கூறினார். மக்கள் முன்பை விட நீண்ட காலம் வாழ்வதாக குறிப்பிட்ட அவர், இக்காலகட்டத்தில் ஆரோக்கியம், செயல்பாடு, சுயசார்பு ஆகியவற்றை உறுதி செய்வதே உண்மையான சவாலாகும் என்று தெரிவித்தார். உடல் ஆரோக்கியத்தை வலுப்படுத்துதல், மனநலனை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் முதுமை காலத்தில் உரிய முறையில் வாழ்வதற்கான வழிவகையை யோகா கற்றுத்தருவதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினாா்.

0: வளர்ச்சியடைந்த இந்தியா இளையோர் நாடாளுமன்ற நிகழ்வை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று தொடங்கி வைக்கிறார். ஜனநாயக நடைமுறைகள் மற்றும் நிர்வாகம் குறித்து இளையோர் புரிந்து கொள்ளுதல், கொள்கை விவாதங்கள், நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்து இளையோர் அறிந்து கொள்ளும் வகையில் இந்நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நடைபெறுவதை முன்னிட்டு அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் தயார் நிலைகள் குறித்து புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகன் பங்கேற்றார். அப்போது மாணவர்களுக்கான வசதிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்டவற்றில் மாநில அரசின் ஏற்பாடுகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். பாதுகாப்பு நெறிமுறைகள் கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் ஆகியவற்றுக்கு அவர் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, அஞ்சல் துறை செயலாளர்கள், ஆயுதப்படை தலைமை இயக்குநர்கள், பாதுகாப்பு மற்றும் சுகாதார அமைச்சக உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 3 பேரை சிறையில் விசாரிக்க சிபிஐக்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதுகுறித்து சிபிஐயின் மனுவை விசாரித்த நீதிபதி சுரேந்தர் மோஹித் சிங் இதற்கு அனுமதி அளித்தார். காணொலி காட்சி மூலம் ஆஜர்படுத்தப்பட்ட எஞ்சிய 10 குற்றம் சாட்டப்பட்டவர்களின் நீதிமன்ற காவலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் சிபிஐ 13 பேரை கைது செய்துள்ளது. அவர்கள் அனைவரும் தற்போது நீதிமன்ற காவலில் உள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். புதிய கூட்டாண்மையை உருவாக்குதல், சர்வதேச ஒற்றுமையை மீண்டும் கட்டமைத்தல் என்ற தலைப்பில் நடைபெறும் அமர்வில் அவர் பங்கேற்க உள்ளார். இதில் G7 நாடுகளின் தலைவர்கள், கூட்டாண்மை நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கியின் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். இம்மாநாட்டிற்கிடையே கனடா, பிரிட்டன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் அளிக்கும் விருந்திலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். G7 உச்சி மாநாட்டில் உலகில் நிலவும் சமநிலையின்மை, புவிசார் அரசியல் நெருக்கடிகள், குழந்தைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்டவை குறித்து தலைவர்கள் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் 13,000 மேற்பட்டவர்கள் முதன்மை தேர்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இறுதி தேர்வு முடிவு அறிவிக்கப்பட்ட பின்னர் மதிப்பெண்கள், கட் ஆஃப் மதிப்பெண்கள், விடைக்குறிப்பு ஆகியவை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என்று UPSC தெரிவித்துள்ளது. முதல்நிலை தேர்வு முடிவுகளை upsc.gov.in என்ற இணையதளத்தில் காணலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19 தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் மின்னணு முறையில் ஏற்கனவே கையெழுத்திடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் கடல்வழி போக்குவரத்தை தொடங்குவதற்கும் ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் தீர்வு காணப்படாத பிரச்சினைகள் குறித்து 2 கால பேச்சுக்களை தொடங்குவதற்கும் வழிவகை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முறைப்படி ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு அதன் விவரங்கள் வெளியிடப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் சுங்க கட்டணமின்றி கப்பல்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. எனினும் எதிர்காலத்தில் கட்டணங்கள் விதிக்கப்படுவது குறித்து பரிசீலிக்கப்படலாம் என்று ஈரான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு நடவடிக்கையாக இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளதாக ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். ஆனால் இறுதி ஒப்பந்தம் இன்னும் எட்டப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தரையிலிருந்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இலக்கை நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணை சோதனையை பாதுகாப்பு ஆராய்ச்சி

0: ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக மேற்கொண்டது. ஒடிசா கடற்கரையில் உள்ள டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தீவிலிருந்து இந்த சோதனை நடத்தப்பட்டது. சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்திலிருந்து பெறப்பட்ட தரவுகளின்படி இந்த சோதனையின் நோக்கம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஏவுகணை சோதனை வெற்றிக்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன அதிகாரிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவின் மொஜாபேயில் உள்ள விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே போர் விமானம் விபத்திற்குள்ளானது. இதில் பயணம் செய்த 8 பேரும் உயிரிழந்தனர். மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. விபத்திற்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பீகார், கேரளம் மற்றும் நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானின் மேற்கு பகுதியில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது. ஹரியானா, சண்டிகர், தில்லி, பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், லடாக், சத்தீஸ்கர், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின், கேப் வெர்டே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோலின்றி டிராவில் முடிவடைந்தது. பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா, உருகுவே அணிகளுக்கு இடையேயான போட்டியும் டிராவில் முடிவடைந்தது. லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸினை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. குடிமைப்பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமை பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. நீட் மறுதேர்வுக்கான உரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19 தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா, உருகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 7:25. சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் ஆகியவற்றில் நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலை நிகழ்ச்சிகள் தொடர்கின்றன.

0: ஆரோக்கிய வாழ்விற்கு.
1: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
2: யோகா தெரப்பி என்பது உடல் மற்றும் மனநலனை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தும் யோகாவின் ஒரு பிரிவாகும். இந்த தெரப்பி என்பது தனிநபரின் தேவைகள், சூழ்நிலைகள் மற்றும் நிலையை கருத்தில் கொண்டு ஒரு முழுமையான அணுகுமுறையை வலியுறுத்துகின்றன. ஒவ்வொரு நபரின் உடலும் மனமும் தனித்துவமானது. சோ தனிப்பட்ட அணுகுமுறை கொண்டுதான் ஒவ்வொருக்கும் யோக பயிற்சிகள் அளிக்கப்பட வேண்டும். நோ ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது போல என்னதான் யோக பயிற்சிகள் பொதுவான நன்மைகளை மட்டுமே கொண்டிருந்தாலும் தனிநபரனுடைய உடல் தேவை மற்றும் உடல் சூழ்நிலையை பொறுத்தே பயிற்சி அளிக்க வேண்டும். உதாரணமாக ஒருத்தருக்கு முழங்கால்ல வலி இருக்கு அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு கடினமான பயிற்சிகளை ஆசனங்களை செய்ய சொல்லக்கூடாது, ஏன்னா அது இன்னும் அவங்களோட அந்த வலியை வந்து அதிகமாக கூடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த யோகா பண்ற ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிடும். அதே போல ஹார்ட் பேஷண்ட், ஸ்டண்ட் வச்சவங்க, ஏற்கனவே பைபாஸ் பண்ணினவங்க, இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கவனமாக ஆசன பயிற்சிகளை நாம் கற்றுத்தர வேண்டும். சிறுவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, மத்தியம வயதுக்காரர்களுக்கு, முதியோர்களுக்கு என தனிப்பட்ட வயது வேறுபாடுகளை கவனத்தில் கொண்டு யோக பயிற்சியானது அளிக்கப்பட வேண்டும். அவரவர் பணி செய்யும் சூழ்நிலை, பணியின் கால நேரங்கள் லைக் பகல் நேர வேலை, இரவு நேர வேலை போன்றவைகளை எல்லாமே கவனத்தில் கொண்டுதான் ஒரு யோக பயிற்சியானது அளிக்கப்பட வேண்டும். ஏன்னா நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணிட்டு வரவங்க வந்து நல்ல தூக்கம் அவங்களுக்கு தேவை. அப்படி இருக்கும்போது அவங்கள காலையில யோகா பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது தூக்கம் இல்லாம அவங்க வந்து யோகா பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அது சில உடல் நல குறைகளை அவங்களுக்கு உண்டு பண்ணும். அதனால அந்த கால நேரங்கள், சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டுதான் யோக பயிற்சியானது அளிக்கப்பட வேண்டும். ஆசனங்கள் அனைத்தும் ஒன்றே, எல்லாமே அவை பொதுவானதுதான். ஆனா இத பயிற்சியாளர்களுடைய உடல் மன தகுதியை கருத்தில் கொண்டே

0: கற்பிக்கப்பட வேண்டும். யோக சிகிச்சை பெரும்பாலும் பாரம்பரிய மருத்துவ சிகிச்சைகளுக்கு ஒரு நிரப்பு நடைமுறையாக பயன்படுத்தப்படுகிறது. இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நலவாழ்வையும் நமக்கு தருகிறது. ஒரு நபருக்கு யோக சிகிச்சை தரும்போது அதில் அவர்களை சிறப்பாக 100% பர்ஃபெக்ட் ஆசனம் செய்ய வைப்பது அல்ல பயிற்சியாளர்களுடைய நோக்கம். மாறாக முன்னேற்றம் அடைவது, அதாவது நேற்றை விட இன்று எவ்வளவு சிறப்பாக அவர்கள் யோக ஆசனம் செய்கிறார்கள் என்றுதான் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். எவ்வளவு லகுவாக படிப்படியாக முன்னேறி பயிற்சி செய்கிறார்கள், இதனால் அவர்களுக்கு எவ்வளவு ஆரோக்கியத்தில் மேம்பாடு உள்ளது என்பதில்தான் யோக பயிற்சியாளர்கள் கவனம் கொள்ள வேண்டுமே தவிர யோக ஆசனங்கள் அல்லது நுட்பங்களில் முழுமையை அடைவதில் அல்ல. முக்கியமான 5 அம்சம் இந்த யோகா தெரப்பியில் உள்ளது. அது என்னன்னா, உடல் வலிமையை, உடல் பிளெக்சிபிலிட்டியை மேம்படுத்தும் சரியான ஆசனங்களை கற்றுத்தருவது, முறையான சுவாச பயிற்சி பிராணாயாம பயிற்சிகள், இன்னொன்று பதட்டத்தை தெளிவித்து மன தெளிவை ஊக்குவிக்க உதவும் ரிலாக்ஸேஷன் பயிற்சிகள், ஓய்வு பயிற்சிகள், சரியான உணவு முறை, ஒரு பேலன்ஸ்டு டயட், நேர்மறை சிந்தனையை அதாவது பாசிட்டிவ் தாட்ஸை வளர்க்க உதவும் தியான பயிற்சி முறைகள். இந்த தியான பயிற்சி முறைகள் வந்து பொதுவாகவே வித்தியாசப்படும், ஒரு ஒரு நபருக்கும் வயதுக்கு தகுந்தாப்போல் வித்தியாசப்படும். பதஞ்சலியின் யோக சூத்திரத்தில் உள்ள முக்கியமான 8 அங்கங்களான யம, நியம, ஆசன, பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி ஆகியவைகளை முறையாக பயின்று உடல் மனத்திற்கு ஒரு இணக்கமான இணைப்பை ஏற்படுத்தி ஒரு தனிநபரின் உடல் மனநல பிரச்சனைகளை, அதாவது ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு சொல்லக்கூடிய முறையில சரி செய்வதே ஒரு முழுமையான யோக சிகிச்சையின் நோக்கமாக இருக்க வேண்டும்.
1: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: அடுத்து ரசிக்கலாம் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இன்று ஒரு தகவல்.
3: ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தார், ரொம்ப நல்லவர், யாருக்காவது ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பார், கொடையாளி. தினமும் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்கலன்னா அவருக்கு தூக்கம் வராது, அப்படி ஒரு பழக்கம். அது மட்டும் இல்லை, அவர் கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு தெரியாது, அவ்வளவு ரகசியமாக அதை கொடுப்பார். வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவர். ஒரு நாள் ராத்திரி அவர் ஏற்கனவே தயாராக கட்டி வச்சிருந்த பணம் முடிப்பை கையில் எடுத்துக்கிட்டார். வீட்டை விட்டு வெளியில் வந்தார், தெருவில் இறங்கி நடந்தார். இன்னைக்கு யாருக்கு தர்மம் செய்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருட்டில் அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். யாரோ ஒருத்தர் எதிரில் வர்றது மாதிரி தெரிஞ்சுது. உடனே அவர்கிட்ட போனார், தன்னுக்கிட்ட இருந்த பணம் முடித்து அவசர அவசரமாக அவர் கையில் திணிச்சுட்டு திரும்பி வந்துட்டார். அப்பாடா, ஒரு வழியாக யாருக்கும் தெரியாமல் இன்னைக்கு தர்மம் பண்ணியாச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சி, மன நிறைவு அவர் முகத்தில். நிம்மதியாக தூங்கி எழுந்திருச்சார். மறுநாள் காலையில் ஊர் பூரா ஒரே பேச்சு. என்ன பேச்சுன்னா, நேற்று ராத்திரி ஒரு திருடன் கையில் யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு இதை எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டதும் அந்த பெரியவருக்கு ரொம்ப வருத்தமாக போயிட்டுது. அடடா, போயும் போய் ஒரு திருடனுக்காக உதவி செஞ்சுருக்கிறோம், பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டுது அப்படின்னு நினச்சானா. சரி, இன்றைக்கும் யாருக்காவது உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறார் அந்த ஆள். மறுநாள் ராத்திரி வந்தது. இவர் வழக்கம் போல் தெருவில் இறங்கி நடந்திருக்கிறார், கையில் பணம் முடிச்சோடு தான் நடந்து வந்திருக்கார். எதிரில் யாரோ ஒரு பெண் உருவம் மங்கலாக தெரிஞ்சிருக்கு. இவர் உடனே அந்த பொண்ணுகிட்ட பணத்தை கொடுத்துட்டு திருப்தியாக திரும்பி வந்துட்டார். மறுநாள் காலையில் ஊர் பூரா என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா, நேற்று ராத்திரி யாரோ ஒருத்தர் நெறி தவறி நடக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். அடடா, இன்றைக்கும் தவறுதலாக நடந்து போச்சே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கார் இவர். இருக்கட்டும், இன்றைக்கும் ஏதாவது தர்மம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டார். இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதும் அவருடைய தீர்மானம். அது மாதிரி 3 நாள் ராத்திரியும் புறப்பட்டார். இப்போவும் எதிரில் ஒருத்தர் வந்தார், இவர் பணத்தை கொடுத்தார், வந்தார். மறுநாள் மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, நேற்று ராத்திரி யாரோ ஒரு செல்வந்தர் கையில் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்கப்பா அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். ஏற்கனவே பணம் இருக்குது, அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க யாரும். அவருக்கு ரொம்ப வருத்தமாக போட்டுது. இது என்ன, இது தினம் இப்படி ஆகிடுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே படுத்து தூங்கினார். அன்றைக்கி ராத்திரி ஒரு கனவு, அந்த கனவில் இறைவன் வந்து சொன்னாராம், இந்த பாருப்பா, நீ கொடுத்த தர்மம் வீணாக போயிடல, உங்ககிட்ட பணம் வாங்கின அந்த திருடன் திருந்திட்டான், அந்த பொண்ணும் திருந்திட்டா, அந்த செல்வந்தனும் இப்போ கொடையாளி ஆகிட்டான், இப்போ யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னாராம். இந்த கதையை சொன்னவர் யாருன்னா நபிகள் நாயகம். இதில் உள்ள கருத்து என்னென்னா,

0: நல்ல மனசோட தர்மம் பண்ணுனா அது வீணாக போயிடுறதில்ல அப்படிங்கிறது தான். இன்னொரு கருத்து, தர்மம் வந்து தன்னை மட்டுமல்ல அடுத்தவங்களையும் தீமையிலிருந்து காப்பாற்றும். இதுதான் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை. இந்த காலத்தில் இது மாதிரி சில சம்பவங்கள் நடக்கிறது உண்டு. ஒரு பெரிய ஒரு இருட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். எதிரில் வந்த ஒருத்தன் வலு கட்டாயமாக இவர் கையை பிடிச்சி ஒரு பண முடிப்பை கொடுத்து வச்சுக்க சொல்லிவிட்டு அவன் பாட்டு விலகி போயிட்டான். பெரியவருக்கு ஆச்சரியம், இந்த காலத்துலேயும் இப்படி வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியப்படாதுன்னு நினைக்கிற கொடையாளிகள் உண்டு போல இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நடந்தாராம். கொஞ்சம் தூரம் போயிருப்பார், அதுக்குள்ளே அதே ஆள் திரும்பி வந்தான். கொடுத்த பண முடிப்பை திருப்பி கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு நடக்க ஆரம்பித்தான். இவருக்கு ஒன்றும் புரியல, ஏன்ப்பா அப்படி பண்ணுறேன்னு கேட்டாராம். அது ஒன்றும் இல்லைங்க, கொஞ்ச நேரம் இதை உங்கள்கிட்ட கொடுத்து வச்சுருந்தேன் அவ்வளவுதான் அப்படின்ட்டுருக்கான். ஏன்னு கேட்டிருக்கார். என்னை பின்னாடி போலீஸ் தேடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தது, அதுதான் அப்படி பண்ணேன், இப்போ போயிட்டுது, இனிமேல் ஒன்றும் பயமில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போகிறானா.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் ரசித்தோம். செல்வத்தை கொடையளிப்பது இருக்கட்டும், எந்தவித எதிர்பார்ப்புமின்றி இயற்கை நமக்கு எத்தனையோ கொடையளித்திருக்கிறது. அதை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு அளித்தால்தான் நாமும் கொடையாளி.

0: நீதிக்கு பின் பாசம் இந்த படத்திற்காக ஒலித்த அந்த குரல் பி சுசீலா.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான

0: கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல், உணர்வு, வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.

0: இனி உலா வருவது உங்கள் கவனத்திற்கு அகில இந்திய வானொலியின் 88th ஆண்டு விழா குறித்த சிற்றுரை.
1: I am Rajagopal Achari. I have been given the honor of inaugurating this Hindustan Akashwani in Madras.
2: 88 ஆண்டுகளுக்கு முன்னால் 1938 ஆண்டு இதே நாளன்றுதான் நமது சென்னை வானொலி நிலையத்திலிருந்து ஒலித்த தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர், அப்போதைய மெட்ராஸ் பிரசிடென்சியின் பிரதம மந்திரி சி ராஜகோபாலாச்சாரி அவர்களின் குரலைத்தான் இப்போது கேட்டோம். ஆம், இன்று நமது சென்னை வானொலி நிலையத்திற்கு பிறந்த நாள். வேலைகளை விரும்பி செய்யும் போது எவ்வாறு நமக்கு நேரம் போவது தெரிவதில்லையோ, அதே போல்தான் மக்களுக்காக பணியாற்ற தொடங்கும் போது ஆண்டுகள் கடந்து போவதும் தெரிவதில்லை. நமது சென்னை வானொலி நிலையம் மக்கள் பணியில் களமிறங்கி 88 ஆண்டுகள் கடந்து நிற்கிறது என்பதில் மலைப்பதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் நம் வானொலி பல சகாப்தங்களை தாண்டி பரிமாண வளர்ச்சிகளை தாங்கி நிற்கிறது. வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, நமது வானொலியின் எண்ணம் அருமருந்தான கருத்துக்களையும் மக்களுக்கான தேவைகளையும் பார்த்து பார்த்து சமைத்து காற்றில் சுவைக்க கொடுக்கிறது. இங்கிருந்த, இங்கிருக்கும், இங்கு வரவுள்ள ஒவ்வொருவரின் குரலில் வெளிவரும் சொல்லும் மக்களின் அன்றாட வாழ்க்கையை எளிமையாக அணுக அனைவருக்கும் தெளிவு செய்யும் நுட்பமான ஆராய்ச்சிகளை உள்ளடக்கியிருக்கிறது. மக்களின் மனங்களுக்காக, மன நிறைவுக்காக இங்கே வேலை செய்பவர்களே அதிகம். வானத்திலிருந்து ஒரு அசரீரி ஒலித்தது என்று பண்டைய காவியங்களில் சொல்வார்கள். ஆனால் இப்போது நாமும் கருவியின் மூலமாக ஆகாயத்திலிருந்து ஒலிக்கிறோம். அசரீரி ஒலித்தால் முக்கியமான நிகழ்வு நடக்கவிருக்கிறது என்பார்கள். இங்கே நாமும் முக்கிய செய்திகளை, முக்கிய நெறிமுறைகளை, நமது வாழ்வில் அறியாத அத்தியாயங்களை ஒலிக்கிறோம். சரியான உண்மைகளை கேட்க வேண்டுமென்றால் ஆகாஷ்வாணியில் கேள் என்று சொல்வதுண்டு. அன்றும் இன்றும் இனி என்றும் அந்த தன்மை மாறாது. அணிகலன்கள் கூட ஒளி மங்கும். ஆனால் நம் ஆகாஷ்வாணியிலோ ஒருபோதும் ஒளி மங்குவதில்லை. வெயில், பனி, அடைமழை, புயல் என்று எதற்கும் அஞ்சாத ஒரு இராணுவ வீரனை போல எல்லா பருவ காலங்களிலும் எல்லா இடர்காலங்களிலும் ஓய்வின்றி மக்களுக்காக தன் பணியை செவ்வனே செய்து முடிக்கும் ஒரு உற்ற நண்பராகத்தான் திகழ்கிறது நமது சென்னை வானொலி. தாய்மை உள்ளத்துடன் அரவணைத்து செல்லும் நம் சென்னை வானொலி இன்னும் பல நூறு சகாப்தங்கள்

தனது பணியை தொடரும். அதில் பணியாற்றும் பந்தங்களும் வாசக சொந்தங்களும் நேயர்களாகிய உங்களுடன் ஆதரவு கரத்தை என்றும் கோர்த்து நிற்போம்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.

0: நகர்வலம்.
1: சாலையில் சாகச பயணத்தை தவிர்ப்போம்.
2: இன்றைய பரபரப்பான உலகத்துல நம்ம வாழ்க்கையோடு மிக முக்கியமான ஒரு அங்கமா மாறி போயிருக்கு சாலை போக்குவரத்து. காலையில கண் விழிச்சதுல இருந்து வேலைக்கு போறவங்க, பள்ளி கல்லூரிக்கு விரைகிற மாணவ செல்வங்கள், வியாபாரிகள், சுற்றுலா பயணிகள்னு நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு வகையில இந்த சாலைகளைத்தான் நம்பி இருக்கிறோம். ஆனா இந்த பயணங்கள் எல்லாமே பாதுகாப்பா அமைய வேண்டிய இடத்துல இன்னைக்கு நம்மள பலர் அதை ஒரு ஆபத்தான சாகச பயணமா மாத்திக்கிட்டு வர்றதுதான் ரொம்பவே வேதனையான விஷயம். முக்கியமா இன்றைய இளைஞர்கள் சிலர் இருசக்கர வாகனங்கள்ல அதிவேகமா போறதையும், வண்டியோட முன்னந்தேட பகுதியை தூக்கிட்டு ஒரு சக்கரத்துல போறதையும், ஒரு கையால வண்டி ஓட்டிக்கிட்டு இன்னொரு கையால செல்போன் பேசிக்கிட்டே போறதுலயும், வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டே போறது ஒரு பெரிய பெருமையா வீரமா நினைக்கிறாங்க. ஆனா அன்பு தம்பி தங்கைகளே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது சாகசம் கிடையாது. உங்களோட விலைமதிப்பற்ற உயிரோடு நீங்களே விளையாடுகிற மிக ஆபத்தான விளையாட்டு. ஒரு விபத்து நடக்கிறதுக்கு ஒரு சில வினாடிகள், ஏன் ஒரு நொடியோட நூறுல ஒரு பங்கு நேரமே போதுமானது. ஆனா அந்த ஒரு நொடி அலட்சியத்தால நடக்கிற விபத்தோட பாதிப்பு இருக்கு பாருங்க, அது ஒரு குடும்பத்தையே வாழ்நாள் முழுக்க இருட்டுல தள்ளிடும். உங்களை பெத்தவங்க உங்களை வளர்த்து ஆளாக்க எத்தனை வருஷம் ரத்தம் சிந்தி உழைச்சிருப்பாங்க, அவங்களோட அத்தனை உழைப்பையும் உங்களை பத்திய கனவுகளையும் அந்த கனநேர வேக ஆசை நொடிப்பொழுதுல சிதைச்சிடும். அரசு போடுற போக்குவரத்து விதிகள் எல்லாமே நம்ம சுதந்திரத்தை கட்டுப்படுத்துறதுக்காக இல்ல நேயர்களே, நம்ம உயிரை பாதுகாக்கிறதுக்காக மட்டும்தான். குறிப்பா இருசக்கர வாகனங்கள்ல போகும்போது ஹெல்மெட் போடுறது உங்க உயிருக்கான கவசம். பக்கத்துல தானே போறோம், இதுக்கு எதுக்கு ஹெல்மெட் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. விபத்து என்ன தூரம் பார்த்தா வருது, அது எப்ப வேணா எங்க வேணா நடக்கலாம். அதே போல கார்ல போறவங்க, முன்னாடி சீட்ல இருக்கிறவங்க மட்டும் இல்லாம பின்னாடி இருக்கிறவங்களும் கட்டாயம் சீட் பெல்ட் அணியணும். கார்ல இருக்கிற ஏர் பேக் வசதி கூட நீங்க சீட் பெல்ட் போட்டிருந்தா மட்டும்தான் முழுசா வேலை செய்யும் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. இப்பெல்லாம் சோசியல் மீடியாவில் சில லைக்ஸ் வாங்கறதுக்காகவும் நாலு பேர் பாராட்டணும் அப்படிங்கறதுக்காகவும் ரோட்ல ரேஸ் போற கலாச்சாரம் இளைஞர்கள் கிட்ட அதிகமாயிட்டே வருது. பொதுமக்கள் பயன்படுத்துற சாலைங்கிறது சாகசம் பண்ற இடம் கிடையாது. அங்க போற ஒவ்வொரு பாதசாரிக்கும், மற்ற வாகன ஓட்டிகளுக்கும் அவங்க வாழ்க்கைய வாழ சம உரிமை இருக்கு. மழைக்காலங்கள்ல இன்னும் கூடுதல் கவனம் தேவை. மழை பெஞ்சு முடிஞ்ச பிறகு உடனே ரோடெல்லாம் ஒழுக்கும், வண்டியோட பிரேக் சரியா பிடிக்காது, முன்னாடி வர்ற வண்டி கூட சரியா தெரியாது. அந்த நேரத்துல அவசரப்படாம வேகத்தை குறைச்சு மெதுவா போறது தான் புத்திசாலித்தனம். வண்டி ஓட்டுறவங்க மட்டுமல்ல, நடந்து போறவங்களும் சாலையை கடக்கிற போது கவனமா இருக்கணும். கண்ட இடத்துல சாலையை கடக்காம ஜீப்ரா

0: கிராசிங் எனப்படுகிற பாதசாரிகள் கோட்டை மட்டும்தான் பயன்படுத்தணும். பெற்றோர்களுக்கும் ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்னென்னா, உங்கள் குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே சாலை விதிகளை மதிக்க கற்றுக் கொடுங்க. அவங்களுக்கு முன்னுதாரணமாக நீங்களும் ஹெல்மெட் போடுங்க, சிக்னலை மதிங்க. 18 வயது ஆகாத ஓட்டுநர் உரிமம் இல்லாத உங்கள் சின்ன பசங்க ஆசைப்பட்டு கேட்குறாங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட பெரிய பெரிய வண்டிகளை கொடுத்து அனுப்பாதீங்க. அது சட்டப்படி குற்றம் மட்டுமல்ல, அவங்க உயிருக்கே ஆபத்தாக போய் முடிஞ்சிடும். நாம் காலையில் வீட்டை விட்டு கிளம்புற போது நம்ம அம்மாவோ அப்பாவோ மனைவியோ இல்லை குழந்தைகளோ நமக்காக ஆவலோடு வீட்டில் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நாம் பாதுகாப்பாக நல்லபடியாக வீட்டுக்கு திரும்பி போகிறது தான் அவங்களுக்கு உலகத்திலேயே பெரிய சந்தோஷம். நீங்கள் காட்டுற வேகம் வேணால் உங்களுக்கு சில நொடிகள் தற்காலிக திரளை தரலாம், ஆனால் நிதானமும் பாதுகாப்பும் தான் உங்களோட முழு வாழ்க்கையையும் உங்களுக்கு தரும். அதனால் இனி நாம் எல்லோரும் ஒரு மனதாக ஒரு உறுதிமொழி எடுப்போம். போக்குவரத்து விதிகளை எப்பொழுதும் முழுமையாக மதிப்போம். ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட்டை கட்டாயம் அணிவோம். வண்டி ஓட்டும்போது செல்ஃபோனை தொடவே மாட்டோம். மது அருந்திவிட்டு வாகனத்தை இயக்க மாட்டோம். ஆபத்தான வேகப்போட்டிகளை முற்றிலுமாக தவிர்ப்போம். சாலை பாதுகாப்பு அப்படிங்கிறது வெறும் சட்டம் மட்டுமல்ல, அது நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் காக்கும் உன்னதமான பொறுப்பு. ஆகவே சாலையில் சாகச பயணத்தை தவிர்ப்போம், பாதுகாப்பாக பயணிப்போம், உன்னதமான மனித உயிர்களை காப்போம்.
1: சாலையில் சாகச பயணத்தை தவிர்ப்போம். எழுதியவர் எஸ் கணேசன், வாசித்தவர் விஜய்.
2: புத்தம் புது காலையில் இனி வருவது சேரன் பாண்டியன் படத்திலிருந்து ஒரு பாடல்,
3: ஸ்வர்ணலதா குழுவினரோடு பாடியிருப்பது.

0: நாற்று நடும் வேளையில் பாட்டு வரும்.
1: நட்ட நாற்றில் என்னென்ன விளையும், அவை என்னென்ன தரும், விளக்கங்களோடு மடல் மாணிக்கம். இப்போது
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ள சுதாகர் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
4: நலம் நலமறிய ஆவல், எள் நெல் ரெண்டும் நமது மாநிலம். ஏன், நம்ம நாட்டில் குறிப்பாக தென்னாட்டில் சாகுபடி செய்யப்படும் முக்கிய பயிர்கள். நெல் உணவு தானிய பயிர், ஆசியாவிலேயே அதிகம் பயன்படுத்தப்படும் உணவு தானியம், பெரும்பாலானவர்கள் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி எள் எண்ணெய் வித்து பயிர், கடலை, தேங்காய், சூரியகாந்தி, கடுகு போன்ற எண்ணெய் வித்து பயிர்களிலிருந்து கிடைக்கும் எண்ணெய்களை அந்தந்த பயிரின் பேர்லேயே அழைப்போம். அதாவது கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், கடுகு எண்ணெய்ன்னு. எள்ளிலேருந்து கிடைக்கும் எண்ணெயை மட்டும்தான் நல்லெண்ணெய்ங்கிறோம். அந்த அளவுக்கு உடலுக்கு நல்லது நல்லெண்ணெய். அப்படியாப்பட்ட எள்ளை ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது, நெல்லை ரொம்ப நாள் வச்சிருக்கலாம், வீணாகாது. நெல் இருக்க பொண்ணு, எள் இருக்க மண்ணு, பழமொழி இருக்கு. நெல் பழசாக ஆக அதனுடைய மதிப்பு உயரும். கடைகளில் கேளுங்க, இது பழைய அரிசி விலை கொஞ்சம் அதிகம்பாங்க, புது அரிசிக்கு அதே ரகத்துக்கு விலை குறைவு தான்.
3: சுதாகர் சார்,
4: உங்களுக்கு தெரியாததா, இந்த பருவத்தில் நெல் சாகுபடி செய்து அறுவடை செய்த பின் அரிசியாக்கி சாதம் படித்தால் கொஞ்சம் குழவாத்தான் இருக்கும் புது அரிசிங்கிறதுனால. இப்படி பல சமாச்சாரங்கள் இருக்குது. நெல்லை வச்சிருந்து விலைக்கு போட்டால் கூடுதல் விலை கிடைக்கும், முடிகிற விவசாயிகள் வச்சிருந்து விற்பனை செய்வாங்க. எதை சாப்பிட்டாலும் ஒரு பிடி நமது அரிசி சாப்பாட்டை சாப்பிட்லன்னா அன்றைய பொழுது அன்றைய உணவு நிறைவு பெறாது நமக்கெல்லாம். அந்த அளவுக்கு ஒன்றுவிட்ட உணவு தானியம் நெல் அரிசி. உலகத்தின் பசியை தீர்க்கும் பேருணவா விளங்குது அரிசி. நினைக்கிறோம் ஒரு நெல், அதுலேருந்து வர்ற நாற்று பல்கி பெருகி நூற்றுக்கணக்கான நெல்லாக மாறி கிடைக்குது, ஒன்று நூறாகுது, அப்புறம் என்னன்னு நினைக்கிறோம். அவ்வளவு சாதாரணமல்லது. அதற்காக எவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கு. ஒரு நெல்லின் வாழ்க்கை முழுமை பெற தக்க சூழல்கள் தேவை. தட்ப வெப்பநிலை நல்லா இருக்கணும். நெற்பயிர் பல வளர்ச்சி பருவங்களையும் விதைக்கப்படும் பல பருவங்களையும் கொண்டிருக்கும். வருடம் முழுக்க நம்ம மாநிலத்திலெல்லாம் நெல் சாகுபடி செய்யப்படுது. ஏப்ரல் மாதம் தொடங்கி அடுத்த ஜனவரி பிப்ரவரி வரை பல பருவங்களில் நெல் சாகுபடி செய்கிறாங்க விவசாய அன்பர்கள். சொர்ணவாரி, கார் பருவம், குறுவை பருவம், சம்பா, பின் சம்பா, பிசாணம், தாளடி, பின் பிசாணம், நவரைன்னு வருடம் முழுக்க பருவங்கள் இருக்கு. பருவத்துக்கேற்ற நெல் ரகங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நாம் பார்க்கறது நெல், அதிலிருந்து கிடைக்கிற அரிசி இவை மட்டும்தானா? இல்லை, இன்னும் நிறைய இருக்கு. நெல், நெல்லை தாங்கி இருக்கும் தண்டு பகுதி ரைஸ் ஸ்ட்ரா, ஜெம் வளர்க்கரு, தவிடு பிரான், அரிசி ரைஸ் கர்னல், உமி ஹஸ்க், இவ்வளவு இருக்கு. இதில் அரிசியை மட்டும் நாம் எடுத்துக்கிறோம். நமக்கு வேண்டாதவைகளை கால்நடைகளுக்கு

0: தீவனமாக கொடுக்குறோம். இதில் இன்னொரு முக்கியமான பாகம் தவிடு பிரான். தவிட்டிலிருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க, ரைஸ் பிரான் ஆயில்னு பேர். அரிசி, அரிசி தவிடு, இந்த எண்ணெய், அப்புறம் வைக்கோல்லிருந்து காசு பார்க்குறாங்க விவசாயிகள்.
1: சுதாகர் சார்,
0: 5 முதல் 7 மில்லிமீட்டர் அளவு கொண்ட இந்த நெல்லில் இவ்வளவு பாகங்கள் இருக்கு. நெல் தண்ணீர் அதிகம் விரும்பும் ஒரு பயிர். ஒரு டிஎம்சி தண்ணீரை கொண்டு 2500 ல் இருந்து 4000 ஹெக்டேர் வரை நெல் சாகுபடி செய்யலாம். 3 லட்சம் கன

0: எச்சலும் பாய்ச்சலுமான நீர் நிர்வாகம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ சில தனியார் நிறுவனங்கள், நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகம், நல்லமாங்குடி ரவிச்சந்திரன் போன்ற முன்னோடி விவசாயிகள் சொட்டு நீர் பாசனம் வழியா நெல் சாகுபடி செய்ய முயற்சிக்கிறாங்க. வெற்றியும் கிடைச்சிருக்கு. மாற்றம் ஒண்ணுதான் மாறாம தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: வழங்கினார் பி சரவணன் அவர்கள். நினைவூட்டுகிறோம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு இடம்பெறும்.
3: எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின்,
2: என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம்.
3: இந்நிகழ்ச்சியின் 100.1 FM கோல்ட் அலைவரிசையிலும் கேட்கலாம்
2: இன்று காலை 9 மணிக்கு.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற விருதை அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலிகிரினி வழங்கினார். இந்த விருதை பெற்றுள்ள பிரதமருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமைப்பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப்பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்பாக புகார்கள் இருந்தால் உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துறை செயலர்களுக்கு அமைச்சர் திரு ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து அரசு அலுவலர்களுடன் மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆலோசனை நடத்தினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிமாநிலத்திலிருந்து போதைப்பொருள் கடத்தி வந்து விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் விற்பனை செய்ய முயன்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்து 16 கிலோ போதைப்பொருளை பறிமுதல் செய்தனர். நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸினை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா உருகுவே அணிகளுக்கு இடையேயான போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 8:02 ஆகாஷ் அவாணி புத்தம் புது காலை லினி திரை இசை பாடல்கள் கேட்போம். வாரணம் 1000 படப்பாடல் பாடியிருப்பவர்கள் ஹரிஹரன், தேவன், வி பிரசன்னா.

நேயர்களின் கவனத்திற்கு சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு, 2026-27 கல்வி ஆண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BVSC உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, பிடெக் டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் adm.tanuvas.ac.in மூலமாக நாளை மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர் NRIs, அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள் வார்ட்ஸ் ஆஃப் NRIs, அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் NRI ஸ்பான்சர்ட் மற்றும் அயல்நாட்டு ஃபாரின் நேஷனல் மாணவர்கள் அடுத்த மாதம் 17 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். அடுத்த திரைச்சீ பாடல் கார்த்திக் ஸ்வேதா பாடியிருப்பது படம் பிரிவோம் சந்திப்போம்.

0: நிறைவு பெற்றது திரைகானம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
1: எட்டு மணி 8:45.
2: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் மன வலிமைக்கு வித்திடும் யோகா. நேர்முகத்தில் பங்கு பெறுபவர் யோகா பயிற்றுனர் ஆர். பிரேமலதா அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஆர். பி. பரிமளாதேவி.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் ஆர். பிரேமலதா அவர்கள் தான் பங்கெடுத்திருக்காங்க. 15 வருடங்களுக்கும் மேலாக இந்த யோக கலையில பயிற்றுனரா இவங்க இருக்காங்க. எம்எஸ்சி எம்ஃபில் அப்படின்ற படிப்புகளையும் இந்த யோக துறையில அவங்க ஈடுபடுத்தி இருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம்மா.
3: இந்த யோகா அப்படின்றதோட முக்கியத்துவம் இப்ப உலக அளவுல பேசப்பட்டு வருது. இந்த யோகா தினம் அப்படின்றது June 21 கொண்டாடப்படுது. இந்த யோகா அப்படின்றதோட முக்கியத்துவம் என்ன, உலக அளவுல இப்ப கொண்டாடப்படுவதற்கான முக்கியத்துவம் என்னவா இருக்கு?
4: இந்த நவீன காலத்துல ரொம்ப கார்ப்பரேட் ஃபீல்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்க நம்ம கிட்ட ரொம்ப உடல் சார்ந்து மனம் சார்ந்து எல்லா சார்ந்துமே நோய்கள் ஏற்பட்டு இருக்கு. அதற்கான ஒரே தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா யோகா தான். இந்த யோகா தான் நம்மளோட பழைய கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்திலேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம். திருப்பி இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டே அப்படின்னு அறிவித்ததுக்கப்புறம் அதிகமாக நம்ம யோகாவை பற்றி இப்போ சிந்திக்கிறோம், பேசுகிறோம், செயல்படுத்துகிறோம். இந்த யோகாவை பற்றி அதிகம் பேசுவதற்கு அதை செயல்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா கலாச்சாரத்தோட வேரை நோக்கியான ஒரு பயணத்தை நம்ம கொண்டுட்டு போகுது. அது ஒரு நல்ல முன்னெடுப்பாக தான் இருக்கும்.
3: மன வலிமைக்காக இருக்கட்டும், இல்லை நம்மளோட உணர்வுகளை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இருக்கட்டும், இதற்காக நிறைய பேர் வந்து இந்த யோகா அப்படின்றத இப்போ கடைபிடிக்கிறாங்க. இதை பற்றி சொல்லுங்களேன்.
4: பொதுவாகவே யோகா அப்படின்ற சொல்லாடல் வந்தோடனே நம்ம என்ன நினைப்போம்னா ஆசனங்கள் செய்கிறது, பிராணாயாமா பண்ணுறது, தியானம், கண்ணை மூடி உட்காந்துருக்கிறது, இது மாதிரியான விடயங்கள் தான் யோகா அப்படின்ற ஒரு பொதுவான பொதுப்படையான பார்வை இருக்குது. ஆனால் உண்மையாகவே யோகா அப்படின்னா என்னென்னா உடல், மனம், ஆன்மா. ஆன்மா இந்த சென்ஸ் நம்ம உயிர் சக்தி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இது மூன்றும் ஒன்றிணைந்து செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே யோகா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எடுத்துக்காட்டாக நம்ம செய்கிற எந்த செயல்கள்னாலும் யோக மனநிலையிலிருந்து செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். என்னோட உடல், வாய் அப்படின்ற உறுப்புகள், இந்த விடயங்கள் வந்து உங்கள்கிட்ட பேசுது. என்னோட மனம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டாக உங்கள்கிட்ட நான் என்ன பேசணுன்றத ஒரு நிதானமாக கவனத்தோட உள்ளார்ந்து இருக்குது. இது ரெண்டுக்கும் கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி என்னோட எனர்ஜி சிங்கர்னைஸ் ஆகுது. இது மாதிரி நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையுமே யோகா அப்படின்ற அந்த கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ யோகா அப்படின்றது பொதுவாக நாம் நினைக்கிறது எக்ஸசைஸ், பிரீத்திங் அப்படின்னு, அது கிடையாது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் யோகா அப்படின்ற விடயத்தை அப்ளை பண்ணி செயல்படுத்தலாம்.
3: இப்போ மன வலிமையை மேம்படுத்தணும், அதே சமயம் என்னுடைய உணர்வுகளையும் நான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும் அப்படின்னும் போது என்னென்ன ஆசனங்கள்லாம் இதில் உகந்ததாக இருக்குது?
4: உடலில் ஏற்படக்கூடிய

0: பெரும்பான்மையான பிரச்சனைகளுக்கு மனம்தான் காரணமாக இருக்கும். மன வலிமை, மனம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சமநிலையில், உள்ள சமநிலை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த மனம் சமநிலையில் இருக்கணும்னா இந்த யோகா அப்படின்ற அந்த ப்ராக்டிஸை நம்ம ரெகுலராக சிஸ்டமேட்டிக்காக பண்ண பண்ண என்ன ஆகும்னா, உடலும் சரி மனமும் சரி நல்ல வலிமையுடையதாக, நிதானமானதாக, ரொம்ப கவனமாக எல்லாத்தையும் கையாளக்கூடிய திறமையை நமக்கு கொடுக்குது.
1: என்னென்ன யோகாசனங்கள்லாம் இதற்கு உறுதுணையாக இருக்கு?
0: பொதுவாக நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, நீங்கள் செய்யக்கூடிய ஆசனங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம், பட் அதை மூச்சோடு ஒன்றிணைந்து செய்யும்போது மன சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அமையும். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா ஆசனங்களுமே மூச்சு பிளஸ் அதோட இருப்புத்தன்மையோடு சேர்ந்து இயைந்து செய்யும்போது மனம் சார்ந்த பிரச்சனைகளை 100% தீர்க்கக்கூடியது. மனம் சார்ந்த பிரச்சனைக்குன்னு நம்ம ரொம்ப நேரோ டவுன் பண்ணி பார்த்தோம்னா, பிராணாயாமா வந்து ரொம்ப முக்கியமான பிளே பண்ணுது. நம்மளோட ப்ரீத்திங் பேட்டர்னோட பயணம் செய்தல், பிராணன் கூட்டல் ஐஎம்எம் அப்படின்னு சொல்கிறது, அதாவது மூச்சுடனான பயணம். இந்த மூச்சோட ஆன பயணத்தை நாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, மனதை ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். மனம் அப்படின்ற ஒரு விஷயம் அது வந்து ஒரு சட்டிலான திங், அதுக்கு ஒரு உருவம் இல்லாததுனால அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னே தெரியாது. இப்போ மனதை போய் நீங்கள் கோவப்படாத அப்படின்னு சொன்னால் அது அப்போ தான் கோவப்படும். எடுத்துக்காட்டு, இப்போ நீங்கள் கண்ணை மூடி வீட்டில் இருக்க உங்களோட கிச்சன் கேஸை நினைக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா, வீட்டு கிச்சனும் அந்த கேஸ் அடுப்பும் மட்டும்தான் நினைவில் முன்னாடி வரும். காரணம், மனது கிட்டக்க எதை செய்யாதன்னு சொல்றோமோ அது ஃபர்ஸ்ட் செய்யும். லைக் நம்ம வீட்டு சின்ன குழந்தைங்க மாதிரி மனதை நீங்க ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு டூல் வேணும். அந்த டூல் தான் மூச்சு. அந்த ப்ரீத்திங்ற அந்த டூலை யூஸ் பண்ணி தான் மனதையே போய் நீங்கள் டச் பண்ண முடியும். இப்போ மனதை ஒரு கதவுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த கதவை திறக்கக்கூடிய ஒரு சாவி தான் மூச்சு. ஸோ அந்த மூச்சுக்குன்னு தனியாக எக்ஸசைஸ் ப்ரீத்திங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நாடி சுத்தி அப்படின்னு ஒரு பிராணாயாமா சொல்லுவாங்க. அது எப்படின்னா, ஒரு பிராணாயாமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாடி சுத்தி செய்து நம்மளோட பிராண பாதைகளை சுத்தம் செய்யக்கூடியது தான் நாடி சுத்தி பிராணாயாமா. அதுக்கடுத்து நம்ம ரொம்ப இயல்பாக பொதுவாகவே செய்யக்கூடியது என்னன்னு நாங்கள் சொல்லுவோம்னா, அனுலோம் விலோம் அப்படின்னு ஒரு பிராணாயாமா சொல்லுவோம். அது மனதிற்கு ஃபோக்கஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரம்மரி பிராணாயாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவோம். அந்த பிரம்மரி பிராணாயாமா என்னன்னா, தேனீக்கள் இருக்கிறாங்கள, தேனீக்கள் ஒரு ரீங்காரம் சவுண்டு கொடுக்கும். அந்த சவுண்டை நம்ம சித்தர்கள் என்னன்னு ரொம்ப நோட் பண்ணி அதிலிருந்து அவதானித்து கண்டுபிடிக்கப்பட்டது அந்த பிரம்மரி பிராணாயாமா. அந்த பிராணாயாமா பண்ணும்போது என்ன ஆகும்னா, நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே டெலீட் ஆகிடும், மைண்ட் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும்.
1: இப்போ மன வலிமை உணர்வுகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது, இதை நம்ம வந்து முறையாக எப்படி வந்து நம்ம காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்ம வாழ்க்கை நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி எப்படி அதை நாள்தோறும் எடுத்துகிட்டு போகிறது எப்படி சாத்தியம்?
0: அந்த காலத்துலலாம் யோகா ஒரு யோகியாக ஆகணும் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் போய் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சித்தர்கள் முனிவர்கிட்ட உட்காந்து பல வருடங்களாக இருந்து, அது ஒரு 8 படிமுறை இருக்கும். ஒவ்வொரு படிமுறையாக முடித்துட்டு தான் அடுத்த படிமுறைக்கு போக முடியும். ஆனால் இந்த காலத்தில் அதெல்லாம் சாத்தியமில்லை அப்படின்ற பட்சத்தினால, இந்த காலத்தில் அவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்தை கற்றுக்க முடியாதுன்ற காரணத்தினால, ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு 30 நிமிஷம் நமக்குன்னு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி, கொஞ்சம் ஆசனாஸ், கொஞ்சம் பிராணாயாமா, தியானம் செய்து அந்த நாளை துவங்கினோம்னா ரொம்ப நல்ல வளமான நாளாக இருக்கு.
1: இதை முறையாக ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரங்கள் செஞ்சால் போதுமா, இல்லை அதிக அளவில் செய்கிறதுனால எந்த அளவுக்கு நம்மளோட மன வலிமையும் அதே சமயம் இந்த உணர்வுகளை நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கும்?
0: யோகாவை பொறுத்தவரை இவ்வளோ நேரம் செஞ்சால் இவ்வளோ கூட எஃபெக்ட்டு, இவ்வளோ குறைச்ச நேரம் செஞ்சால் குறைச்ச எஃபெக்ட்டு அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே கிடையாது. நீங்கள் எவ்வளவு குறைந்த நேரம் செய்தாலும் அதில் எவ்வளோ ஆத்மாத்மா செய்கிறீங்களோ அதை பொறுத்து அதனோட பயன்பாடு உங்களுக்கு இருக்கும். 1 மணி நேரம் செய்யணும், இல்லை 2 மணி நேரம் கட்டாயம் நீங்கள் யோகா பண்ணணும் அப்படின்ற கட்டுப்பாடு எதுவும் கிடையாது. நீங்கள் ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் யோகா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த நாளை தொடங்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நான் ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் மினிமம் நாங்கள் 40 நிமிஷம் சொல்லுவோம். ஒரு 40 நிமிஷம் ஒரு நாள் நீங்கள் முழுவதுமாக யோகாவுக்குன்னு உங்களோட நேரத்தை ஒதுக்குனீங்கன்னா, உங்களுக்கு உடல் சார்ந்து, மனம் சார்ந்து, ப்ளஸ் அதுக்கடுத்து ஸ்பிரிச்சுவல் சார்ந்தும் ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும். உங்களோட மனநிலை, மன அழுத்தம், மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கொடுக்கும்.
1: இதை வந்து யாரெல்லாம் கண்டிப்பாக செய்யணும்? ஏன்னா இப்போ நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க, குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லை பெரியவர்களாக இருக்கட்டும், அது முக்கியமாக பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் இந்த யோகா அப்படின்றத இப்போ செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க. இவர்களுக்கு நீங்கள் என்ன

0: விரும்புகிறீர்கள்?
1: இவங்க செய்யணும் அவங்க செய்யணுன்ற எந்த ரூல்ஸும் கிடையாது யோகாவுக்கு. எல்லாரும் செய்யலாம். ஆக்சுவலாக இதில் என்னென்னா, சிறு குழந்தைகள் எல்லாம் இயற்கையாகவே செய்கிற ஒரு யோகாவை நம்ம வளர்ந்துட்டோம். நம்ம பெரிய அறிவாளின்னு நினச்சிட்ருக்கோம். ஸோ இயற்கையாக நடந்த ஒரு விஷயத்த மறந்துட்டோம். இப்போ நம்ம பர்பஸாக யோகாவை செய்யணும்னு நமக்குள்ளே திணித்து வலுக்கட்டாயமாக செய்கிற மாதிரி பழக்கிக்கிறோம். ஒரு குழந்தை தொட்டிலில் படுத்திருக்கும்போது பார்த்துருப்பீங்க, நல்லா அது மூச்சு உள்ளே இழுக்கும்போது அதோடய வயிறு வெளியில் வரும், மூச்சு வெளியில் விடும்போது வயிறு உள்ளே போகும். அதை தான் நாங்கள் யோகிக் பிரீத்திங் அப்படின்னு சொல்லுவோம். இது இயற்கையாகவே எல்லா குழந்தைகளும் செய்கிற ஒரு விஷயம். இதை நம்ம மறந்துட்டோம் வளர்ந்த உடனே. அதனால் நாங்கள் யோகா கிளாஸில் உட்காந்து யோகிக் பிரீத் பண்ணுங்கள், மூச்சை உள்ளே இழுக்கும்போது வயிறு வெளியில் வரணும், மூச்சை வெளியில் விடும்போது வயிறு உள்ளே போகணும்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லி செய்ய வைக்கிறோம். எடுத்துக்காட்டாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கோழி குருவி அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், அது அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கும், சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். யாராச்சும் பக்கத்தில் போனால் பயங்கர கவனமாக டபக்குன்னு பறந்து போயிடும். ஏன்னா அதனோட உயிர் சக்தி வந்து அவ்வளோ அலர்ட்டாக விழிப்புணர்வாக இருக்கும். இந்த விழிப்புணர்வு மறந்து இருக்கிற உயிர்கள் நாம. ஸோ இந்த விழிப்புணர்வை, இந்த கவனத்தன்மையை உயர்த்துறதுக்காக யோகா செய்யணும். பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் எல்லாரும் செய்யலாம். மனிதர்கள் மறந்த விஷயம். நாம இப்போ கிளாஸ் வச்சு இப்படி மைக்கில் பேசி செய்ய வைக்கிறோம்.
0: இப்போ மறந்து போன நிறைய விஷயங்களை இந்த யோகாசனம் இப்போ நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னும் என்னென்ன யோகாசனங்கள் செய்யும் போதும், ஏன்னா படிக்கிற மாணவர்களுக்காக இருக்கட்டும், ஏன்னா இப்பெல்லாம் நிறைய பேர் வந்து திடீர்னு பார்த்தா எனக்கு ரொம்ப ஒரு தாழ்வு மனப்பான்மையாக இருக்குது, எனக்கு அதீத கோபம் இருக்குது, எனக்கு எதை பார்த்தாலும் ஒரு எரிச்சல் உணர்வு இருக்குது, இப்படின்ற விஷயங்களை இன்றைய கால மாணவர்களாக இருக்கட்டும் இல்லை இன்றைய கால தலைமுறையினர்கிட்ட நம்ம நிறைய பார்க்க முடியுது. இப்படி இல்லாமல் அவங்களோட மன வலிமையை மேம்படுத்தணும் அப்படின்னா என்னென்ன யோகாசனங்கள் அவங்க பயின்று செஞ்சாங்க அப்படின்னா இன்னும் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும்?
1: இந்த காலத்து இளைஞர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கணும், சட்டுன்னு முடியணும். 30 செகண்ட்ஸ்க்குள்ளே அவங்களுக்கு அதனோட கான்சிக்ஸ், அதோட விளைவு, அதோட ரிசல்ட் அவங்களுக்கு கிடைச்சிடணும். இந்த மாதிரியான படபடப்பான ஒரு அக்ரஸிவான மனநிலையில் இருக்கவங்கள நிதானமாக கொண்டு வர்றதுக்கு யோகாவை தவிர வேறு எந்த ஒரு பாத்துமே இல்லை. இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவான யோகான்னு இருக்குது. ஆக்டிவ் யோகா, பாசிவ் யோகா இப்படி நிறையா இருக்குது. அதில் ஆக்டிவாக சின்ன இளைஞர்களையும் அதுக்குள்ளே கொண்டு வர மாதிரிக்கு சூரிய நமஸ்காரம், அதெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக செய்யக்கூடிய யோகாஸ். ப்ரீத்திங் பேட்டர்ன்லேயே வந்து கபாலபதி ப்ரீத்திங், டாக் ப்ரீத்திங், இப்படி ப்ரீத்திங் பேட்டர்ன்ஸ் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து இளைஞர்களுக்கு ஆக்டிவிட்டி கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூரிய நமஸ்காரங்கள், ஆசனாஸ், ஆசனாஸ்னா ஸ்டாண்டிங் ஆசனாஸ், சிட்டிங் ஆசனாஸ், எல்லா ஆசனாஸுமே, அதில் இந்த ஆசனா அந்த ஆசனாலாம் கணக்கு கிடையாது. ப்ளஸ் அந்த இளைஞர்களை மனதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா பிராணாயாமாவில் இருக்கக்கூடிய பிரம்மரி பிராணாயாமா, அது வந்து நாங்கள் எல்லா ஸ்கூல்லையும் எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பிராணாயாமா தான் பிரம்மரி பிராணாயாமம். அடுத்தடுத்ததாக ஓம்கார பிராணாயாமான்னு சொல்லுவோம் நாங்கள், இல்லைன்னா ஆ ஊயும் பிராணாயாமான்னு சொல்லுவோம். அதை நீங்கள் ரெகுலராக கொடுக்க கொடுக்க அந்த குழந்தைங்களுக்கு மனதை எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது, இந்த மனசில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதாவது நினச்சதை சட்டுன்னு செஞ்சு முடிக்கணுன்ற மனநிலை குறைந்து அந்த நினைவு ஏற்படும் போது ஒரு விட்னஸிங் குவாலிட்டி, சாட்சி பாவத்தோடு நின்று பார்க்கக்கூடிய அந்த நிதானத்தை இந்த யோகா கொடுக்குது. தியானம் அவங்களோட மனதை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட படிப்புக்கும் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்குமே தீர்வாமையுது.
0: இப்போ யோகா செய்கிறதுனால எந்த அளவுக்கு மன வலிமை மேம்படும் அப்படின்றத சொல்லுங்கள்.
1: இந்த காலத்தில் நமக்கு இருக்க ஒரே பிரச்சனை மனம் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும்தான். ஸோ மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரே நிவாரணி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்மளோட யோகம்தான். ஏன்னா இந்த யோகம் பழக பழக மட்டும்தான் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள்லேருந்து, செய்யக்கூடிய செயல்கள்லேருந்து, இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்ற ஒரு பொறுமை, ஒரு அமைதியை கொடுக்குது, ஒரு சாந்தத்தை கொடுக்குது. இப்போ இருக்கிற இளைய தலைமுறைகளுக்கும் சரி, அவங்கள மெயின்டைன் பண்ணக்கூடிய பெற்றோர்களுக்கும் சரி, ரொம்ப மிகவும் அவசியமான ஒன்று அந்த நிதானமான கவனம் நிறைந்த மனநிலை. முழுக்க முழுக்க யோகாவால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும்.
0: மன வலிமையாக இருக்கட்டும், அதே சமயம் உணர்வுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஆற்றல் எப்பொழுதுமே இந்த யோகாக இருக்குது அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி.
1: மிக்க நன்றிம்மா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் மன வலிமைக்கு வித்திடும் யோகா நேர்முகத்தில் பங்கேற்றார் யோகா பயிற்றுனர்

ஆர். பிரேமலதா அவர்கள். உடன் உரையாடியவர் ஆர். பி. பரிமளாதேவி. படைப்பு ஆகாஷ்வாணி, மதுரை.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். முதலில் நாதசுதா ரசயன தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ஆரபிராகம், ரூபகதாளம்.

நேரம் இப்போது 9:27:27. அரங்கிசை நிகழ்ச்சியில் திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். அடுத்து கமலாம்பாம் பஜரே, கல்யாணி ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி, ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்டோம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவாக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளாா்.

0: அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினரிடம் 8 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை மாநில அமைச்சர் திரு குமார் வழங்கினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1,12,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் மகளிர் தேசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஈரான் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது. மக்வா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. லண்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸினை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 10:02:35. ஆகாஷ்வாணி முத்துச்சிதறல் இணைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதலில் பி சுஷீலா பாடியுள்ள பாடல், படம் என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான்.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: புது புது அர்த்தங்கள் திரைப்படத்தில் SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். படம் பாண்டி நாட்டு தங்கம்.
1: ஹாய், சென்னை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நகைச்சுவை நடிகர் ஜாபா சுந்தரேசன் பேசுறேன். 88 வருடங்களாக நமது காதுக்குள் கச்சக்கென நுழைந்து இதயத்தில் பச்சக்கென ஒட்டிக்கொண்டு தனது வெற்றி பயணத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் சென்னை வானொலிக்கு என் மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இந்த பிரபஞ்சத்தில் ஒளி அலைகள் இருக்கும் வரை சென்னை வானொலியின் ஒளி அலைகள் இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் போல் சிறப்பான, சுவையான, பயனுள்ள நிகழ்ச்சிகளை தந்து மக்கள் மனதில் நீங்காது இடம் பிடித்திருக்க வாழ்த்துகின்றேன். இத்தனை வருடம் இந்த சென்னை வானொலி சிறப்பாக செயல்படுவதற்கு உறுதுணையாக இருந்த, வானொலிக்கு பின்னால் உழைத்து கொண்டிருந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது பாராட்டும் அன்பும். ஆல் தி பெஸ்ட். சும்மா கலக்குங்க.
0: 10:17 முத்துச்சிதறல் இனிய திரைப்பட பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது உங்கள் ஆகாஷவாணி. சந்தன காற்று திரைப்படத்தில் கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடலை இப்போது கேட்க உள்ளோம்.

0: வருஷம் 16 திரைப்படத்தில் பி சுஷீலா குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம்.
1: வணக்கம், நான் எழுத்தாளர் லதா சரவணன், தொழில் முனைவோர். முதல்ல ரேடியோ குழந்தைக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். என்னடா குழந்தைன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? அவங்க தாங்க தினசரி புதுசா கத்துக்குவாங்க, தன்னோட குறும்பான செயல்களால நம்ம ரசிக்க வைப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அதிகாலையில தூக்கத்துல இருந்து நம்மளை எழுப்புறது முதல்ல அந்த மெல்லிய இறைச்சலோட கலந்து காத்துல வர்ற அந்த சப்தம் தான் மனிதர்களை இணைக்கும் அந்த ரேடியோவின் குரல். இன்னும் பல நூறு ஆண்டுகள் வாழணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன்.
0: பத்து மணி 41 நிமிடம் 40 நொடி. தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா பாடிய பாடல், படம் வாத்தியார் வீட்டு பிள்ளை.

0: மனோ வாணிஜெயராம் பாடியுள்ள பாடல் படம் பொன்மன செல்வன்.
1: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
2: பிரமாதம்,
1: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே.
2: சபாஷ்.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பிரான்ஸ் நாட்டின் நேவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவாக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். தரையில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கவல்ல ஏவுகணை வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார்.

உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்காக பயிற்சி முகாமை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கும்படிபூண்டி

0: மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1,12,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகாவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஈரான் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிவடைந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக பார் மகளே பார் திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுஷீலா பாடியிருக்கும் பாடல்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாசமலர் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா மற்றும் குழுவினர் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ராமு திரைப்படத்திலிருந்து பி.வி. ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகன் முகேஷ் பேசுறேன். இன்றுடன் 88 வருடங்களை நிறைவு செய்து 89வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் சென்னை வானொலிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்மளுடைய சென்னை வானொலிக்கு நம்ம ரசிகர்கள் எல்லோரும் தொடர்ந்து ஆதரவளித்து இன்னும் பல ஆண்டுகள் நம்ம சென்னை வானொலி பெரிய சாதனைகள் புரியணும்னு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து டி என் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல் படம் பட்டிக்காடா பட்டணமா.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து காட்டு ரோஜா திரைப்படத்திலிருந்து எம் சௌந்தரராஜன் பி சுஷீலா பாடியிருக்கும் பாடல்.

0: வணக்கம், நான் திரைப்பட இயக்குனர் விக்ரமன் பேசுகிறேன். இன்னையோட 88 வருஷம் முடிஞ்சு 89வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து நம்ம எல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி கொண்டிருக்கும் சென்னை வானொலிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து திருடாதே திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: அவசரம் எதுக்கு?
1: டிங்டாங் டிங்டாங் ரகசியம் இருக்கு.
0: அதுக்குள்ள உனக்கு அவசரம் எதுக்கு?
1: நிறுத்தம்மா.
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுஷீலா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தென்சந்தம் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாத காணிக்கை திரைப்படத்திலிருந்து பி வி ஸ்ரீனிவாஸ், ஜே பி சந்திரபாபு, பி சுஷீலா எல்லார் ஈஸ்வரி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com.

நேர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுஷீலா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:10. ஆகாஷ்வாணி.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. பனிரெண்டு 10 சங்கீத சாரல், சூர்யா சுந்தரராஜ் ஸ்ரீராம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் மத்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, நாடக கலைஞர் லாவண்யா வேணுகோபால் அவர்களுடன் நேர்முகம். இன்று நிறைவு பகுதி. உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாவதி அவர்கள். 2:15 திரைகானம் கேட்கலாம். 2:40

சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் யக்ஷப்ரஸ்னம், டாக்டர் வேணுகோபாலன் சங்கரன் அவர்களின் உரை. 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகானம் கேட்கலாம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை, 7:00 திரைகானம், 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள், வழங்குபவர் சரவணன் அவர்கள். 7:25 பண்ணைச்செய்தி, தொடர்ந்து உழவர் உலகம், செல்லமே செல்வமே செல்லப்பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர், 3 தோழமை விலங்குகளுக்கான நலவாழ்வு அடிப்படைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் வி விஜய ஆனந்த் அவர்களின் உரை, மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 திரைகானம், 9:15 செய்தி சுடர், 9:30 அறிவியல் நேரம், பெண்களும் செயற்கை நுண்ணறிவும், செயற்கை நுண்ணறி

கல்லூரி பேராசிரியர் முனைவர் வி விஜய ஆனந்த் அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 திரைகானம், 9:15 செய்தி சுடர், 9:30 அறிவியல் நேரம், பெண்களும் செயற்கை நுண்ணறிவும், செயற்கை நுண்ணறிவு துறையில் பெண்களுக்கான வாய்ப்புகள் குறித்து கணினித்துறை உதவி பேராசிரியர் முனைவர் இ கங்காதேவி அவர்களுடன் நேர்முகம் 2 பகுதி இன்று. 10 காற்றோடு கலந்திடவா, இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இவையாவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நூற்று 1.4 சென்னை எஃப் எம் ரெயின்போவில் 1 திரைகானம், 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். ஹலோ டாக்டர் 3:02 அறிவால் செல் சோகை தினத்தை முன்னிட்டு இரத்தவியல் நிபுணர் டாக்டர் கார்த்திக் வேலவன் அவர்களுடன் நேர்முகம். மாலை 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். 100.1 சென்னை எஃப் எம் கோல்டில் 1:10 இசை மலர், கேப் ஹரிபிரசாத் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், டெல்லி வி சாய்ராம் அவர்கள் மிருதங்கம். 2:30 மாலை 4 வரை திரைகானம் கேட்கலாம். 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா. இம்மூன்று நிகழ்ச்சிகளும் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். 5:00 அரங்கிசை, சௌமியா ரங்கராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், பாபநாசமார் குமார் அவர்கள் மிருதங்கம். 7:10 சிறுவர் சோலை, ஆரோக்கிய விடியலின் தொடக்கம், யோகா தினம் குறித்த உரை வழங்குபவர் ஆர் கே வைஷ்ணவி, சங்கீதம் சந்தோஷம் அக்ஷரா வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு, நீதிக்கதைகள் சொல்பவர் எஸ் மகனியா, விலையில்லா உயிர்த்தொழிகள், இரத்த தானம் குறித்து எஸ் மீரா வழங்கும் உரையினை கேட்கலாம். 11:10 மத்திய அரசின் 12 நிறைவு குறித்த பல்வேறு கருப்பொருள்களிலான சிறப்பு இருமொழி தொடர் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

இதுவரை சங்கீத சாரலில் சூர்யா சுந்தர்ராஜ் ஸ்ரீராம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம்.

0: 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசைமல நிகழ்ச்சியில் கே ஹரிபிரசாத் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், டெல்லி பி சாய்ராம் அவர்கள் மிருதங்கம். 1:10
1: ஹாய், சென்னை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நகைச்சுவை நடிகர் ஜாபா சுந்தரேசன் பேசுறேன். 88 வருடங்களாக நமது காதுக்குள் கச்சக்கென நுழைந்து இதயத்தில் பச்சக்கென ஒட்டிக்கொண்டு தனது வெற்றி பயணத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் சென்னை வானொலிக்கு என் மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இந்த பிரபஞ்சத்தில் ஒளி அலைகள் இருக்கும் வரை சென்னை வானொலியின் ஒளி அலைகள் இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் போல் சிறப்பான, சுவையான, பயனுள்ள நிகழ்ச்சிகளை தந்து மக்கள் மனதில் நீங்காது இடம் பிடித்திருக்க வாழ்த்துகின்றேன். இத்தனை வருடம் இந்த சென்னை வானொலி சிறப்பாக செயல்படுவதற்கு உறுதுணையாக இருந்த, வானொலிக்கு பின்னால் உழைத்து கொண்டிருந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது பாராட்டும் அன்பும். ஆல் தி பெஸ்ட். சும்மா கலக்குங்க.
0: இனி தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் ஏவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கென்யாவில் மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ அறிவித்துள்ளார். நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் ஈவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக உலக நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு ஏற்படுத்துவது குறித்த கருத்தரங்கில் அவர் பேசவுள்ளார். G7 உறுப்பு நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கி அலுவலர்கள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இக்கூட்டத்தினிடையே திரு நரேந்திர மோடி கனடா பிரதமர் மார்க் கார்னி, பிரிட்டன் பிரதமர் கி ஸ்டாமர், ஐக்கிய அரபு எமிரேட் அதிபர் ஷேக் முகமது உள்ளிட்ட தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். பின்னர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். புதுதில்லியில் வளர்ச்சியடைந்த இந்தியா இளையோர் நாடாளுமன்ற நிகழ்ச்சியில் கலந்துரையாடிய அவர், உலகிலேயே மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். சுதந்திரத்திற்கு பிறகு மக்களின் பங்களிப்புடன் ஜனநாயகம் மேலும் வலுவடைந்துள்ளதாக அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கும் நாட்டின் எதிர்காலத்தை வலுப்படுத்துவதற்கும் ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் கடந்த 12 ஆண்டுகளில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்பு

0: இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நெடுஞ்சாலை, சரக்கு வழித்தடங்கள், ரயில்வே உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னா பாலம் கட்டப்பட்டதன் மூலம் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைப்பு வசதிகள் விரிவுபடுத்தியுள்ளதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. டீசலுக்கான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 14 ரூபாயும் விமான எரிபொருளுக்கான வரி லிட்டருக்கு 12 ரூபாய் 5 காசாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல் டீசல் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. மேற்காசிய பிரச்சினையை தொடர்ந்து சர்வதேச அளவில் நிலவும் கச்சா எண்ணெயின் பற்றாக்குறை காரணமாக கடந்த மார்ச் 27 பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதிக்கு மத்திய அரசு கூடுதல் வரியை விதித்துள்ளது. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் உள்ள இந்திய துணை தூதரக வளாகத்தில் சுவாமி விவேகானந்தரின் உருவச்சிலையை அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினய் மோகன் குவாத்ரா திறந்து வைத்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுவாமி விவேகானந்தரின் சேவை மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான போதனைகள் இன்றைய காலகட்டத்திற்கும் பொருந்துவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். 1893 சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் திரு வினய் மோகன் குவாத்ரா கூறியுள்ளார். ஆந்திர தலைநகர் அமராவதியில் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் கிளையை தொடங்க மாநில அமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அழைப்பு விடுத்துள்ளார். சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக தலைவர் பேராசிரியர் டான் எங்குடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர், ஆராய்ச்சி, உயர்கல்வி உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தார். ஆந்திராவில் உயர்கல்வியை மேம்படுத்த சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகம் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு கேட்டுக் கொண்டார். குஜராத்தில் அம்மாநில காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் குழந்தை தொழிலாளர்கள் 84 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக 26 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குழந்தை தொழிலாளர் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சூரத் உள்ளிட்ட நகரங்களில் மேற்கொண்ட சோதனைகளின் போது இந்த குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளதாக மாநில காவல்துறை தலைவர் திரு ஜி எஸ் மாலிக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஜவுளி ஆலைகள், உணவகங்கள், அரிசி ஆலைகள், சிறு குறு தொழில் நிறுவனங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீட் மறுதேர்வு நிறைவடையும் வரை டெலிகிராம் செயலுக்கு தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு இம்மாதம் 21 நடைபெற இருக்கும் நிலையில், இந்த செயலியில் ஆன்லைன் வாயிலாக தகவல்களை அனுப்பவும் வரும் 22 வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இந்த முடிவை வரவேற்றுள்ள தேசிய தேர்வு முகமை, இந்த டெலிகிராம் செயலியில் ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்ட தகவல்களில் திருத்தங்களை செய்வதற்கான வசதியை தற்காலிகமாக முடக்கி வைக்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. முறைகேடுகளை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை மாணவர்களின் நலனை பாதுகாப்பதுடன் தேர்வுகளை நேர்மையாக நடத்துவதை உறுதி செய்யும் என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இதனிடையே நீட் மறுதேர்விற்கான நுழைவுச் சீட்டை 1,00,000 மேற்பட்ட மாணவர்கள் பதிவிறக்கம் செய்துள்ளதாகவும் அந்த முகமை கூறியுள்ளது. ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தரம் அல்லாத உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மட்டும் அதிகரிக்கும் திட்டத்தை இந்தியா நிராகரித்துள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஐநாவிற்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்காமல் ஐநாவில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் பயனற்றது என்று தெரிவித்தார். வளரும் நாடுகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்பதே உறுப்பு நாடுகளின் கோரிக்கையாக இருந்து வருகிறது என்றும் திரு ஹரீஷ் குறிப்பிட்டார். ஓமன் கடல் பகுதியில் தாக்குதலுக்கு உள்ளான கப்பலில் பணியாற்றிய 21 இந்திய மாலுமிகள் பத்திரமாக வீடு திரும்பியிருப்பதாக

0: மஸ்கட்டில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தூதரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மீட்கப்பட்ட மாலுமிகளுடன் கலந்துரையாடிய இந்திய தூதர் நெருக்கடியான தருணத்தில் மன உறுதியுடன் பணியாற்றிய மாலுமிகளுக்கு பாராட்டு தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் பணியாற்றும் இந்தியர்களின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கென்யாவில் போராட்டத்தில் ஈடுபட்டபோது மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ தெரிவித்துள்ளார். வரி விதிப்பிற்கு எதிரான போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்ததை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மனித உரிமை மீறலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடுத்த வாரத்திலிருந்து நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 1.5 கோடி அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகம், கேரளா, மேற்குவங்கம், பீகார் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, விதர்பா, கோவா, மகாராஷ்டிரா பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நாளை நடைபெறும் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா உருகுவே அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் ஈரான், நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது. நள்ளிரவு மணி 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் செனகல்லை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 3:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் ஈராக் நார்வேயுடன் மோதுகிறது. இலங்கையில் நடைபெறும் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்தியா ஏ அணியில் வேகப்பந்து வீச்சாளர் அசோக் சர்மா சேர்க்கப்பட்டுள்ளார். காயம் காரணமாக யுத்வீர் சிங் அணியிலிருந்து நீக்கப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. நாளை டம்புலாவில் நடைபெறும் போட்டியில் இந்தியா ஏ அணி ஆப்கானிஸ்தான் ஏ அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திரமோடி பிரான்ஸ் நாட்டின் ஈவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கென்யாவில் மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ அறிவித்துள்ளார். நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50, 10 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 19 வரை பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று இதே வேகத்தில் தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், தென்கிழக்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, தெற்கு அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். நாளை பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் பல பகுதிகள், தென்கிழக்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். மேலும் 18 என்றும் 19 என்றும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பு மற்றும் தென்கிழக்கு வங்க கடற்பரப்பில் பலத்த காற்று வீசும் வாய்ப்புண்டு. 19 என்று கூடுதலாக மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் வாணிஜெயராம் பாடியுள்ள பாடல், இயற்றியவர் காமக்கோடியான், இசை எல் வைத்தியநாதன்.

0: ஜெயஸ்ரீ ஜெகன் இசையமைத்து பாடிய பாடலை கேட்டோம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். NPS வாட்சால்யா, அதாவது சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்து. NPS வாட்சல்ய திட்டம் என்பது ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணைய சட்டம் 2013 பிரிவு 12(1)(a) மற்றும் பிரிவு 20 கீழ் தேசிய ஓய்வூதிய அமைப்பின் கீழ் வருகிறது. இது விக்சித் பாரத் 2047 என்ற தொலைநோக்கு பார்வையிலிருந்து உருவாகி நிதிசார் கல்வியறிவு மற்றும் நிதி திட்டமிடலை மேம்படுத்துவதற்கும் குழந்தைகளின் அதிகாரமளித்தலை ஊக்குவிப்பதற்கும் சிறார்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பங்களிப்பு சேமிப்பு மற்றும் நீண்டகால நிதி பாதுகாப்பு திட்டமாகும். இந்த திட்டம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் NRIs மற்றும் வெளிநாட்டு இந்திய குடிமக்கள் OCIs உட்பட 18 வயதுக்குட்பட்ட அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் கிடைக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் கணக்கு என்பது NPS வத்சல்ய திட்டத்தின் கீழ் ஒரு பாதுகாவலர் மூலம் திறக்கப்பட்ட மைனரின் தனிநபர் ஓய்வூதிய கணக்கை குறிக்கும். இந்த திட்டத்தின் நோக்கத்திற்காக சந்தாதாரர் என்பது இத்திட்டத்தின் கீழ் கணக்கு திறக்கப்பட்ட ஒரு சிறுவரை குறிக்கும். பாதுகாவலர் என்பது சிறாரின் பெற்றோரையோ அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலரையோ குறிக்கும். மைனர் என்பது 18 வயது நிரம்பாத நபரை குறிக்கும். பிரான் PRAN என்பது கணக்கை திறக்கும் நேரத்தில் CRA அதாவது சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சியால் உருவாக்கப்பட்டு சந்தாதாரரின் பெயரில் வழங்கப்படும் ஒரு தனித்துவமான நிரந்தர ஓய்வூதிய கணக்கு எண்ணை குறிக்கும். NPS வாட்சல்யா நிரந்தர ஓய்வூதிய கணக்கை பெற்றோர்களோ பாதுகாவலர்களோ ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் முறையில் தொடங்கலாம். முதலீடுகளை நிர்வகிப்பதற்காக பாதுகாவலர்கள் PFRDAவில் பதிவு செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு ஓய்வூதிய நிதியை தேர்ந்தெடுக்கலாம். பங்களிப்புகளின் முதலீடானது ஓய்வூதிய நிதிகளால் நிர்வகிக்கப்படும். சிறுவர் 18 வயதை அடையும் போது தனிப்பட்ட சொத்து கணக்கு பாதுகாவலரால் சிறுவரின் பெயரில் சிறுவரின் பிரத்யேக பயனுக்காக இயக்கப்பட வேண்டும். இதற்கான ஆவணங்கள் என்னென்ன தேவைப்படும்

என்பதை அறிந்து கொள்ளலாம். சிறார்களுக்கு பிறப்பு சான்றிதழ், பள்ளி மாற்றுச் சான்றிதழ், மெட்ரிகுலேஷன் சான்றிதழ், நிரந்தர கணக்கு எண், பேன் அல்லது கடவுச்சீட்டு ஆகியவை அவர்களது பிறந்த தேதியை உறுதிப்படுத்த தேவைப்படும். இந்தியாவில் வசிக்கும் இந்தியர்களுக்கு சிறாரின் தனிப்பட்ட அல்லது கூட்டு வங்கி கணக்கு விவரங்கள் விருப்பத் தேர்வாகும். அதே சமயம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் வெளிநாட்டு இந்தியர்களுக்கு இது கட்டாயமாகும். பாதுகாவலருக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னவென்றால், ஆதார், ஓட்டுநர் உரிமம், கடவுச்சீட்டு, வாக்காளர் அடையாள அட்டை, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதிச்சட்ட வேலை அட்டை அல்லது தேசிய மக்கள் தொகை பதிவேடு ஆவணங்கள், கூடவே பாதுகாவலரின் பேன் எண் அல்லது படிவம் 60 உறுதிமொழியும் பெறப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பணம் செலுத்துதலை நேரடியாகவும் செய்யலாம். அதாவது பதிவு செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு அஞ்சல் நிலையத்திற்கு சென்று NPS பங்களிப்பு சீட்டுடன் காசோலை அல்லது பணத்தை செலுத்துவதன் மூலம் செய்யலாம். அஞ்சல் நிலையங்கள் வழங்கும் இணையவழி வசதி மூலமும் செய்யலாம். NPS அறக்கட்டளையின் ENPS தளம் மூலமும் செய்யலாம். PFRDA-வால் அங்கீகரி

0: ஏதேனும் ஒரு அஞ்சல் நிலையத்திற்கு சென்று என்பிஎஸ் பங்களிப்பு சீட்டுடன் காசோலை அல்லது பணத்தை செலுத்துவதன் மூலம் செய்யலாம். அஞ்சல் நிலையங்கள் வழங்கும் இணையவழி வசதி மூலமும் செய்யலாம். என்பிஎஸ் அறக்கட்டளையின் இ என்பிஎஸ் தளம் மூலமும் செய்யலாம். பிஎஃப்ஆர்டிஏவால் அங்கீகரிக்கப்பட்ட வேறு ஏதேனும் மின்னணு முறையிலும் பணத்தினை செலுத்தலாம். கணக்கு தொடங்குவதற்கான குறைந்தபட்ச பங்களிப்பு ரூபாய் 250 ஆகும். குறைந்தபட்ச வருடாந்திர பங்களிப்பு ரூபாய் 250. அதிகபட்ச பங்களிப்புக்கு வரம்பு இல்லை. கூடவே பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்கள் மட்டுமின்றி உறவினர்களும் நண்பர்களும் என்பிஎஸ் வாத்சல்ய கணக்கிற்கு நன்கொடைகளை வழங்கலாம். குழந்தைகளுக்கு பிறந்தநாள் வரும் பொழுது உற்றாரும் உறவினரும் நண்பர்களும் அவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்குவதை விட அவர்களது கணக்கில் அந்த பரிசை பணமாக வரவு வைத்தால் அவர்களது எதிர்காலத்திற்கு மிக உதவியாக இருக்கும். மேலும் இத்திட்டத்தினை பற்றி அறிந்து கொள்ளவும் இதில் இணைய வழியில் சேரவும் https://nps.trust.org.in என்ற இணையதளத்தை அணுகலாம். மேலும் சந்தேகங்களுக்கு இலவச தொலைபேசி எண்ணான 1800-570-6778 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இணையதள முகவரியும் இலவச தொலைபேசி எண்ணும் மீண்டும் ஒரு முறை https://nps.trust.org.in. இலவச தொலைபேசி எண் 1800-570-6778. நேயர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் அறிந்து கொண்டோம் என்பிஎஸ் வாத்சல்யா, அதாவது சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்து.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
2: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi will arrive in Avignon, France today on a two-day visit to participate at the G7 summit, which commenced yesterday. This marks the Prime Minister's 7th consecutive appearance at the G7 summit and India's 13th participation in this crucial multilateral event. This G7 summit holds immense strategic significance for India, as the Prime Minister will strongly amplify the voice and concerns of the Global South on the world stage. French President Emmanuel Macron will formally welcome the Prime Minister upon his arrival this evening. Following the reception, Mr. Modi will participate in a high-level working session themed Forging New Partnerships and Rebuilding International Solidarity. Earlier, Prime Minister Modi departed for France after concluding his visit to Slovakia. Mr. Modi said the outcomes of his visit to Slovakia will go a long way in strengthening bilateral ties between India and Slovakia. In a social media post, Mr. Modi noted that the stronger trade relations between the two nations will greatly benefit the youth. Prime Minister Narendra Modi today said the last decade has witnessed a record infrastructure upgrade across the country. Sharing a post of MyGov on his social media account, Mr. Modi said the government is committed to building next generation infrastructure for the people of the country to realize the vision of a Viksit Bharat. The MyGov post highlighted the country's infrastructure transformation over the last 12 years. It said the infrastructure transformation has accelerated mobility, strengthened logistics, and unlocked new avenues of growth. The post highlighted that greater connectivity is not only reducing distances, but also expanding opportunities and strengthening the foundations of a more prosperous India. Ahead of the re-examination of the National Eligibility Cum Entrance Test NETUG 2026, which is scheduled for the 21st of June, the government has restricted online messaging and social media app Telegram till the 22nd of this month. The National Testing Agency NTA has welcomed the Ministry of Electronics and Information Technology's directions for restricting Telegram access in India for a defined and limited period. In a statement, NTA said the restriction will cover the day of the NETUG 2026 re-examination and its immediate aftermath. The agency added that the platform has also been directed to disable the message editing feature for already posted messages until the 30th of this month. The Supreme Court today sought response of the center and states on a plea alleging misuse of the Unique Identification Authority of India.

0: India issued Aadhaar cards as proof of citizenship, domicile and residential address. The plea sought directions to restrict its use strictly for identity verification only. India has cautioned that efforts to reform the United Nations Security Council could fail if the expansion is limited to only non-permanent category of membership. India's permanent representative to the UN, Ambassador Harish Parvathaneni, made these remarks while addressing the Intergovernmental Negotiations meeting on Security Council reforms. Mr. Parvathaneni said, UNSC reform would be grossly inadequate, bordering on failure, if expansion is limited only to the non-permanent category, as it would fundamentally not change the decision-making power structure of the five permanent members.
1: Reflecting expansion of the category of two-year term non-permanent category as a convergence portrays only a part of the picture. Groups and member states add qualifiers and attach other interlinked parameters as they endorse expansion in the non-permanent category. UNSC reform would be grossly inadequate, bordering on failure, if expansion is limited only to the non-permanent category, as it would fundamentally not change the decision-making power structure of the P5. Groups and member states have waited this long for real and meaningful reforms.
0: In women's hockey, India has stormed into the semi-finals of the FIH Hockey Nations Cup in Auckland, New Zealand. India defeated Japan 2-1 in their second Pool A match. Benchmark domestic equity indices were trading moderately up in the afternoon session today. The Sensex rose 348 points to 76,613, while the Nifty added 80 points to 23,934 when reports last came in. And with that, we end this news bulletin.
2: நேரம் 1:10. ஆகாஷ்வாணி.
3: என்னுயிர் தோழி, இன்றைய நிகழ்ச்சியில் பரதநாட்டிய கலைஞரும் மேடை நாடக கலைஞருமான லாவண்யா வேணுகோபால் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாவதி.
4: மேடை நாடகமே பார்க்காம வளர்ந்த ஒரு நபர் இப்ப மேடை நாடகம் பார்க்க வரும்னு நினைக்கிறார். அவருக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன? நீங்க மேடை நாடகம் பார்க்க வாங்க, இந்த விஷயங்கள்லாம் இதுல பிளஸ்ங்க, இதெல்லாம் த்ரில்லுங்க அப்படின்னு நீங்க சொல்ல விரும்புற விஷயங்கள் என்ன?
5: பிரமிச்சு போயிடுவாங்க. ஏன்னா ஒரு விஷயத்த நம்மளால சாதாரணமா பேசுறதே நம்மளுக்கு வந்து கஷ்டம். அப்போ மனப்பாடமா வசனங்களை பேசுறதா இருக்கட்டும், லைவ்ல அதுவும் பண்றதா இருக்கட்டும், சொல்ற மாதிரி இந்த காஸ்டியூம்ஸ் மாத்தின்னு வந்து பாக்குறதா இருக்கட்டும், செட்ஸ் எப்படி போடுறாங்க, அதுக்கு லைட்டிங் எப்படி பண்றாங்க, சோ இது எல்லாமே லைவ் லைவா பார்க்கும்போது அது பிரமிப்பா இருக்கும். சோ அது பார்க்கும்போது நீங்க டிவியில உட்காந்து பாக்குற சீரியலோ இல்ல ஒரு சினிமாவை விட இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்.
4: ஏன்னா த்ரில் இருக்கும்,
5: த்ரில் இருக்கும். லைவா பார்க்கும்போது அது ஒரு த்ரில் இருக்கும். கண்டிப்பா சொதப்பெல்லாம் வேற நடக்கும், ஆன் ஸ்டேஜ் மறந்துருவாங்க, அந்த காமெடி எல்லாமும் நடக்கும், அதெல்லாமும் நீங்க பாக்கலாம். சே வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஹேப்பன்ஸ் லைவ்.
4: அந்த மாதிரி ஆன் ஸ்டேஜ் நடந்த காமெடி சம்பவம் உங்களுக்கு நினைவு இருக்காது?
5: எனக்கு வந்து எப்ப கேட்டாலும் இது ஒரு பசுமையா இது ஒரு ஞாபகத்துல இருக்கும் எனக்கு. அகெயின் அதே என் வீடு பிளேல என்னோட ஹஸ்பண்ட் ரோல் பண்ண அந்த ஒய்ஃபா நான் உட்காந்து அவருக்கு வெத்தலை பாக்கு மடிச்சு கொடுத்துட்டு இருப்பேன். இப்ப என்ன பண்ணுவோம், நம்ம ஜென்ரலா ரிஹர்சல்லாம் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வச்சுக்க மாட்டோம், அதுதான் தப்பு நம்ம பண்றது. ஏன்னா ரிஹர்சல் பண்ணுவோம், நிஜமாவே வெத்தலை சுண்ணாம்பு பாக்கு இதெல்லாம் வச்சுக்க மாட்டோம் நம்ம, அப்படி நடிச்சிடுவோம். ஏன்னா ஒரு ஒரு ரிஹர்சலுக்கும் கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு பண்ணுவோம், 3 மாசமும் உட்காந்து அதெல்லாம் பண்ண மாட்டோம் நம்ம. ரியல் ஸ்டேஜ் அன்னைக்கு தான் வெத்தலையை வச்சு பண்ணுவோம். ஸோ வெத்தலையில சுண்ணாம்பு தடவி பாக்கு வச்சு மடிச்சு கொடுக்குற ஒரு சீன். சின்ஸ் ரிஹர்சல்ல நம்ம அதை பண்ணாததுனால ஸ்டேஜ்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வெத்தலை எடுத்து நான் பாட்டு பேச்சு சுவாரஸ்யத்துல கிட்டத்தட்ட இத்தனை சுண்ணாம்பை எடுத்து எடுத்து எடுத்து எடுத்து தடவி மடிச்சு அவருக்கு கொடுத்துட்டேன். அவர் வாயில போட்டவன அவர் வாயெல்லாம் வெந்து போச்சு, அடுத்த டயலாகே அவருக்கு பேச வரல, தொண்டை அமுங்கி போச்சு. உங்களுக்கு சுண்ணாம்பு அதிகமா சாப்பிட்டா உங்களுக்கு வராது வாய்ஸ். அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் கொடுத்து அவரை உள்ள எடுத்துன்னு போய் சரி பண்ணி பாவம் நடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் அவரு. பட் ஆனா இந்த ஒரு சம்பவம் எனக்கு மறக்கவே முடியாது வாழ்க்கையில.
4: வாழ்க்கையில இனிமே ஒரு வெத்தலை சுண்ணாம்பு தொடவே மாட்டாருன்னு நினைக்கிறேன்.
5: நம்ப மாட்டீங்க, அதுக்கப்புறம் இந்த டிராமாவோட அடுத்த அடுத்த ஷோஸ்க்கு இந்த வெத்தலை இது இருக்கும், ஸ்வீட் ஒன்று இருக்கும், அதை எடுத்துன்னு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு
4: ஸ்வீட் பீடா மாதிரி கொடுத்துட்டாங்க.
5: பீடா மாதிரி
4: நீங்களோ இல்ல உங்களுடைய கூட நடிக்கிற கோ ஆக்டர்ஸோ டயலாக்ஸ மறந்துட்டு அதை வேற டயலாக் சொல்லி சமாளிச்ச அந்த சம்பவங்கள் இருக்கா?
5: கூட நடிக்கிற கோ ஆக்டர்ஸ் மறக்கிறது, அதுக்கப்புறம் அதை சமாளிக்கிறது, ஐயோ அது வந்து அடிக்கடி

0: நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் மோஸ்ட்லி மறக்க மாட்டேன். ஸோ ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் நான் மறந்துட்டேன். அந்த நாடகம் வந்து காத்தாடி ராமமூர்த்தி அவரோட நடிக்கும்போது, பட் ஆனால் காத்தாடி சார் வந்து இஸ் எ லெஜெண்ட். அவர் வந்து மொத்த ஸ்கிரிப்டும் மனப்பாடம் பண்ணிடுவார். காத்தாடி சார் ஸ்டேஜில் இருக்கார்னா நம்ம கவலையப்பட வேண்டாம், எந்த டைலாக் மறந்தாலும் பரவாயில்ல, அவர் ஏதோ ஒன்று பண்ணி சமாளிச்சிடுவார். ஸோ நான் வந்து ஒரு ஒரு ட்ராமாவில் சீனோட முக்கியமான விஷயம் அது கன்வே பண்ணணும், அதை விட்டுட்டு ஜம்ப் பண்ணி போயிட்டேன், அடுத்த விஷயத்துக்கு போயிட்டேன், அவர் வரவே வேண்டாம் சீனுக்குள்ள, ஆனால் அவர் ஒரு என்ட்ரி கொடுத்து அந்த சீனை வந்து சமாளித்து அந்த விஷயத்தையும் கன்வே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனோம். அதுதான் அவருடைய அந்த ஒரு லெஜெண்ட் அப்படின்னு. அவர் ஏன் இன்றைக்கி லெஜெண்ட் அப்படின்னா அதனால தான். இந்த மாதிரி நிறையா நடக்கும், அந்த மறந்து போகிறது. அப்புறம் என்ன ஆகும், செல்ஃபோனை மறந்துடுவாங்க அந்த சீனில், அவங்க மொபைல் பேசணுமா இருக்கும், மொபைலில் உள்ளே வச்சுட்டு வந்துடுவாங்க, இங்கே பாட்டுக்கு அவங்க ரிங்கு போட்டுட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி இதெல்லாமும் நடக்கும். அப்போ ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சுட்டு உள்ளே போய் மொபைலில் எடுத்துன்னு வந்து பேசுகிற மாதிரிலாம் இருக்கும்.
1: ஒரு டிராமா நடக்கும்போது அங்க நடக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது உண்மையிலே கேக்குற எனக்கே த்ரில்லிங்கா இருக்கு. நேர்ல பண்றவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப த்ரில்லிங்கா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஒரு மேடை நாடகத்துக்கு மேடை நாடக கலைஞர்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அங்கே இருக்கிற பேக்ட்ராப் ரொம்பவே முக்கியம். அந்த செட் அரேஞ்ச்மெண்ட் பற்றி சொல்லுங்கள்.
0: நாடகத்தில் வந்து இனிஷியலாக உங்களுக்கு வந்து அந்த அந்த களம், எந்த களத்தில் இது நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு டக்குன்னு ஓப்பன் பண்ணால், அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணால் அந்த செட்ஸ் மூலமாக உங்களுக்கு அது தெரியும். ஸோ செட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த காலத்துலலாம் அவங்க பார்த்ததில்ல, அன்ஃபார்ச்சுனேட்லி மனோகர் சார் ட்ராமாலாம் நான் பார்த்ததில்ல, பட் அவங்க செட்டெல்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். மாயாஜால காட்சிகள்லாம் அவர் பண்ணியிருக்காரு அந்த செட்ஸ் அந்த மாதிரி. அப்புறம் ரோலிங் செட்ஸ், அப்புறம் டபுள் டெக்கர் பஸ் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க செட்ஸ்ல. மழை வந்திருக்கு தனுஷ்கோட்டி அப்படின்ற ஒரு நாடகத்துல மேடையிலேயே மழை, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க செட்ல. ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ விஷயங்கள் செட்ஸ் அப்படின்ற அது ஒரு பெரிய அது ஒரு டாபிக் பை இட் செல்ஃப். அந்த கலைஞர்களுக்குலாம் ஹேட்ஸ் ஆஃப், அவங்க இந்த கிரியேட்டிவிட்டிக்குலாம் ஹேட்ஸ் ஆஃப் தான். ஏன்னா இதெல்லாம் வந்து லைவா பண்ணுறதுக்கு, ஏன்னா சினிமாவில் போட்டுடலாம் சொல்ற மாதிரி என்ன என்ன வேணா நம்ம எடுத்துன்னு வந்துடலாம், பட் ஒரு மேடையில் ஏன்னா டைமென்ஷன்ஸ் இவ்வளோக்கு இவ்வளோ தான் இருக்கும், 40 அடிக்கு 20 அடி அந்த மாதிரி ஒரு டைமென்ஷனுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை காட்டணும் அப்படிங்கும்போது அது ஒரு தனி இலாக்கா. இப்போல்லாம் வந்து எல்இடி நாங்கள் போட ஆரம்பிச்சிட்டோம், ஏன்னா எங்களுக்கு அது இன்னும் ஈஸியராக இருக்குது. என்ன வேணுமோ நாங்கள் காட்டிக்கலாம், என்ன பேக்ட்ராப் வேணாலும் நாங்கள் காட்டிக்கலாம். அண்ட் இமீடியட்டாக நம்மளுக்கு அதை வந்து அடுத்தடுத்த சீனுக்கு தகுந்த மாதிரி. இப்போது இப்போ நான் எங்களோட ரீசெண்ட் பிளே காற்றிலே வரும் கீதம், எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மாவோட கதை, முதல்லலாம் வந்து மதுரையில் நடக்கும் கதை, மதுரையில் அவங்க வீடு. அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா சதாசிவம் வீடு ட்ரிப்ளிகேன்ல நடக்கும். இதே லைவ் செட்டா இருந்ததுன்னா உங்களுக்கு அத செட் மாத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் இட் டேக்ஸ் டைம் ஆல்சோ, அண்ட் லேயர்ஸ்ல பண்ணணும் உங்களுக்கு டீப் செட் அதுக்கு முன்னாடி அப்படின்னு லேயர்ஸ்ல பண்ணணும். பட் எல்இடிங்கும் போது எங்களுக்கு அது ரொம்ப கன்வீனியன்டா இருக்கு.
1: ஸோ டெக்னாலஜியுடைய வளர்ச்சி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா
0: நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். முன்னாடி டெக்னாலஜியில எங்கெங்கெல்லாம் நாங்க பண்ணிருக்கோம் அப்படின்னா டிப்பிக்கலா டிராமாஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் மைக்ஸ் தான், பட் நாங்க இப்போ லேபிள் மைக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இதுல வச்சு. சோ என்ன இதுல
1: ட்ரெஸ்லயே
0: வச்சு நாங்க போட்டு பின் பண்ணிக்கிற லேபிள் மைக்ஸ் நாங்க அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஏன்னா நாடக கலைஞர்களுக்கு எல்லாம் முன்னாடி என்ன இருக்கும்னா அது வந்து இந்த வாய்ஸ் த்ரூ நல்லா இருக்கணும், ஏன்னா கடைசி ரோல இருக்கிற வரைக்கும் கிளாரிட்டியோட கேட்கணும் என்ன டயலாக் பேசுறீங்க. சோ ரகசியம் பேசினா கூட நாடகத்துல ரகசியமா பேச முடியாது. இப்ப ரகசியமா சொல்லணும் அப்படின்னா நம்ம தனியா அழைச்சிட்டு போய் சத்தமா தான் சொல்லணும். அது நம்ம நடிக்கிற விதத்துல ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கணும், ஓ இவங்க ரெண்டு பேரும் ரகசியமா பேசிக்கிறாங்கப்பா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பட் லேபிள் மைக் வந்ததுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நாங்க ரகசியமாவும் பேசலாம் ஒரு அளவுக்கு, ஏன்னா ரொம்ப அவ்வளவு பவர்ஃபுல்லா எடுக்கும் அந்த மைக். சோ நீங்க மெல்லி ஸ்டோன்லயும் பேச முடியும் உங்களால. வேற முன்னாடி வந்து ஸ்டாண்ட் மைக்ஸ் இருக்கும்போது எல்லாத்தையும் சத்தமா தான் பேசி ஆகணும். சோ எல்லாமே எக்ஸாஜரேட்டடா தான் உங்களால வாய்ஸ் த்ரோ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ட்ரெயின் பண்ணணும் உங்க வாய்ஸ்.
1: அதே மாதிரி ஆர்டிஸ்டுடைய மூவ்மெண்ட், ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க பட் அந்த மைக்காக நகர்ந்து வந்து
0: மைக்காக நகர்ந்து வந்து பேசணும், மைக் முன்னாடி வந்து நின்று பேசணும். இப்போ அந்த ப்ராப்ளம் எங்களுக்கு இல்லை. ஸோ நாங்கள் எவ்வளோ டீப் செட்டாக இருந்தாலும் டீப்பில் போய் நின்று கூட எங்களால் பேச முடியும், ஏன்னா லேபிள் மைக்ஸ் இருக்கு. ஸோ வி ஆர் ரெஸ்ட் அஷ்யூர்ட். சம்டைம்ஸ் உள்ளேந்து சில டயலாக்ஸ்லாம் பேசுவாங்க, அப்போ அங்கே ஒரு ஸ்டாண்ட் மைக் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக ஏதோ கூப்பிடுறாங்க அப்படின்னா அதோ வரேன் அப்படின்னு சொல்றதுக்கு உள்ளேன்னு சொல்லுவோம், அதை கூட நாங்கள் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டே கூட பண்ண முடியும். இப்போ எங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சு லேபிள் மைக்ஸ். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இப்போ எங்களுக்கு.
1: நைஸ் மேம். ஒரு மேடை நாடகம் நடத்தும் போது அதுல வந்து அந்த வெளிச்சங்கள் அந்த ஆர்டிஸ்ட ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய லைட்டிங்கா இருக்கட்டும், இல்லனா அந்த ஒரு சினாரியோ ஃபோக்கஸ் பண்ற மாதிரி லைட்டிங்கா இருக்கட்டும், லைட்டிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அதை எப்படி நீங்க வந்து மேனேஜ் பண்றீங்க?
0: லைட்லயே கதை சொல்லலாம். ஆக்சுவலா ஒரு லைட்டிங் எப்படி டிசைன் பண்றாங்களோ அதுலயே வந்து ஒரு கதையை

0: சொல்ல முடியும். அந்த அளவுக்கு லைட்டிங் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அந்த காட்சி அமைப்பு நீங்க என்ன பேசுறீங்களோ அதுக்கு அப்ரோப்ரியேட்டான அந்த லைட்டிங் டிசைன் பண்ணும்போது தான் அது அதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக ஜென்ரல் லைட் போட்டு நீங்க பேசினாலும் கதையில தான் ஃபோக்கஸ் போக போறதுனாலும் நீங்க ஒரு மூட் லைட்டிங் அப்படின்னு வைக்கும்போது கண்டிப்பா அதை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியும் லைட்டிங்ல. ஸோ டிசைனிங் ஆஃப் லைட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஷுட் ஆல்சோ ஹாவ் அ நாலேஜ் ஆஃப் த லைட்டிங் டிசைன். அதை இன்கார்பரேட்டும் பண்ணணும் நீங்க கதையில. ஜென்ரல் லைட்டும் போட்டு பண்ணலாம். நீங்க என்ன டயலாக்ஸ் பேசுறீங்க கண்டிப்பா கன்வே ஆக போறது. பட் வென் யூ டூ இட் வித் அடிஷ்னலி அந்த மூடுக்கு தகுந்த லைட்டிங்ஸா இருக்கட்டும், அந்த ஸ்பாட் ஒர்க்கா இருக்கட்டும், எப்படி நீங்க, ஸோ இட் பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல்.
1: ஒரு குழுவில் ஒரு கேரக்டரா இருக்கிறது ஈஸி. அவங்க சொன்னதை நினைச்சு கொடுத்துட்டு போயிட போறோம். அந்த டேட்ல மீதி விஷயங்கள் எல்லாம் அவங்க பாத்துக்க போறாங்க. ஆனா அந்த குழுவையே நீங்க தான் நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிற அதுல இருக்கக்கூடிய சவால்கள் நிறையவே இருக்கும். எல்லா ஆர்டிஸ்டையும் கரெக்டா பிக்ஸ் பண்ணணும், அவங்கள வர வைக்கணும், அவங்களுக்கு நம்ம சொல்ல வர விஷயத்தை கரெக்டா கன்வே பண்ணணும், அவங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்றாங்களன்றத பாக்கணும், எல்லா விஷயங்களுமே விளம்பரத்துல இருந்து எல்லாத்தையும் நீங்க பாத்துக்க வேண்டியிருக்கும்.
0: ஆமா,
1: எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க?
0: ரொம்ப கஷ்டங்க. இப்போ என்னோட ட்ரூப் ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆறுது. நான் இந்த துறைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆறுது. இது வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்ற மாதிரி நாடக குழு நடத்திப்பார், அப்பதான் தெரியும். அதை பிராக்டிக்கலா நீங்க பண்ணும்போது 10-12 வருஷம் ஜாலியா இருந்தது. ஒரு டிராமா டேட்டா காஸ்டியூம் பொட்டியில பேக் பண்ணிக்கணும், ஜாலியா போனோம், மேக்கப் போடணும், நடிச்சு முடிச்சமா பாயின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கலாம். ஆனா நீங்க ட்ரூப்னு ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரிதான் அவ்வளோ விஷயங்கள் பாக்கணும். நீங்க இந்த ட்ரூப் நான் தனியா ஆரம்பிக்கல, என்னோட கூட என்னோட சக நாடக கலைஞர் பாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சதுதான். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது எல்லாமே நம்ம தான் பாக்கணும். சாயந்தரம் ரிஹர்சலுக்கு டீ காஃபி வாங்குறதும் நம்ம தான், கெஸ்ட்டை இன்வைட் பண்ணுறதா இருக்கட்டும், கதையை சூஸ் பண்ணுறதா, ரிஹர்சல் கோஆர்டினேஷனாக இருக்கணும். அதுதான் ரொம்ப பெரிய சேலஞ்ச். இன்னைக்கு இருக்கிற குழுக்களுக்கெல்லாம் ரிஹர்சல் கோஆர்டினேட் பண்ணி, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். அப்புறம் இடம், ரிஹர்சலுக்கு ஒரு இடம் தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல உட்காந்து பண்ணி, நாங்கள் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக நிறைய இடம்லாம் பண்ணியிருக்கோம். நாங்கள் பீச்சிலலாம் கூட போய் ரிஹர்சல் பண்ணியிருக்கோம், வெட்ட வெளியில் உட்காந்து ரிஹர்சல் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரிலாம். அதுலலாம் கொஞ்சம் இன்னோவேட்டிவ், ஏன்னா ஏதாவது ஒன்று இன்னோவேட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ரிஹர்சல் வரணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியும், நிறைய வேலைங்க. இது வந்து மைண்ட் வேலை தான். நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன சேலஞ்ச் கேட்டிங்க இல்லையா, வீட்டையும் பார்த்துக்கணும், அங்கேயும் நம்மளோட மைண்ட் அப்ளை பண்ணி சில விஷயங்கள் பண்ணணும். இன்னைக்கு சாயந்தரம் நம்மளுக்கு ரிஹர்சல் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், ஃப்ளாஸ்க் முதற்கொண்டு எடுத்து வச்சோமா டீ வாங்குறதுக்கு, அங்கே ஆரம்பிக்கும் நம்மளோட பிளானிங். அவ்வளோ விஷயம் இருக்கு. அது அப்பாடா அப்படின்னு நம்ம வந்து நைட்டு 10:30 விழும்போது மறுபடியும் அடுத்த நாள் காலையில 5 மணிக்கு நம்ம எழுந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி, இட் இஸ் சச் அ டயர்சம் ப்ராஜெக்ட் தான். இந்த ட்ரூப் நடத்துறதுங்கிறது ஈஸியான விஷயமே கிடையாது, ரொம்ப கஷ்டம்.
1: ரிஹர்சல் ஒரு நாடகத்துக்கு எவ்வளோ முக்கியம்?
0: ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுவும் எங்களோட குழுவில் நாங்கள் வி ஆல்வேஸ் ப்ரிஃபர் அட்லீஸ்ட் 3 மந்த்ஸ் இருக்கணும் ரிஹர்சல். ரொம்ப முக்கியம், ஏன்னா சி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவுட்புட் நல்லா இருக்க போகிறது. ஸோ முதல்ல ஒரு ஸ்கிரிப்டை வாங்கணும், அதுக்கப்புறம் அதை மனப்பாடம் பண்ணினோம், அதுக்கப்புறம் அந்த வந்து அந்த இமோஷன்ஸோட பேசினோம், அந்த மாடுலேஷன்ஸை சரி பார்க்கறதா இருக்கட்டும், ஒருத்தரோட ஒருத்தர் கோஆர்டினேட் பண்ணி நடிக்கிறதா இருக்கட்டும். ஏன்னா நான் ஒரு ஸ்டைலில் நடிப்பேன், நீங்கள் ஒரு ஸ்டைலில் நடிப்பீங்க. இப்போ நீங்கள் எந்த சிச்சுவேஷனில் எப்படி பேசுவீங்கன்றது ஒரு நாளடைவில் எனக்கு உங்களோட ஒரு ரேப்போ பில்ட் ஆனாதான், ஓ இவங்களா வித்யாவா, வித்யா வந்து இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு செட் ஆகிடும். அது செட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒருத்தரோட ஒருத்தர் ட்ராவல், 2-3 மாதம் ட்ராவல் பண்ணோன்னா அதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற விஷயம் நம்ம பேசுகிறோம் இல்லையா, ஸ்டேஜில் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருந்ததுப்பா அப்படின்வாங்க. சில பேரோட தான் அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா வி வுட் ஹவ் பீன் சோ மச் இன் டச் வித் ஈச் அதர், சோ மச் ஆஃப் ப்ராக்டிஸ் நடந்திருக்கும். இப்படி இருந்தால் இங்கே இன்கேஸ் மறந்தா கூட இவங்க எப்படி அதை ரியாக்ட் பண்ணுவாங்கன்ற வரைக்கும் நம்மளால எப்படி உணர முடியும் அப்படின்னா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ரிஹர்சல்ஸ். அந்த ரிஹர்சலில் மாத்திரம் காம்ப்ரமைஸ் நாங்கள் பண்ணதே கிடையாது. எங்க
1: ஜென்ரலா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீங்க பிராக்டிஸ்ங்கிறது எப்படி பண்ணோம்னா சரியா பண்றது பிராக்டிஸ் இல்ல, எப்பவுமே தப்பே பண்ணாம பண்ண பத்தியா அதுதான் பிராக்டிஸ் உடைய எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா இப்போ டிராமால எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ரிஹர்சல்ல தப்பு பண்றீங்களோ அது நல்லது. ஏன்னா அதெல்லாம் நம்ம வந்து அப்பதான் ஃபைன் டியூன், ஓ இப்படி ஆறுதா, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருதா, அதை நம்ம அசர்டன் பண்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடும். ஓகே இது ப்ராப்ளம். அண்ட் எல்லாருக்கும் அவங்களுடைய கிராஸ்பிங் கெப்பாசிட்டி ஒன்னா இருக்காது இல்லையா. சில பேர் மைட் டேக் லாங்கர் டைம் டு கிராஸ், தே கேன் பி வெரி எக்ஸெப்ஷனல் ஆர்டிஸ்ட், ரொம்ப டக்குன்னு கிராஸ் பண்ணிட்டு உடனே அவுட்புட் கொடுக்குற ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க. அதாவது இன்னைக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்தா நாளைக்கே ரெடியாக ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. எங்க ட்ரூப்லேயே இருக்காங்க ஒரு சின்ன குழந்தை காதம்பரின்னு சொல்லிட்டு, அவ தான் சின்ன வயசு எம்எஸ் பண்ணியிருக்கா, எம்எஸ் சுப்பலட்சுமி, அவ்வளோ பெரிய லெஜெண்டோட அந்த ரோல் சின்ன வயசு கதாபாத்திரத்தில் அந்த குழந்தை தான் நடிச்சது. நான் இன்னைக்கு ஸ்கிரிப்டை கொடுத்தா நாளைக்கு வந்து ஸ்டேஜ் ஏறுற மாதிரி அந்த பொண்ணு ரெடி, இத்தனைக்கும் அந்த பாட்டெல்லாம் உட்பட அவங்க பாடின அந்த பாட்டெல்லாம் கூட அதை கூட மனப்பாடம் பண்ணி அந்த குழந்தை வந்து ஆக்ட் பண்ணிட்டு. ஸோ அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க. பட் சில பேருக்கு கொஞ்சம் நிறையா ப்ராக்டிஸ்

0: ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாம்ஸ்க்காக மனப்பாடம் பண்ணுவோம், அதுதான் ரொம்ப கஷ்டம் நினைப்போம். ஆனா இப்ப நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் கேட்கும் போது ஒரு மேடை நாடகத்தில் நடிச்சுப்பார், ஸ்கூலுக்கு எக்ஸாம் படிக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிடலாம்.
1: ஆமா, என்னோட மெமரி அப்படிதான், ஐ கேன் ஈஸிலி மெமரைஸ் பிகாஸ் ஐ அம் சோ டியூன் டு இருக்கிறதுனால.
0: அப்ப நேயர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லலாம், நம்மளுடைய போன் நம்பர் நம்மளே மறந்து போயிடுறோம், போனை பார்த்து தான் காண்டாக்ட் நம்பர்ஸே எடுக்கிறோம். சோ உங்க மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணணுமா, ஒரு மேடை நாடகத்துல போய் நடிக்க ஆரம்பிங்கன்னு சொல்லலாம்.
1: கண்டிப்பா மேடை நாடகமே, ஒரு MBA கிராஜுவேட் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாமோ அத்தனையும் நீங்க மேடையில பிராக்டிக்கலா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு மேடை நாடகத்துல தான் அதிகம். திடீர்னு ஒரு ஆர்டிஸ்ட் வர முடியாம போயிடும், டக்குன்னு அந்த கேரக்டர் எப்படி நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும், அந்த இடத்துல நீங்க வந்து உங்களோட கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அங்கே அவ்வளோ எஃபிஷியண்டாக அவங்களால அப்ளை பண்ண முடியும். அந்த மாதிரியான இதுவும் நடந்திருக்கு எங்களுக்கு, எபிசோட்ஸும் ஏதோ டிராஃபிக்கில் மாட்டின்னு இருப்பாங்க, வர முடியாது, அந்த சீனை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கும் போது டக்குன்னு வேற ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டு நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து நாடகத்தில் ப்ராக்டிக்கலாக கற்றுக்கலாம்,
0: அதுவும் லைவ்ல ஆடியன்ஸ்க்கு முன்னாடி, ஆடியன்ஸ்க்கு தெரியாத மாதிரி இதை கொண்டு போகணும் நீங்கள்.
1: ஆமாம், நிறையா ஸோ இந்த மாதிரிலாமும் நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம். அதனால எங்களுக்கு லைஃப்பில் பெரிய க்ரைசிஸ் வருதுன்னா அசால்ட்டாக எடுத்துப்போம், நாங்கள் பார்த்துக்கலாம், அதுக்கும் ஒரு ஆல்டர்னேட் இருக்கும், ஒரு சொல்யூஷன் இருக்கும்,

0: எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு லைஃப்ல, எதுக்கும் பேனிக் ஆக வேண்டாம் அப்படின்னு அந்த ஒரு நம்மளுக்கு ஆயிடும், நம்மளுக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டே அப்படி மாறிடும்.
1: என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம்,
0: என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். ஆமா,
1: வாழ்க்கையுடைய பாடத்தை ஒரு மேடை நாடகம் சொல்லி கொடுக்கும்ன்றது எவ்வளவு அழகா சொல்லிருக்கீங்க.
0: ரொம்ப உண்மை அது.
1: இதை கேக்குற ஒருத்தர், நான் வந்து மேடை நாடகம் நடிக்க ஆசைப்படுறேன், நான் எப்படி கத்துக்கிறதுன்னு கேட்பாங்க.
0: இதுக்கெல்லாம் ஒன்னும் கத்துக்கிறதுலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஜஸ்ட் வாங்க, வந்து பாருங்க. ஒரு ரெண்டு தடவை நீங்க நாடகம் பாக்குறீங்களா, உங்களுக்கே ஜாலியா ஆயிடும். அதுவும் பேக் ஸ்டேஜ்ல நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு வந்து யூ வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் டீம் அப்படின்னு அவ்வளோ நல்லா இருக்கும், என்டர்டெய்னிங்கா இருக்கும். நீங்க பார்த்தாலே போதும் உங்களுக்கு. இது என்ன, நம்ம இயல்பா நம்ம ரியல் லைஃப்ல எப்படி இருக்கோமோ அது அவ்வளவுதான். என்ன இங்க டயலாக்ஸ் நம்ம ஆல்ரெடி எழுதி கொடுக்கறோம், நீங்க அதை பேசணும் அவ்வளவுதான். ரியல் லைஃப்ல பேசுற மாதிரி பேச முடியாது, நம்மளுக்கு மனசுல தோணினதை பேச முடியாது. ஒரு டயலாக் இருக்கு, அதை படிச்சு பேசணும், அந்த இமோஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கிரேட் லெஜெண்ட் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்லாம் நாடகத்துல தான் அவர் கத்துண்டார். அது
1: அவரோட பராசக்தி டயலாக் அவ்வளவு ஃபேமஸ், அவ்வளவு அழகாத மனப்பாடம் பண்ணி டெலிவர் பண்ணிருப்பாரு. அது
0: அந்த காலத்துல இருக்கிற கிரேட் ஆக்டர்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க இல்லையா, எங்களுக்கு நாடக மேடை தான் எங்களுடைய ஸ்கூல், அங்க கத்துண்டது தான். இது வந்து ஒரு டிசிப்ளின்ங்க உங்களுக்கு. ஆக்சுவலி டான்ஸ், ட்ராமா, எனி ஆர்ட் ஃபார்ம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஒரு டிசிப்ளின் இருக்குது தெரியுமா. இந்த டயத்துக்கு போகணும், கிளாஸ் 7 மணிக்கு 7 மணி 6:30 கிளாஸில் இருக்கணும், அது ஒரு டிசிப்ளின். பாடியில் ஒரு டிசிப்ளின், ஏன்னா ஒரு பாஸ்டர் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு ஒரு பாஸ்டரில் ஒரு டிசிப்ளின். ஃபுட்டில் ஒரு டிசிப்ளின், கண்டதையும் சாப்பிட முடியாது. ஒரு ட்ராமா ஆர்டிஸ்டா வி ஷுட் டேக் கேர் ஆஃப் அவர் த்ரோட். ஸோ அதில் ஒரு டிசிப்ளின் வரும். ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது, கோல்ட் ஐட்டம் சாப்பிடக்கூடாது. ஸோ அதில் ஒரு அண்ட் நம்ம வி நீட் டு மெயின்டைன் ஒரு வெயிட்டு, ஏன்னா வி நீட் டு டூ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ். அப்போ நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்டு நம்மளோ, ஸோ அந்த இடத்துல ஒரு டிசிப்ளின். ஸோ மெனி திங்ஸ் நம்மளுக்கு ஒரு லைஃப்லேயே ஒரு வெல் ஒரு ஆல்ரவுண்டு இது கொடுக்கறது நம்மளுக்கு. அண்ட் நம்மளோட கல்ச்சர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறோம். நம்ம டான்ஸ் கற்றுக்கும் போது ராமாயணம், மகாபாரதம் எல்லாம் அந்த டான்ஸ் மூலமாக கற்றுக்குறோம் நம்ம. இல்லைன்னா இதுக்கு தனியாக உட்காந்து யார் கற்றுக் கொடுக்க போகிறாங்க இதுக்கு இல்லையா. ஸோ இதை நம்மளோட கல்ச்சரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஃப்ரம் த பிளேஸ் வி கம் ஃப்ரம், ஹவு ரிச் இட் இஸ் நம்மளோட இந்திய தேசத்தோட கல்ச்சர், அப்புறம் இந்த மைத்தாலஜி, ஹிஸ்ட்ரி, இதெல்லாமே நம்ம த்ரூ ஆர்ட் எவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு நம்மள அறியாமையே நம்ம இதெல்லாம் கற்றுக்குறோம்.
1: சின்ன வயசுக்கிறது மட்டும் இல்லை, வி எக்ஸ்பீரியன்ஸ் இட் ஆல்சோ.
0: எக்ஸாக்ட்லி. எனி ஸோ எல்லாருமே ஏதாவது ஒரு ஆர்ட் ஃபார்மை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், அதுதான் ஒரு ஆல்ரவுண்டு டெவலப்மெண்ட்டாக இருக்கும், நம்ம ஃபுல் ரவுண்டட் டெவலப்மெண்ட்டாக இருக்கும். அப்போ தான்
1: குடும்ப தலைவிகள், இப்போ வந்து வீட்டு சூழ்நிலையால் வேலைக்கு போக முடியல, பட் என்னுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காகவோ இல்லை என்னுடைய ஆசைக்காகவோ நான் இப்படி ஒரு மேடை நடக்கலைக்கிறேன் ஆனால் என்ன அப்படின்னு யோசிப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன?
0: தாராளமாக வாங்க. எவ்ரி ஒன் ஷுட் ஹாவ் அ பேஷன். ஏன்னா உங்களோட லைஃப் வந்து அந்த கிச்சனுக்குள்ளேயே முடங்கி போயிடக்கூடாது. இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய அவுட்லெட்டாக நீங்கள் இந்த பேஷன் நீங்கள் இது பண்ண பண்ண உங்களுடைய இந்த நார்மல் வேலைகளே உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஆகிடும், உங்களோட பர்ஸ்பெக்டிவ் இன் லைஃபே மாறிடும். ஏன்னா ஒரு கிச்சனுக்குள்ளேயே முடங்கி காத்தால எழுந்து நம்ம சமைச்சு நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை மாத்திரமே பார்த்து பார்த்து லைஃப்ல வந்து ஒரு ஒரு ஸ்டாக்னேஷன் வந்துடும் தெரியுமா. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அவுட்லெட். அந்த மாதிரி நிறைய லேடிஸ் வந்திருக்காங்க. சின்னதா ஒரு சீன் வந்தா கூட பரவாயில்ல, எங்களுக்கு அந்த மேடையில நம்மளுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை, அதுக்காக நாங்கள் வரோம்னு சொல்றவங்களும் இருக்காங்க. நாட் ஓன்லி லேடிஸ், நான் ஜென்ஸும் சேர்த்து சொல்றேன். ஒரு சீன் வந்தா கூட பரவாயில்ல. ஏன்னா அவுட் ஆஃப் தி மொனாட்டனிலேருந்து நீங்க ஒரு விஷயம் தனியா ஒன்று பண்றீங்க, கண்டிப்பா வரணும். எல்லாருக்கும் ஒரு பேஷன் வச்சுக்கணுங்க லைஃப்ல. நம்ம வீட்லயே சும்மா இருக்கும் போது நம்மளுக்கு என்னன்னா ஐடல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு. ஸோ நீங்க அதை அந்த இதை சேனலைஸ் பண்ணணும். கரெக்டான ஒரு இடத்துல நீங்க சேனலைஸ் பண்ணீங்கன்னா என்ன பிடிக்குதோ, நாட் ஓன்லி இந்த ஆர்ட்னு சொல்லலை, ஏதோ ஒண்ணு லைஃப்ல வந்து நீங்க ஒரு பேஷன் வச்சுக்கணும்.
1: அந்த பேஷன் வந்து மேடை நாடகமா இருக்கும் போது நிறைய வாழ்க்கை கல்வியை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு சொல்றீங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா. சும்மா கூட வாங்கன்ற நான், எங்க ட்ரூப்புக்கு வாங்க, பி அ பார்ட் ஆஃப் த ட்ரூப், சி ஹவ் இட் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ சும்மா பேக் ஸ்டேஜ் பண்றதுக்கே கூட சில பேர் வருவாங்க, நான் வந்து ஹெல்ப் பண்றேன் பேக் ஸ்டேஜ். ஏன்னா ஒரு சைட்ல நின்று லைட்ஸ் ஆஃப் ஆனவன ஒரு டார்ச் அடிப்பா இருப்பாருங்க, அவர் தான் அந்த நேரத்துக்கு எங்களுக்கு கடவுள். ஏன்னா நாங்க கிடுகிடுன்னு போய் அடுத்த சீனுக்கு ரெடி ஆகி வரணும். ஸோ அது அந்த ஸ்மால் வேலை கூட எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா, அந்த நேரத்துக்கு அந்த ஒரு டார்ச் அடிக்கிறா இருப்பாருங்க, அது கூட அவ்வளவு இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒரு டீமாக நம்ம செயல்படும் போது இல்லை, அந்த டீம் ஒர்க்கு, அந்த டீம் ஸ்பிரிட் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், சில பேர் எதையோ ஒன்று மறந்துடுவாங்களா இருக்கும், ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை உள்ளே எடுத்துன்னு போகிறதுக்கு மறந்து போயிடுவாங்க, டக்குன்னு அவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்து கொடுக்குறது. இப்போ நான் வந்து ஒரு 12 சாரின்னா நான் கயிட்டு போட்டு அடுத்த சீனுக்கு நான் போவேன், பார்த்தா நான் சொல்லாமே ஒருத்தங்க அவங்க எடுத்து அதை மடித்து வச்சுருப்பாங்க எனக்காக. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ஃபேமிலி மாதிரி எப்படி நம்ம இருக்கணும், ஒரு ஒரு டீமாக நம்ம ஃபங்க்ஷன் பண்ணும்போது எந்த விதமான ஈகோவும் இல்லாமல், ஏய் இது உன்னோட வேலை, இது உனக்கு தானே இதுக்கு அப்ளாஸ் கிடைக்கிறது, எனக்கு என்ன அப்படின்னு ஒருத்தங்க நினைச்சா கூட இது பண்ண முடியாது. ஏன்னா ஈவன் தட் ஒன் ஸ்மால் கேரக்டர் ஃபார்ம்ஸ் தட் பிக் ஸ்டோரி. ஸோ அவங்க நினைக்க கூடாது இல்லை எனக்கு

0: ஒரே ஒரு சீன் தானே இருக்கு, இப்ப நான் என்ன இப்ப இதுக்கு எதுக்கு நான் வரணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா இந்த கதையே கிடையாது. ஏன்னா அந்த ஒரு சின்ன கதாபாத்திரமும் ஆட்ஸ் வேல்யூ டு த ஸ்டோரி. அல்டிமேட்லி அப்ளாஸ் அவங்களுக்கு வருதா இல்லையான்னு கூட அவங்க மைண்ட் பண்றதுல, பட் அந்த பேஷன் அதுக்காக தான் வராங்க.
1: நம்ம வீட்டுல கோலம் போடும் போது அதுல வைக்கிற ஒவ்வொரு புள்ளியுமே முக்கியம் தானே.
0: ஆமா,
1: அதுல இருக்கிற ஒவ்வொரு கோடும் அது அழகா சேர்க்கும். அந்த மாதிரிதான் நாடக கலையன்னு சொல்றீங்க.
0: ரொம்ப அழகா நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா
1: உங்க மனசுக்கு நெருக்கமான காற்று நிலை வரும் கீதம், அதை பத்தி எங்களோட பகிர்ந்துக்கோங்க.
0: அதாவது ட்ரூப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே உதிச்ச ஒரு தாட் வந்து எம்எஸ் அம்மா. எம்எஸ் அம்மா வந்து நான் அவங்களோட கதையை தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் ஐ பிகேம் அ கிரேட் அட்மைரர் ஆஃப் எம்எஸ் அம்மா. பிகாஸ் அவங்க லைஃப்ல அவங்க சந்திச்ச விஷயங்கள், அவங்க சந்திச்ச பேரியர், அதை கடந்து வந்த விதம், அவங்க அது கடந்து வந்து அவங்க சாதிச்ச விஷயங்கள், அதாவது எவ்வளோ உச்சத்துக்கு போனா கூட அவங்க ஸ்டில் ஹம்பிளா, அந்த ஒரு கிரவுண்டடா, அவ்வளோ டவுன் டு அர்த்தா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்ற மாதிரி அவங்க அவங்களுடைய சங்கீதத்து மேல மாத்திரம் அவங்க வச்சிருந்த அந்த ஃபோக்கஸ் பெரிய இன்ஸ்பிரேஷன் எம்எஸ் அம்மாலாம். அவங்க கதையை படிச்ச அப்புறம் ட்ரூப் ஆரம்பிச்ச உடனே இந்த கதையை மேடையில சொல்லணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அது நடந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எம்எஸ் அம்மா இஸ் அ ஸ்டோரி டு பி டோல்ட் ஃபார் ஆல் விமென். ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்க. எங்க நாடகம் ஆரம்பிக்கிற லைனே அப்படிதான், மதுரையில கட்டுப்பாடுகள் நிறைஞ்ச சூழல்ல பிறந்து வளர்ந்தவங்க, அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் தாண்டி அந்த தடைகள், அத்தனை போராட்டங்கள். ஏன்னா அந்த காலத்துல பெண்கள் வந்து சங்கீதம் கத்துக்கிறதே ஒரு பெரிய சவாலா இருந்தது. ஏன்னா பெண்களா இருந்தா பக்கவாதியம் தான் கத்துப்பாங்க. ஏன்னா பெண்கள் பிரதான பாடகரா இருந்தா ஆண்கள் வந்து பக்கவாதியம் வாசிக்க வர மாட்டாங்க அவங்களுக்கு. அந்த மாதிரி காலகட்டம், அது கௌரவ குறைச்சலா நினைச்சாங்க. அந்த மாதிரி காலகட்டம் அது. அந்த காலகட்டத்திலேயே அவங்க வந்து நான் பாட்டு தான் கத்துப்பேன் அப்படின்னு அவங்க வந்து நின்று அந்த படனா சிவச ப்ராடிஜி அவங்களா, அவங்களுக்கு சுயமாவே இருந்தது அந்த ஞானம். இந்த மீரா படம் தான் அவங்களோட கடைசி படம். இந்த மீரா படம் அவங்க நடிச்சு அந்த மீரா படம் ரிலீஸ் ஆகும்போது அன்னைக்கு அவங்க வந்து சூப்பர் ஸ்டார். அவங்க அதாவது ஜவஹர்லால் நேருலாம் வந்து வந்திருக்காங்க அந்த ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு, மீரா படத்தோட துவக்க விழாக்கு. ஜவஹர்லால் நேரு, சரோஜினி நாயுடு, அந்த விழால தான் சரோஜினி நாயுடு சொல்றாங்க, இனிமே இந்தியாவோட நைட்டிங்கேல் நான் இல்லை, எம்எஸ் தான் அப்படின்னு அவங்களோட பட்டத்தையே எம்எஸ் அம்மாவுக்கு கொடுத்துடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் நான் சினிமாலேயே நடிக்க போறது இல்லைன்ற முடிவையும் எடுத்துடுறாங்க அவங்க. அது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? ஏன்னா வென் வி ஆர் இன் த பீக் ஆஃப் தட் வேம், அப்போ இன்னும் அடுத்தடுத்து நம்மளுக்கு அதை தான் பண்ணணும்னு தோணும். ஆனால் எனக்கு இதோட இது போகும், நம்ம வந்து இனிமேல் பாட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இட்ஸ் அ ஸ்டோரி டு பி டோல்டுங்க. ஆனெக்டோட்டே இருக்கு. தூர்தர்ஷனில் ஒரு கச்சேரி போனாக்கா அது சரியா வரலன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ரெக்கார்ட் பண்ண சொல்லுவாங்களாம். சின்னதாக ஒரு மைனூட், அது யாரும் கண்டு கூட பிடிக்க மாட்டாங்க அந்த தவறை. அவ்வளோ பர்ஃபெக்ஷனிஸ்ட் அவங்க. அண்ட் ப்ராக்டிஸ், 70 வயசானாலும் ப்ராக்டிஸ் பண்ணுறது நிறுத்தினேன். நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்க, கச்சேரி இருந்தால் ப்ராக்டிஸ், அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாத காலகட்டமே கிடையாதுங்க. 72 மேலக்கர்த்தா ராகங்களையும் ஒன்றா அமைச்சு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுக்கு 7 அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 7 ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ இதெல்லாம் தான் பெரிய இன்ஸ்பிரேஷன். இல்லை, நம்ம நாளைக்கு ஒரு துறையில் நம்ம முன்னுக்கு வரணும் அப்படின்னா இப்போ இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன எண்ணம், இன்னைக்கு நான் துறையில் நுழைஞ்சு நாளைக்கே நான் பெரிய ஆள் ஆகிடணும், அப்படி நடக்கவே முடியாது. அவ்வளோ உழைப்பு நீங்கள் அதில் போடணும். இந்த ஆர்ட்ஸ்லலாம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை தான் எடுத்துக்கணும் இன்ஸ்பிரேஷனாக, ப்ராக்டிஸ் பண்ணணும்.
1: அவங்க போட்ட அந்த லைஃப் லாங் உழைப்பு தான் காலம் கடந்து அவங்க பேரை நிலைக்கு வச்சிருக்குன்னு சொல்லணும்.
0: ஆமாம். அண்ட் ஆல்சோ ஷீ அனதர் குவாலிட்டி விச் ஐ வாண்ட் டு சேஸ், அவங்க அவ்வளோ சேரிட்டி பண்ணியிருக்காங்க. அந்த கச்சேரிக்கு வாங்கின சன்மானம் எதையுமே அவங்க தனக்குன்னு வச்சுருந்தோம், உடனே உடனே அதை ஏதாவது ஒரு ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கோ ஏதோ ஒரு ஒரு காஸ்க்கு டொனேட் பண்ணிடுவாங்க அவங்க. ஸோ தட் வே அவங்க காசுக்காகவோ இல்லை ஒரு சம்பாத்தியத்துக்காகவோ கூட இல்லை, அவங்க வந்து பியூர்லி அவங்க வாழ்ந்த வாழ்க்கை ஃபுல்லாக மியூசிக்காக தான்.
1: ஒரு சாதாரண மனுஷன் வந்து ஒரு வாழ்க்கையில் எய்ம் பண்ணுற விஷயம் என்ன? பணம், புகழ், இது ரெண்டுமே தனக்கு வேணான்னு வாழ்ந்த ஒரு ப்ராடஜின்னா அவங்க தான்.
0: அப்படியே நான் இவ்வளோ சொன்னதை நீங்கள் ஒரே லைனில் டிஃபைன் பண்ணிட்டீங்க, அதுதான் எம்எஸ் அம்மா.
1: இவ்வளோ அழகாக இவ்வளோ தூரம் லயிச்சு அவங்கள நினச்சி நீங்கள் வந்து இன்ஸ்பயர் ஆன விஷயத்தெல்லாம் சொன்னீங்க. அவங்களோட கேரக்டர் நீங்கள் எடுத்து பண்ணும்போது உங்களோட ஃபீல் எப்படி இருந்துச்சு அந்த நாடகத்தில்?
0: பயம் ஃபஸ்ட்டு. இந்த கதையை வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி இவர் VSV ரமணன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எழுதியிருந்தார் இந்த கதையை, அவங்களோட பயோகிராஃபியை எழுதியிருந்தார். ஸோ அவர்கிட்ட தான் நாங்கள் போய் பேசினோம் ஃபஸ்ட்டு, இதை நாடகமாக பண்ணலாமா அப்படின்னு. அப்போ கூட அந்த தாட் கிடையாது, நான் எம்எஸ்ஆ பண்ணணும் அப்படின்னு நினச்சிப்பேன். இந்த இதை ஏற்றணும், அதுக்கு தகுந்த கதாபாத்திரங்களை பார்த்து இது பண்ணணும்னு. பட் அவர் ஒன்று சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் எம்எஸ் அம்மாவாக பண்ணுறேன்னு சொல்லுங்கள், அப்போ தான் நான் இந்த கதையை கொடுப்பேன் அப்படின்னாரு அவர். ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்காரு என்னோடய பர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்த்துருக்கா, அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது இவங்க கரெக்டாக எடுத்து பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தட் கேவ் மீ த மோட்டிவேஷன் டு டேக் அப் திஸ் ரோல். அண்ட் பட் வித் லா

0: லாட் ஆஃப் ஃபியர், பட் ஐ வாஸ் தரோலி டெடிக்கேட்டட். அண்ட் அவங்களோட அந்த பவ்யம், அந்த அடக்கம், அந்த புடவையை இழுத்து போத்திக்கிற அந்த இது. பட் ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு இருந்தது பயம்தான், நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. பட் வித் ஆல் ட்ரஸ்ட் அது ஓரளவுக்கு எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது பண்ண முடியும் அப்படின்னு.
1: அந்த நாடகத்தை பார்த்துட்டு அப்ரிசியேஷன் நிறைய கிடைச்சிருக்கும் இல்லையா, அதை ஷேர் பண்ணிக்கோங்க.
0: இந்த நாடகத்தை வந்து பார்த்துட்டு நிறைய நல்ல நல்ல அப்ரிசியேஷன்ஸ் தான் வந்திருக்கு. மோர் தென் த இண்டிவிஜுவல் பர்ஃபார்மர்ஸை விட்டுடுங்க, அவங்களோட கதை தான் இவங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. ஓவராலாக எல்லா ஆடியன்ஸ் வந்து சொல்கிறது, ஓ எம்எஸ் அம்மா இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கா, அவங்க லைஃப்பில் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கா, இது எங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க எல்லாம் எம்எஸ் அம்மாவோட ஃபேன்ஸ், பட் ஆனால் பெருசாக அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி தெரியாதவங்க தான் அவங்க வந்தவங்க எல்லாம். ஏன்னா எம்எஸ் அம்மாவோட குரலை மாத்திரம் அட்மயர் பண்ணி அது மாத்திரம் தான் கேட்டிருக்காங்க. அவங்க லைஃபை நிறைய பேருக்கு தெரியாது, அவங்க லைஃபை இப்போ பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ந்து போகிறாங்க எல்லாரும் ஆடியன்ஸ். அந்த மாதிரியான ஃபீட்பேக்ஸ் தான் எங்களுக்கு நிறையா வந்திருக்கு. ஸோ எனக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் நான் நினைக்கிறது என் லைஃப்லேயே, நான் சொல்கிறேன் என்னோட ஹோல் ஜேர்னி ஆஃப் தேட்டர்லேயே நான் சொல்கிறது வந்து இந்த ஒரு காம்ப்ளிமெண்ட். வேர் டூ விமென், ஒரு 70 வயசு இருக்கும் அவங்களுக்கு, அவங்க எம்எஸ் அம்மா இந்த நாடகத்தை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டாங்க வேற ஒரு சந்தர்ப்பத்தில். அந்த நாடகம் முடிஞ்சப்போலாம் சொல்லலை, வேற ஒரு சந்தர்ப்பத்தில் நான் நாரதகான சபாக்கு வேற ஒரு நாடகம் பார்க்க போயிருந்தேன். அப்போ அந்த ரெண்டு லேடிஸ் அங்கே இருந்தாங்க. இப்போ நான் இப்படி நான் நடந்து போகும்போது அவங்க என்னை நிறுத்தி, ஏய் இப்படி வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. என்ன என்னன்னு தெரியல, சரி நான் போனேன். நீ தானே எம்எஸ் சுப்லக்ஷ்மியா நடிச்சியே, அவ தானே நீ அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு. உனக்கு தெரியுமா இந்த நாடகம் முடிஞ்ச உடனே நான் இவகிட்ட என்ன தெரியுமா சொன்னேன் அப்படின்னு அவன் பக்கத்தில் இருந்தவங்களை காட்டி, என்ன சொன்னீங்க அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் பயம், என்ன சொல்ல போகிறாங்கன்னா அவங்க கூப்பிட்ட விதம் அதெல்லாம் பார்த்தோன்னே கொஞ்சம் பயம், என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. எம்எஸ் சுப்பலக்ஷ்மி சாகலை, இன்னும் உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு நான் சொன்னேன் இவள்கிட்ட. மை காட், அது எவ்வளோ பெரிய எனக்கு ஒரு பாராட்டா நான் நினைச்சேன். அதாவது எங்களுக்கு அந்த அளவுக்கு நீ வந்து ஒரு கன்வின்சிங்காக ஒரு போர்ட்ரேயில் கொடுத்துட்டேன், எம்எஸ் அம்மா இன்னும் சாகலை, இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு நான் அவள்கிட்ட சொன்னேன் அப்படின்னா, எனக்கு இதை விட ஒரு பெரிய பாராட்டு வேற எதுவுமே வேண்டாம். எனக்கு வேற எந்த அவார்டுமே பெருசு கிடையாது.
1: நிறைய விருதுகள் நீங்க வாங்கியிருக்கீங்க, ஆனால் நீங்க சொன்ன மாதிரி நீங்க வாங்கினதுலே பெஸ்ட் அவார்டுன்னு இதுதான் சொல்லணும்.
0: ஆமா கண்டிப்பா, ஏன்னா ரெண்டு பேர் யாருன்னே எனக்கு தெரியாது. அவங்கள தெரிஞ்சவங்க சொல்றது ஒரு விதம், பட் நம்மளுக்கு யாருன்னே தெரியாது அவங்கள. அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை, போறவளை கூப்பிட்டு நிறுத்தி அப்படி சொல்லும் போது அதுதான் இருக்கிறதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டா நான் கன்சிடர் பண்றேன்.
1: உங்களுடைய எதிர்கால பிளான்ஸ் என்ன மேம்?
0: நிறைய பிளான்ஸ் இருக்குது, தேட்டரில் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு இருக்குது, நிறைய ஐடியாஸ் இருக்குது, நிறையா இன்னும் க்ரியேட்டிவாக காட்டணும், மறுபடியும் அந்த பழைய காலத்தில் இருந்த அந்த ஒரு இது வரணும் தேட்டர், லைவ் தேட்டர் மேலே. அப்போ எப்படி இருந்ததோ அந்த மாதிரி மக்கள் வந்து மறுபடியும் நிறையா பார்க்க வைக்கணும். அதுக்கு நம்ம என்னென்னலாம் க்ரியேட்டிவாக பண்ணலாம், என்ன வித்தியாசமாக பண்ணலாம், எப்படி வர வைக்கலாம் மக்களை தேட்டருக்கு அப்படின்றது.
1: கண்டிப்பாக உங்களுடைய எதிர்கால கனவுகள் நனவாகணும்னு நம்முடைய ரேடியோ சார்பாகவும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம்.
0: என்ன இந்த ப்ரோக்ராம்க்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நாடக கலைஞர்களுக்கு பேசிக்காகவே பெருசாக பப்ளிசிட்டி கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஸோ ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் தட் யூ கால்ட் மீ ஹியர் டுடே, பிகாஸ் என்னோட துறை சார்ந்து எனக்கு பேசுறதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதில்ல. அது நான் எங்கள் எத்தனை துறை சார்பாக ரெப்ரசன்டேட்டிவாக தான் நான் நினச்சிக்கிறேன். ஸோ இந்த நாடக கலை அப்படிங்கிறது இன்னும் நிறையா பப்ளிசிட்டி வேணும், இந்த மாதிரி மீடியாலாம் நிறையா வந்து அதை ப்ரொமோட் பண்ணணும்.
1: எங்கள் நேயர்களுக்காக நீங்கள் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம்?
0: நேயர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, மேடை நாடகங்களை வந்து பாருங்கள். ஏன்னா ஆடியன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ வரீங்களோ அதுதான் எங்களோட சக்ஸஸே. ஆக்சுவலாக அதுதான் எங்களோட மோட்டிவேஷனே. எங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் லிஃப்ட் ஆகும் போது அப்படியே ஒரு ஹவுஸ் ஃபுல்லாக பார்க்கும்போது கிடைக்கிற ஒரு திருப்தி இருக்கு பாருங்க. கோடி ரூபா நீங்கள் கொடுத்தாலும் எங்களுக்கு வேற எந்தவும் எங்களுக்கு அவ்வளோ திருப்தியை கொடுக்காது. ஸோ அதுதான் எங்களோட திருப்தி. அதனால் நிறைய பேர் வந்து பாருங்க ப்ளீஸ். ஏன்னா அவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் இங்கே இருக்கு, நீங்கள் பார்த்து பிரமிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. இதில் சினிமா ஒரு ஃபார்ம் ஆஃப் மீடியம்னா இது இன்னொரு ஃபார்ம் ஆஃப் மீடியம், இதுவும் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் மீடியம் தான் இதுவும். ஸோ இதுக்கும் வந்து நிறைய உழைப்பு இருக்கு. இந்த உழைப்பை நீங்கள் வந்து பாருங்க, பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கே தெரியும். அப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்களே வர ஆரம்பிச்சிடுவீங்க, அடுத்தடுத்த ஷோஸ்க்கு வருவீங்க. ஏன்னா அவ்வளோ உழைப்பு இருக்கு. அண்ட் இங்கே உழைக்கிறவங்க எல்லாருமே பியூர்லி பேஷனுக்காக தான் உழைக்கிறாங்களே தவிர யாருமே பணத்துக்காக உழைக்கிறது இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவாது கண்டிப்பாக நிறைய வந்து மேடை நாடகங்கள் எங்கே நடக்குது தெரிஞ்சுக்கோங்க. ஐ திங்க் நியூஸ் பேப்பர்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சிட்டு வந்து பாருங்க. அதுதான் எங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய பெரிய ஊக்கமாக இருக்கும்.
1: இவ்வளவு நேரம் எங்க அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய மேடை நாடக பயணத்தை பத்தி எங்களுடைய நேயர்களுக்காக பகிர்ந்துகிட்டீங்க, மிக்க நன்றி மேம்.
0: நன்றி. ஸோ ஆல் தேங்க்ஸ் டு ஆல் இண்டியா ரேடியோ அண்ட் தேங்க்ஸ் டு யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர் டுடே. தேங்க்யூ.
2: இதுவரை பரதநாட்டிய கலைஞரும் மேடை நாடக கலைஞருமான லாவண்யா வேணுகோபால்

0: அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் டாக்டர் கே வித்யாவதி.
1: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. aichennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: குட்டீஸ், ஸ்கூல் பசங்க, காலேஜ் போறவங்க, வேலைக்கு போறவங்க, வீட்டுல இருக்கிறவங்க, தாத்தாஸ் பாட்டிஸ் இவங்க எல்லாருக்கும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கும்னா அது உடல் நல சார்ந்த விஷயங்கள் தான் இல்லையா?
4: நீங்க வில்லாதி வில்லனா இருக்கலாம், அசகாய சூரனா இருக்கலாம், இல்ல வீராதி வீரனா கூட இருக்கலாம். ஆனா உடல் நலம் மட்டும் இல்லனா வாழ்க்கையில சந்தோஷம் துளியும் இருக்காது.
3: ஒரு ரூபா கூட செலவு இல்லாம உடல் நலம் சார்ந்த தகவல்களை மருத்துவர்கள் நிபுணர்கள் மூலமா தெரிஞ்சுக்க கேளுங்க.
4: உங்க அகில இந்திய வானொலியோட 101.4 பண்பலையில ஹலோ டாக்டர் திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3-2 கேட்கலாம்.
5: இன்று பிற்பகல் 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் அறிவாள் செல் சோகை தினத்தை ஒட்டி இரத்தவியல் நிபுணர் டாக்டர் கார்த்திக் வேலவன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். 3-2 101.4 சென்னை FM ரெயின்போவில் ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்கலாம். சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்சில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். நீட் மறு நுழைவுத் தேர்வை முன்னிட்டு வரும் 22ஆம் தேதி வரை நாடு முழுவதும் டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தவாறு சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் இவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். தென்னாடுகளின் குரலை பிரதமர் இந்த கூட்டத்தில் எடுத்துரைக்கிறார். இதனைத் தொடர்ந்து புதிய நட்புறவு மற்றும் சர்வதேச ஒருமைப்பாட்டுணர்வை கட்டமைப்பது தொடர்பான உயர்நிலை கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். G7 நாடுகளின் தலைவர்கள், நட்பு நாடுகளின் உலக வங்கி பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக கனடா பிரதமர் மார்க் கார்னே, பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டாமர், ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யானுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரன் அளிக்கும் இரவு விருந்திலும் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். பிரதமர் நாளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய சர்வதேச பிரச்சினைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். இதனிடையே பிரதமர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் தமது ஸ்லோவேக்கியா பயணம் அந்நாட்டுடனான இந்தியாவின் நட்புறவையும் இருதரப்பு உறவுகளையும் வலுப்படுத்தியுள்ளதாக பெருமிதம் வெளியிட்டுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு கடந்த 12 ஆண்டுகளில் சாதனை அளவாக மாபெரும் வளர்ச்சியுடன் முன்னெடுத்து செல்லப்படுவதாக பிரதமர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் அடுத்த தலைமுறைக்கான கட்டமைப்பை உருவாக்க அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். கட்டமைப்பு மாற்றங்கள் போக்குவரத்தையும் தளவாட பரிவர்த்தனையையும் முன்னெடுத்து சென்று வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளுக்கு திறவுகோலாக அமைந்துள்ளது என்றும் பிரதமர் கூறினார். புதிய இணைப்புகளால் போக்குவரத்து நேரங்கள் குறைந்ததோடு பரவலான புதிய வாய்ப்புகளும் அதிகரித்து வளமான இந்தியாவிற்கான பாதைக்கு வித்திட்டிருப்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். மருத்துவ இளநிலை படிப்பிற்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறுவதையொட்டி வரும் 22ஆம் தேதி வரை நாடு முழுவதும் டெலிகிராம் செயலி பயன்பாட்டிற்கு தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இந்த உத்தரவை வரவேற்றுள்ள தேசிய தேர்வு முகமை வரும் 30ஆம் தேதி வரை இது சார்ந்த தகவல் பரிமாற்றங்களுக்கும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது.

0: தேர்வெழுது மாணாக்கரின் நலன் கருதி இந்நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி கடந்த 12 ஆண்டுகளில் அனைவரும் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையின் அடிப்படையில் நாட்டில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார். ஏழை எளிய மக்கள் மகளிர் இளைஞர்களுக்கான முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் தீவிரவாதத்திற்கு எதிரான பிரதமரின் பூஜ்ய சகிப்புத்தன்மை குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. சென்ற ஆண்டு மே 6-7 தேதிகளில் நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் பயங்கரவாதத்தை எந்த விதத்திலும் இந்தியா சகித்துக் கொள்ளாது என்ற உறுதியான செய்தியை உலகத்திற்கு பறைசாற்றியுள்ளது. தீவிரவாத நடவடிக்கைகளை கொள்கையாக கொண்டிருந்தால் நேரடி வலுவான நடவடிக்கைகள் மூலம் அது வேரோடு களையப்படும் என்பதையும் இந்தியா முன்னெடுத்து சென்றுள்ளது. லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது, ஹிஸ்புல் முஜாஹுதீன் அமைப்புகளின் புகலிடங்களை இலக்காக கொண்டு நம் ராணுவம் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் உள்ள 9 தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டுள்ளன. ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதலின் வெற்றி குறித்து திருச்சி தூய வளனார் கல்லூரியின் வணிகவியல் பேராசிரியர் டாக்டர் அருள் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
1: தீவிரவாதத்திற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை, அதை பாரத தேசம் கொள்கையாக வலியுறுத்தியது. தேசிய ஒற்றுமை, பாதுகாப்பு மற்றும் தற்சார்பு திறனை உலகிற்கு வெளிப்படுத்தும் நடவடிக்கையாக ஆபரேஷன் சிந்தூர் அமைந்தது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 தீவிரவாத முகாம்கள் துல்லியமாக தகர்க்கப்பட்டன. இந்திய ராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படை இணைந்து ஒருங்கிணைத்த நடவடிக்கையே மேற்கொள்ளப்பட்டன. நவீன ஏவனைகள், ட்ரோன்கள், மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டன. இந்த ஆபரேஷன் எல்லை பாதுகாப்பு மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் வலுப்படுத்தப்பட்டன.
0: தீவிரவாதத்திற்கு எதிராக எந்த சமரசத்திற்கும் இடம் கொடுக்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதியுடனும் வலிமையுடனும் வளர்ச்சி பாதையில் முன்னேறி செல்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற சிறு குறு மற்றும் இதர பெரு விவசாயிகளுக்கு 100% முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன் மூலம் கடந்த நிதியாண்டில் பயிர்க்கடன் பெற்ற அனைத்து விவசாயிகளுக்கும் அதிகபட்சமாக 75,000 குறைந்தபட்சமாக 35,000 ரூபாயும் பணப்பயன் கிட்டும். இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு மே 1 முதல் இந்த ஆண்டு பிப்ரவரி 28 வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14,43,504 விவசாயிகள் பயன்பெறுவார்கள். தமிழக சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்வாகியுள்ள பேரவை உறுப்பினர்களுக்கான 2 புத்தாக்க பயிற்சி முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்பில் 17வது சட்டப்பேரவைக்கு தேர்வான உறுப்பினர்களுக்கு பேரவை விதிகள் செயல்பாடுகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மின்தடை அதிகரித்து வரும் சூழலில் மின் தேவையை சமாளிப்பது குறித்து முதலமைச்சர் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தவாறு சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் நடுத்தர மற்றும் பெரு விவசாயிகள் வாங்கிய கடனில் 50 விழுக்காட்டை தள்ளுபடி செய்ய அரசு முன்வர வேண்டும் என்றும் கோரினார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் தமிழக அரசால் நியமனம் செய்யப்பட்ட அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குறை கூறினார். இதனிடையே குற்றவாளிகள் அச்சமின்றி குற்றங்களில் ஈடுபடுவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் அவர் கூறினார். மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் ஊடகவியலாளர்களுக்கான ஒருநாள் பயிலரங்கு சேலத்தில் இன்று நடைபெறுகிறது.

0: மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் இதனை துவக்கி வைத்தார். தென்மண்டல பத்திரிகை தகவல் அலுவலக தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். மதுரை திருமங்கலத்தில் தியாகி விஸ்வநாத தாசின் 140வது பிறந்த தின விழாவையொட்டி அவரது சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து 12 நாட்களுக்கு பின்னர் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை இன்று அனுமதி வழங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வந்த நிலையில் அம்பாசமுத்திரம் அருகே அமைந்துள்ள மணிமுத்தார் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பாதுகாப்பு காரணங்களுக்காக கடந்த 12 நாட்களாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறையினர் அனுமதி மறுத்திருந்தனர். தற்போது அருவியில் நீர்வரத்து குறைந்து இயல்பு நிலை திரும்பியுள்ளதை தொடர்ந்து இன்று காலை முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். 12 நாட்களுக்கு பிறகு மீண்டும் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் மணிமுத்தார் அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஆடோலி தேயிலை தோட்டத்தில் காட்டு யானைகள் குட்டிகளுடன் முகாமிட்டுள்ளதால் இரவு நேரத்தில் அப்பகுதிகளில் நடந்து செல்ல வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்பொழுது பலாப்பழ சீசன் துவங்கியுள்ள நிலையில் சமவெளி பகுதிகளிலிருந்து காட்டு யானை கூட்டம் மலைப்பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்தில் ஊடுபயிராக இருக்கக்கூடிய பலாமரங்களிலிருந்து பலாப்பழங்களை சாப்பிடுவதும் சாலைகளில் ஊலா வருவதும் தொடர்கதையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் ஆடர்லி, சேம்பக்கரை, முந்திரி எஸ்டேட் போன்ற பகுதிகளில் குட்டியுடன் யானைகள் முகாமிட்டுள்ளதால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அச்சத்தில் உள்ளனர். முந்திரி எஸ்டேட், சேம்பக்கரை போன்ற பகுதிகளுக்கு பேருந்து இல்லாததால் இரவு நேரத்தில் மக்கள் நடந்து செல்ல வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் சுவாமி திருக்கோவிலில் தேர் திருவிழாவை முன்னிட்டு முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தேவையான பணிகளை உரிய நேரத்தில் விரைந்து முடித்திட அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் சதாம்டனில் இன்றிரவு 7 மணிக்கு நியூசிலாந்து இலங்கையையும் இரவு 11 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் இங்கிலாந்து அயர்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. நாளை மறுநாள் நடைபெறும் கடைசி லீக் போட்டியில் இந்தியா உருகுவேயை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்சில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். நீட் மறு நுழைவுத் தேர்வை முன்னிட்டு வரும் 22ஆம் தேதி வரை நாடு முழுவதும் டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தவாறு சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:56, ஆகாஷ்வாணி.
4: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகன் முகேஷ் பேசுறேன். இன்றுடன் 88 வருடங்களை நிறைவு செய்து 89வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் சென்னை வானொலிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்மளுடைய சென்னை வானொலிக்கு நம்ம ரசிகர்கள் எல்லோரும் தொடர்ந்து ஆதரவளித்து இன்னும் பல ஆண்டுகள் நம்ம சென்னை வானொலி பெரிய சாதனைகள் புரியணும்னு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
5: இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில்
6: இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா டாக்ஸுக்கு நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணுற ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படின்னா என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றதில் எல்லாமே கொடுத்துடலாம். அவாய்ட் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக டாக்ஸுக்கு இல்லை கேட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் ஐட்டம்ஸ் கொடுக்கறது அவாய்ட் பண்ணிடணும். பிகாஸ் அது வந்து அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியாது, அது வந்து டாக்ஸிக்கு. அதேமாரி பழ வகைகளில் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸு இந்த கருந்திராட்சைன்னு சொல்லுவோம், ரேசன்ஸ்ன்னு சொல்லுவோம், அது கொடுக்கவே கூடாது.
7: தோழமை விலங்குகளுக்கான நலவாழ்வு அடிப்படைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் வி விஜயானந்த் அவர்களின் கருத்துக்கள்.
5: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
8: பழக்கத்தை மாத்து,
9: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
8: மாத்து பழக்கத்தை மாத்து.
10: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: பொன்னியின் செல்வங்கள்.

0: வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. தினந்தோறும் மாலை 6:10
2: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
3: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0442498648 0442498648
2: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது.
1: ஆகாஷ் வாணி, சென்னை வானொலி நிலையம், சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் யக்ஷப்ரஸ்னம் முதல் பகுதி உரை வழங்குபவர் தஞ்சாவூர் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் சம்ஸ்கிருத பேராசிரியர் எஸ் வேணுகோபாலன் அவர்கள்.
2: நமஸ்காரம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் யக்ஷப்ரஸ்னம் என்ற தலைப்பிலே மகாபாரதத்திலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். உத்தரம் எத் சமுத்திரசிய ஹிமாதிரேஷ்சைவ தட்சிணம் வருஷம் தத் பாரதம் நாம பாரதி எத்திர சந்ததிஹி என்ற விஷ்ணு புராண வச்சனத்தின்படி, இமயமலைக்கு தென்கோடியில் இருக்கக்கூடியதான சமுத்திரத்துக்கும் தெற்கே இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் அமைந்துள்ள கடலிலிருந்து வடக்கே இமயமலை வரை பரவியுள்ள இந்த பூ பிரதேசத்திற்கு பாரதம் என்று பெயர். விஷ்ணு புராணத்திலே நமது நாட்டை பற்றிய ஒரு அறிமுகம் காணப்படுகிறது. சமுத்திரத்திற்கும் இமயமலைக்கும் இடைப்பட்ட இந்த பூமியானது பல்வேறு மகரிஷிகளாலும் முனிவர்களாலும் ஞானிகளாலும் தபஸ்விகளாலும் எண்ணற்ற அறிவாளிகளாலும் நிறைந்து காணப்படுகிற இந்த நிலப்பரப்பிற்கு ஆர்யாவர்த்தம் என்றும் ஒரு பெயர். உயர்ந்த எண்ணங்களையும் கருத்துக்களையும் உலகம் முழுக்கவும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற பரந்த விரிந்த எண்ணத்தை கொண்டவர்கள் நிறைந்த நாடாக இருப்பதனால் இந்த நாட்டிற்கு ஆர்யாவர்த்தம் என்று பெயர். ஆக இந்த உயர்ந்த எண்ணம் எங்கிருந்து வருகிறது? எது உயர்ந்த எண்ணம் என்று நாம் சிந்திக்கும் பொழுது, நமது நாட்டினுடைய பரந்துபட்ட அடையாளமாக உலகம் முழுக்கவும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம், சர்வே ஜனா சுகினோ பவந்து என்ற தன்னை மாத்திரம் சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில, தான் மட்டுமல்ல தான் சார்ந்திருக்கும் இந்த சமுதாயம் அனைத்தும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு சிந்தனை இந்த நாட்டிற்கே உரிய தனி சொத்து. சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயாக, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்டித் துக்கபாக் பவேத் என்று அனைத்து மக்களும் எல்லோரும் இன்முற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறென்றும் அறியேன் பராபரமே என்று தாயுமானவர் சுவாமிகள் எந்த ஒரு கருத்தை வலியுறுத்தினாரோ தமிழிலே, அந்த கருத்தினுடைய மூலாதாரமாக விளங்குவது இந்த சம்ஸ்கிருத செய்யுள்தான். வேதங்கள் என்று சொல்லப்படக்கூடியவைகள் அனைவருமே இறைவனது மூச்சு காற்றாகவே விளங்கக்கூடியவைகளாக நமது முன்னோர்கள் கூறுவார்கள். எஸ்ய நிஸ்வசித்தம் வேதாக யோ வே

ஏதேபியோ கிளம் ஜகத்து நிர்மமே தமகம் வந்தே வித்யா தீர்த்த மகேஸ்வரம் என்று 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சாயனர் என்ற வேதங்களுக்கெல்லாம் உரை எழுதிய அந்த உரையாசிரியரானவர் இவ்வாறாக குறிப்பிடுகிறார். எந்த இறைவனது மூச்சு காற்றாகவே இந்த வேதங்கள் இருக்கின்றனவோ, எந்த வேதங்களை கொண்டு இறைவன் இந்த உலகத்தை படைத்தாரோ, அப்பேற்பட்ட அந்த இறைவனுக்கு நாங்கள் நமஸ்காரத்தை செய்கிறோம். ஆக நமது வேதங்களின் வழியாகத்தான் நமது பாரதிய கலாச்சாரமானது வெளிப்படுகிறது. அந்த பாரதிய கலாச்சாரம் பண்பாடு என்று நாம் எதை கூறுகிறோமோ, அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையாக விளங்குவது தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ என்று 4 விதமான புருஷார்த்தங்கள். மனிதர்களால் மிகவும் விரும்பி பிரார்த்திக்கப்படுவதால் இதற்கு புருஷார்த்தம் என்று பெயர். நாம் அனைவருக்குமே பொருள் தேவைப்படுகிறது. அந்த ஈட்டிய பொருளின் மூலமாக பல்வேறு விதமான இன்பங்களை அனுபவிக்க தேவையிருக்கிறது. நாம் உண்ண வேண்டும், உடுக்க வேண்டும், நாம் உறங்க வேண்டும், உறவினர்களோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இவ்வாறெல்லாம் நமக்கு பல்வேறு விதமான இயற்கையான தேவைகள் இருந்தாலும் கூட, இந்த தேவைகளையெல்லாம் நாம் பெறுவதற்கு பொருள் ஈட்ட வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருந்தாலும், அந்த அர்த்தம் என்று சொல்லக்கூடிய பொருளையும் காமம் என்று சொல்லப்படக்கூடிய விருப்பங்களையும் நாம் நிறைவேற்றிக் கொள்வதற்கு அடிப்படையிலே நமக்கு தர்மம் என்ற ஒரு வழி இருக்க வேண்டும். அந்த தர்மத்தின் வழியிலே ஒருவன் பொருளை ஈட்டினால், அந்த தர்மத்தின் வழியே ஒருவன் சுகங்களையெல்லாம் அனுபவித்தால், அவன் தர்மங்களின் வழியாக ஈட்டப்பட்ட அந்த பொருளினாலும் அனுபவித்த சுகத்தினாலும் கூட தடைபடாமல் அவன் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்ற திருக்குறள் வள்ளுவ பெருந்தகையின் கூற்றுக்கு ஏற்பவர்கள் மோட்சம் என்று சொல்லப்படக்கூடியதான மறுபிறவி இல்லாத நிலையையும் அவர்கள் அடையக்கூடியது. ஆக மோட்சம் என்பதுதான் மறுபடியும் மறுபடியும் புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜடரே சயனம், இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருப்பையா பாரே பாகி முராரே பஜகோவிந்தம் என்று ஆதிசங்கரர் நமக்கு எவ்விதமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வழிகாட்டி சென்றிருக்கின்றாரோ, அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையானது இந்த சம்சாரத்திலே நாம் மிகவும் தப்பித்து கொண்டிருக்கின்றோம். மறுபடியும் மறுபடியும் பிறந்து செத்து இன்று இந்த சக்கரமானது உழண்டு கொண்டே இருக்கிறது. இந்த சக்கரத்திலிருந்து நாம் வீடுபட்டு வீடு பெற வேண்டும் என்றால், அதற்கு தர்மத்தின் அடிப்படையிலே தான் நாம் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு விழுமியத்தை நமக்கு தெரியப்படுத்துவது இந்த வேதங்கள். அந்த வேதத்திலே தான் மாதிரு தேவோபவ, பிதிரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அதிதி தேவோபவ என்றெல்லாம் நமக்கு தந்தை தாய்ப்பேன் என்று தமிழிலேயும் கூறுவார்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். ஆக தாயையும் தந்தையையும் குருவையும் ஒருவன் வணங்கும்போது அவனுக்கு கடவுள் என்ற ஒரு கோட்பாடானது மிகவும் நெருங்கியதாகவும் அவனுக்கு புறப்படக்கூடியதாகவும் அவனால் அது உணரப்படுவதாகவும் கூட மாறுவதற்கு ஏற்பாடுகளை நமது முன்னோர்கள் செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் வேத கருத்துக்கள் தான் நமது வாழ்வியலையே தீர்மானிக்கின்றன. அந்த வேத கருத்துக்கள் ஸ்மிருதிகளாகவும் பல்வேறு முனிவர்களாலும் புதுக்கப்பட்ட மனுஸ்மிருதி, யாக்ஞவல்க்ய ஸ்மிருதி, அத்திரி ஸ்மிருதி, தக்ஷ ஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி என்ற பல்வேறு மகர்ஷிகள் எல்லாம் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற வாழ்வியல் வழிமுறைகளை எல்லாம் அவர்கள் வகுத்து சென்றிருக்கின்றார்கள். இப்படித்தான் நாம் வாழ வேண்டும், இந்த வகையிலே தான் நான் வாழ வேண்டும், இவ்வாறு வாழ்ந்தால்தான் அதிலே நமக்கு தர்மம் என்பது கிடைக்கும், அந்த தர்மத்தின் வழியாகத்தான் நாம் அர்த்தத்தையும் காமத்தையும் பெற்று மோட்சம் வரைக்கும் செல்ல முடியும் என்று அந்த வேத கருத்துக்களையே நமக்கு ஸ்மிருதிகளாக எடுத்து கூறியிருக்கின்றார்கள். அந்த ஸ்மிருதியினுடைய கருத்துக்களையும் நமக்கு அன்றாட வாழ்க்கையிலே புரிவதற்காகத்தான் இத்திகாசங்களும் புராணங்களும் ஏற்பட்டுள்ளன. அந்த வகையிலே இத்திகாசங்கள் என்று கருதப்படக்கூடிய இராமாயணம், மகாபாரதம் மிகவும் நமக்கு முக்கியமான 2 புஸ்தகங்களாக நாம் கருதலாம். இராமாயணம் என்பது சத்தியம் வத என்ற உண்மையை பேசுவதற்காகவே ராமன், தர்மம் சர என்ற வேத வாக்கிய தர்மத்தை எவ்வாறு நாம் அனுஷ்டிக்க வேண்டும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவே ஒரு மகாபாரதம். இந்த சத்தியம் வத தர்மம் சர என்ற 2 விழுமிய கோட்பாடுகளை வெளிப்படுத்தும் வகையிலே தான் நமக்கு 2 இதிகாசங்களை நமது முன்னோர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். வால்மீகி மகரிஷியின் வழியாக நமக்கு கிடைத்தது இந்த இராமாயணம், வேத வியாசரின் வழியாக நமக்கு கிடைத்தது இந்த மகாபாரதம். இந்த 2 தான் நமது வாழ்க்கையினுடைய அத்தனை கோணங்களிலும் நமக்கு வழிகாட்டியாக விளங்கக்கூடியவைகள். அந்த வகையிலே நமக்கு
இன்று மகாபாரதத்தின்

ஒரு பகுதியாக விளங்கக்கூடியதான யக்ஷ பிரஷ்னத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்று நமக்கு கெட்டியிருக்கின்றது. இந்த மகாபாரதம் வேதவியாசரால் 18 பருவாக்களை கொண்டு ஏற்படுத்தப்பட்டது. பகவத்கீதை என்பது மகாபாரதத்திலே ஒரு அங்கம்தான், அதிலும் 18 அத்தியாயங்கள். ஆக நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதியும் வாச்சம் தத்தோ ஜய முதீரையே என்று கூறுவார்கள். ஜய என்ற வார்த்தைக்கு வெற்றி என்று கூறினாலும் கூட கடபயாதி என்ற ஒரு எண்ணிக்கை முறையிலே நாம் பார்க்கும்போது ஜ என்பது நமக்கு 8 என்று காமிக்கும், ய என்பது எண்ணிக்கை 1 குறிக்கும், அங்கானாம் வாமதோகதிஹி என்று எண்ணிக்கைகளெல்லாம் வலதிருந்து இடப்பக்கமாக செல்ல வேண்டும் என்ற முறையின்படி பார்க்கும்போது 8 முதலில் எழுதி 1 முதலில் போட்டால் அது 18 அமையும். ஆக இந்த 18 என்ற எண்ணிக்கையானது 9 என்ற முழுமையான ஒரு எண்ணிக்கையில் முடிவதால மகாபாரதம் என்பது மிகவும் முழுமையான வாழ்க்கையில் நமக்கு தேவையான அத்தனை வித படிப்பினைகளையும் வெவ்வேறு கோணத்தில் வெவ்வேறு பாத்திரங்களின் மூலமாக நமக்கு அது எடுத்துரைத்து நம்மை நல்வழிப்படுத்துவதற்காகவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய காவியம் இத்திஹாசம் என்று சொல்லலாம். புராணங்களிலே ஓரளவுக்காவது கற்பனைகள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு, ஆனால் ராமாயணம் மகாபாரதம் என்ற 2 இத்திஹாசங்களிலும் கற்பனைக்கு சிறிதும் வாய்ப்பில்லாமல் உள்ளதே உள்ளபடியே அந்த மகர்ஷிகளெல்லாம் பார்த்து நமக்கு அதை ரெக்கார்ட் செய்திருக்கின்றார்கள், டாக்குமெண்ட் பண்ணியிருக்கின்றார்கள். இதி இவ்வாறு, ஹ அல்லவா ஆச ஆயிற்று நடந்தது. ஆக உள்ளது உள்ளபடியே கொஞ்சம் கூட கற்பனையின் கலப்பில்லாமல் எந்த விதமான அதிகப்படியான சரக்கையும் சேர்க்காமல் நடந்ததை நடந்தபடியே நமக்கு ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு பின்பும் கூட தெரியும்படியாக இந்த மகாபாரதங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டு அவைகளெல்லாம் ஏற்றில் ஏற்றப்பட்டு டாக்குமெண்ட் செய்யப்பட்டு இன்று நம்மிடையே பல்வேறு மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு நமக்கெல்லாம் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பெரிய புஸ்தகமாக இன்று விளங்குகிறது. அந்த வகையிலே மகாபாரதத்தினுடைய ஆரண்யக பருவத்தில் காட்டு பருவம் அதிலே வரக்கூடியதான அத்தியாயம் 296 அத்தியாயம் 297 2 தொகுக்கப்பட்டுள்ளது. இதனுடைய பின்னணி என்ன, யக்ஷ பிரஷ்னத்தின் பின்னணி என்ன என்று பார்த்தோமானால், பாண்டவ சகோதரர்கள் நமக்கு தெரியும் கௌரவர்களால் அவர்கள் விரட்டப்பட்டனர். சூதாட்டத்தில் அவர்கள் தன்னையும் இழந்து நாட்டையும் இழந்து அனைத்து சொத்துக்களையும் இழந்து வீட்டையும் இழந்து ராஜ்யத்தை ஆளக்கூடிய அந்த தகுதியையும் இழந்து காட்டிற்கு அவர்கள் விரட்டப்பட்டு காட்டிற்கு செல்ல அந்த எத்தனித்த அந்த 5 தாய் குந்தி இந்த 6 பேரும் காட்டிலே வசித்துக் கொண்டு வரும்போது அடர்ந்த காட்டிலே அலைந்து திரிந்து கடுமையான சோர்வு மற்றும் தாகத்தால் அவர்கள் அனைவரும் தவிக்கின்றனர். அப்போது தண்ணீருக்காக இயங்கும் சகோதரர்கள் கொக்குக்கு நிறைந்த அழகிய தெளிவான ஏரியை அடுத்தடுத்து காண்கிறார்கள். இருப்பினும் அந்த ஏரி ஒரு மாய உருவத்தால், அதாவது யக்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவனால் பாதுகாக்கப்படுகிறது. அந்த நீரை அருந்துவதற்கு முன் தன் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று அந்த அசரீரி வாக்கு கோருகிறது. அது சரி, இந்த யக்ஷன் என்பவன் யார் என்று நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். மனித வாழ்க்கையிலே நம்ம அனைவருக்கும் 3 விதமான எண்ண குவியல்கள் ஏற்படுகின்றன. 3 விதமான எண்ணங்கள் வெவ்வேறு தளங்களிலிருந்து நம்மை இயக்குகின்றன. சத்வம், ரஜஸ், தமஸ் என்று 3 விதமான எண்ண ஓட்டங்கள். சத்வம் எனக்கூடியது மிகவும் அமைதியான ஆழமான அமைதி, அதில் எந்த விதமான எண்ண ஓட்டங்களும் அல்ல, அதில் எந்த விதமான விகாரங்களும் மற்றும் தெளிந்த நீரோடை எவ்வாறு இருக்குமோ அது போன்று இருக்கக்கூடிய மனநிலையை நாம் சத்வம் என்று அழைப்போம். அப்புறம் ரஜஸ் என்ற ஒரு குணம், அதிலே தான் கிளர்ச்சிகள் உண்டாகி வெவ்வேறு விதமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், பார்க்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நமக்கு ஏற்படக்கூடியதான உற்சாகம், அவைகளெல்லாம் ரஜோகுணத்தினுடைய வெளிப்பாடாக காணப்படுகின்றன. இவைகள் ஒரு நார்மலான சாதாரணமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடியதான மனநிலை இதுதான் ரஜோகுணம் என்பது. அதற்கு கீழே தமோகுணம் என்பது, அங்கே பொறுப்பற்ற சிந்தனை, சோம்பேறித்தனம், தூக்கம், கோபம், மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்ற ஒரு ஆழமான ஒரு நெகட்டிவ் எதிர்மறை சிந்தனை.

0: இவைகளையெல்லாம் கொண்டிருப்பது தமோகுணம். இவ்வாறு நமக்கே மூன்று விதமான நிலைகளிலும் நமது மனம் சுற்றி திரிந்து வருவதை நாம் உணரலாம். அந்த வகையிலே பார்க்கும்போது மனிதர்களிடத்திலேயே கூட தேவர்கள், மனிதர்கள், ராட்சசர்கள் என்று மூன்று விதமாக நம்மை பிரிப்பார்கள். உயிர்களிலே தேவர்கள் என்பவர்கள் உயர்ந்த நிலையிலே இருப்பவர்கள், அதனால்தான் தேவர்கள் என்பவர்கள் வானத்திலே இருப்பதாக நாம் கற்பனை செய்து கொள்கிறோம்.
1: இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது யக்ஷப்ரஸ்னம் முதல் பகுதி. உரை வழங்கியவர் தஞ்சாவூர் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் சம்ஸ்கிருத பேராசிரியர் எஸ் வேணுகோபாலன் அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: நேர்களின் நினைவிற்கு மாலை 5:02 ரெயின்போ மேடை 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் நிகழ்ச்சி வானவெளியிலே சென்னை வானொலியின் 88th ஆண்டு நிறைவு சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் மாலை 5:02. ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் லேசான மழை பதிவானது. புதுச்சேரியில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு 5 சென்டிமீட்டர், சென்னை ஐஸ் ஹவுஸ் 3 சென்டிமீட்டர், அரியலூர் மாவட்டம் சேந்துரை, காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர், திருப்பூர் மாவட்டம் பல்லடம், திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், திருமனூர், செம்மேடு, வளத்தி, கள்ளக்குடி, திண்டிவனம், ஐயம்பேட்டை, சூலூர், வாலாஜா, அன்னூர், நாவலூர், புதுவேட்டக்குடி, சத்தியமங்கலம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை 2-3 டிகிரி செல்சியஸ் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை 2-4 டிகிரி செல்சியஸ் தமிழ்நாட்டின் சில இடங்களில் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 24 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையம் மற்றும் தர்மபுரி ஆகிய இடங்களில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை ஈரோடு, திருவள்ளூர், கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. ராமநாதபுரம் மற்றும் நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மதுரை, திருவள்ளூர், கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1-5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், நீலகிரி, திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் பலத்த காற்றுடன் நாளை மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. நாளை மறுநாள் 18ஆம் தேதியன்று நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான

கனமழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். ஆங்காங்கே இடிமின்னலுடன் லேசான மழைக்கும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று அதிகளவு வெப்பநிலை சற்று உயர்ந்து குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருக்கும். நாளையும் நாளை மறுநாளும் அதிகளவு வெப்பநிலை சற்று குறைந்து காணப்படக்கூடும். 19ஆம் தேதியன்றும் 20ஆம் தேதியன்றும் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேயர்களுக்கு மீண்டும் நினைவூட்டுகிறோம், மாலை 5:02 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் வானவெளியிலே சென்னை வானொலியின் 88வது ஆண்டு நிறைவு சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். மாலை 5:02 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில். நேரம் 3:15. ஆகாஷ்வாணி இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. தொடக்கமாக கேட்போம் குரல் அமுதம்.

0: அறநூல்கள் கூறும் நல்வழிகளை கருத்தில் கொள்ளாதவன், வாய்ப்பு வரும்போது செயல்பட தயங்குபவன், வருகின்ற பழிகளுக்கு அஞ்சாதவன் பகைவரால் எளிதில் வெல்லப்படுவான். குறள் எண் 865, அதிகாரம் பகை மாட்சி.
1: வழி நோக்கான் வாய்ப்பன செய்யான், பழி நோக்கான் பண்பிலன் பற்றார்க்கு இனிது.
0: அறநூல்கள் கூறும் நல்வழிகளை கருத்தில் கொள்ளாதவன், வாய்ப்பு வரும்போது செயல்பட தயங்குபவன், வருகின்ற பழிகளுக்கு அஞ்சாதவன் பகைவரால் எளிதில் வெல்லப்படுவான். குறள் எண் 865, அதிகாரம் பகை மாட்சி.
2: குறளமுதம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 5:30, ஆகாஷ்வாணி. திரைகானம் கேட்கலாம். பிச்சைக்காரன் திரைப்படத்தில் தீபக் பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ரஜினி முருகன் திரைப்படத்தில் ஜிதின் ராஜ் மகாலட்சுமி ஐயர் பாடிய பாடல்.

சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் அனுப்பியுள்ள 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை பற்றிய அறிவிப்பு. 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு, BVSC உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, BTech ஃபுட் டெக்னாலஜி, கோழி இன தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, BTech போல்ட்ரி டெக்னாலஜி, பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, BTech டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் வாயிலாக வரவேற்கப்படுகின்றன. இணையதள முகவரி https://adm.tanuvas.ac.in விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 17 தேதி. அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். அவர்கள் விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை 17 தேதி. இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பீடு, சேர்க்கை தகுதிகள், தெரிவு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in இணையதள முகவரிகளில் அறிந்து கொள்ளலாம். 5:46:15 அனிருத் ரவிச்சந்தர்.

0: திரைகானம் கேட்டீர்கள். நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் விஜய் சுகுமார், இயக்குனர். 88வது ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ற சென்னை வானொலி நிலையத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.
0: இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை, 6:55 முதல் 7:10 வரை திரைகானம் கேட்கலாம். 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் சரவணன். 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து உழவர் உலகம், செல்லமே செல்வமே, செல்ல பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சியின் 3 பகுதி, தோழமை விலங்குகளுக்கான நலவாழ்வு அடிப்படைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் வி விஜய ஆனந்த் அவர்களின் உரையினை கேட்கலாம். மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும்.

0: 5 திரைகானம், 9:15 செய்தி சுடர், 9:30 அறிவியல் நேரம். பெண்களும் செயற்கை நுண்ணறிவும், செயற்கை நுண்ணறிவு துறையில் பெண்களுக்கான வாய்ப்புகள் குறித்து கணினித்துறை உதவி பேராசிரியர் முனைவர் கங்கா தேவி அவர்களுடன் நேர்முகம் 2 இன்று. 10 காற்றோடு கலந்திடவா இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நாளைய நிகழ்ச்சிகள் நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவே கேட்க, வழங்குபவர் கா அம்சப்பிரியா அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் தொடர்ந்து வானிலை, 7 புத்தம் புது காலை, 4 அறிவோம் மின்கல தொழில்நுட்பம், வழங்குபவர் எம் ராஜலட்சுமி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் இரா மோகனசுந்தரம் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்றுநர் ஆர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு பாலைவன மாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான உலக தினம் குறித்த சிற்றுரை. தொடர்ந்து நகர்வரத்தில் இ நலம் செயலி எஸ் கணேசன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் வி சரவணன் அவர்கள். 8:02 திரைகானம் கேட்கலாம். 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் சிறப்பு திட்டங்கள் குறித்து விளக்குபவர் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் குஜராத் மாநில துணை இயக்குநர் ஜுனாகட் எஸ் குமரவேல் அவர்களின் உரை. 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. ஒருங்கிணைந்த ஆரோக்கியத்திற்கு யோகா எஸ் கோவிந்தசாமி அவர்களின் உரை. படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். காலை 9 அரங்கிசை திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை. ஆணையம்பட்டி ஜி வெங்கடசுப்பிரமணியன் அவர்கள் வயலின். திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். பாபநாசம் எஸ் சேத்துராமன் அவர்கள் கஞ்சீரா. இந்நிகழ்ச்சி FM கோல்டிலும் இதே நேரத்தில் இடம்பெறும். பகல் 12:10 சங்கீத சாரல் ஜோதி காமத் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் மையப்படுத்தப்பட்ட தரவுதளத்தை உருவாக்கும் திட்டம் குறித்த தகவல்கள். மாலை 6:40 தரைவழி ஒலிபரப்பில் லீட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேரடி வர்ணனை 101.4 சென்னை FM ரெயின்போவில் மாலை 6:30 முதல் ஒலிபரப்பாகும். வழக்கம்போல் நிகழ்ச்சிகள் தரைவழி ஒலிபரப்பில் நேரடி வர்ணனை இடம்பெறும். வழக்கம்போல் நிகழ்ச்சிகள் மொபைல் ஆப்பில் கேட்கலாம். வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 40.5 செல்சியஸ், இயல்புக்கு 3 அதிகம். குறைந்த அளவு 29.3 செல்சியஸ், இயல்புக்கு 1.8 அதிகம். மாலை 5:30 பதிவானபடி இருப்பதும் 53%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 39.6 செல்சியஸ், இயல்புக்கு 2.4 அதிகம். குறைந்த அளவு 29.3 செல்சியஸ், இயல்புக்கு 1.2 அதிகம். ஈரப்பதம் 58%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 40 செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 28 முதல் 29 செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மழை தூறலுக்கும் வாய்ப்பு உண்டு. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சாய்ரா முஜ்தபா. Prime Minister Narendra Modi has arrived in the French city of Avignon on a 2-day visit to participate in the G7 summit, which got underway yesterday. After arrival in Avignon, the Prime Minister, in a social media post, said that he is looking forward to engaging with world leaders and exchanging views on key global issues. He added that India remains committed to advancing collective efforts for a more sustainable and prosperous planet. Our correspondent Ankit Kumar, who is covering the Prime Minister's G7 visit, joins us live from Avignon for the latest updates. Ankit, what significance does this G7 summit hold for India?
2: Yes, Saira, it's really, really significant. The Prime Minister will attend a key G7 working session in some time. The focus of this session is on the forging new partnerships and rebuilding international solidarity. The Prime Minister will be sitting down with G7 leaders, partner nations and top

வந்தியத்தேவன் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை. சிறிது தூரம் சென்றதும் ஒரு கிராமம் தென்பட்டது. கிராமத்தில் ஏதோ ஒருவித கிளர்ச்சி ஏற்பட்டிருந்ததாக தோன்றியது. ஒரு பக்கத்தில் வீதிகளிலும் வீடுகளிலும் தோரணங்கள் கட்டி அலங்கரித்திருந்தார்கள். ஒருவேளை பெரிய பழுவேட்டரையர் இந்த பக்கமாய் வரப்போகிறார் என்று அறிந்து இப்படி ஊரை அலங்காரம் செய்திருக்கலாம். பழுவேட்டரையரும் அவர் பரிவாரமும் வருவதற்குள் தான் வெகு தூரம் போய்விடலாம் என்பது நிச்சயம். மற்றொரு பக்கத்தில் கிராமத்து ஜனங்கள், ஸ்திரீகள், புருஷர்கள், வயோதிகர்கள், சிறுவர் சிறுமிகள் அனைவரும் அங்கங்கே கும்பல் கும்பலாக நின்று கவலையுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். விஷயம் என்னவாயிருக்கும் என்று அவனால் ஊகிக்க முடியவில்லை. அவர்களில் சிலர் குதிரையில் வருகிறவனைக் கண்டதும் அவனை நிறுத்தும் எண்ணத்தோடு அருகில் வந்தார்கள். வந்தியத்தேவன் அதற்கு இடங்கூடாமல் குதிரையை தட்டிவிட்டு கொண்டு மேலே போனான். வீண் வம்புகளில் அகப்பட்டுக் கொள்ள அவன் இஷ்டப்படவில்லை. கிராமத்தை தாண்டியதும் சாலை ஓரத்தில் கொல்லுப்பட்டரை ஒன்று இருக்கக் கண்டான். அதை கடந்து மேலே செல்ல அவனுக்கு மனம் வரவில்லை. குதிரையை நிறுத்திவிட்டு பட்டறைக்குள் சென்றான்.

0: சென்றான். பட்டறைக்குள் கொல்லன் ஒருவன் வேலை செய்து கொண்டிருக்கக் கண்டான். ஒரு சிறுவன் துருத்து ஊதி கொண்டிருந்தான். வந்தியத்தேவன் உள்ளே பிரவேசித்த அதே சமயத்தில் இன்னொரு மனிதன் பின்பக்கமாக மறைந்ததாகவும் அவனுக்கு தோன்றியது. ஆனால் இதிலெல்லாம் அவன் கவனம் செல்லவில்லை. கொல்லன் கையில் வைத்துக் கொண்டிருந்த வாள் அவனுடைய கண்ணையும் கருத்தையும் ஒருங்கே கவர்ந்தது. அது ஒரு அபூர்வமான வாள். பட்டறையில் வைத்து கொல்லன் அதை செப்பனிட்டுக் கொண்டிருந்ததாக தோன்றியது. அதன் ஒரு பகுதி பளபளவென்று வெள்ளியைப் போல பிரகாசித்தது. இன்னொரு பகுதி நெருப்பிலிருந்து அப்போதுதான் எடுக்கப்பட்டிருந்தபடியால் தங்க நிற செந்தழல் பிழம்பைப் போல ஜொலித்தது. வாழென்றால் இதுவல்லவா வாள் என்று வந்தியத்தேவன் தன் மனத்திற்குள் எண்ணி வியந்தான். கொல்லன் சிறிது நேரம் தன் வேலையிலேயே கவனமாயிருந்தான். வந்தியத்தேவன் இரண்டு மூன்று தடவை கனைத்த பிறகு நிமிர்ந்து பார்த்தான்.
1: யாரப்பனே நீ? உனக்கு என்ன வேணும்? வாழ் வேல் ஏதாவது வேணுமா? வாழுக்கும் வேலுக்கும் தான் இப்பெல்லாம் தேவையில்லாமையே போயிட்டுத. நீ வாழுக்கு எங்க வந்திருக்க போற
0: என்றான் கொல்லன். என்னையா இவ்வாறு சொல்லுகிறீர்? உம்முடைய கையில் வாளை வைத்து வேலை செய்து கொண்டே வாளுக்கு தேவையில்லை என்கிறீரே என்றான் வந்தியத்தேவன்.
1: இது ஏதோ அபூர்வமாக வந்த வேலை. பழைய வாளை செப்பனி விடுவதற்காக கொண்டு வந்தார்கள். சில வருஷங்களுக்கு முன்னால் பாண்டிய நாட்டு போரும் வடபெண்ணை போரும் நடந்து கொண்டிருந்த போது இந்த பட்டறையில் மலை மலையாக வேலும் வாளும் குவிந்திருக்கும். இலங்கை யுத்தம் ஆரம்பமான புதிதில் கூட ஆயுதங்களுக்கு கிராக்கி இருந்தது. இப்போது வாளையும் வேலையும் கேட்பாரில்லை. பழைய வாள்களையும் வேல்களையும் என்னிடம் கொண்டு வந்து விற்பதற்காக வருகிறார்கள்.
2: நீ கூட அதற்காகத்தான் ஒரு வேளை வந்தாயா என்ன?
0: இல்லை இல்லை, இன்னும் சில காலத்துக்கு எனக்கு வாள் தேவையாயிருக்கிறது. ஒப்புக்கொண்ட வேலையை முடித்துவிட்டால் அப்புறம் கையில் தாளத்தை எடுத்துக்கொண்டு தேவாரம் பாடிக்கொண்டு சிவஸ்தல யாத்திரை புறப்படுவேன். அப்போது வேணுமானால் என் ஆயுதங்களை உம்மிடமே கொண்டு வந்து கொடுக்கிறேன்.
2: பின்னே இப்போது எதற்காக என்னை தேடி வந்தாய்?
0: என்னுடைய குதிரையை காட்டிலும் மேட்டிலும் விட்டுக்கொண்டு வந்தேன். இன்னும் வெகு தூரம் போயாக வேண்டும். குதிரைகளின் கால் குழம்புக்கு இரும்பு கவசம் போடுவதாமே, அது உம்மால் முடியுமா?
1: ஆம், அரேபியா தேசத்தில் அப்படித்தான் வழக்கம். இங்கேயும் சிலர் இப்போது குதிரை குழம்புக்கு இரும்பு லாடம் அடிக்க தொடங்கியிருக்கிறார்கள். எனக்கும் கொஞ்சம் அந்த வேலையில் பழக்கம் உண்டு.
0: என் குதிரைக்கு லாடம் போட்டு தருவீரா?
1: அதற்கு நேரம் அதிகம் பிடிக்கும். கையில் உள்ள வேலையை முடித்துவிட்டுத்தான் உன் வேலையை எடுத்துக்கொள்ள முடியும்.
0: வந்தியத்தேவன் யோசித்தான். அவனுக்கும் களைப்பாயிருந்தது. குதிரையும் கஷ்டப்பட்டு போயிருந்தது. சிறிது நேரம் காத்திருந்து அதன் குழம்புகளுக்கு கவசம் போட்டுக்கொண்டே போவது என்று முடிவு செய்தான்.
3: கைவேலை முடியும் வரை காத்திருக்கிறேன். அப்புறமாவது உடனே செய்து தருவீரல்லவா?
1: அதற்கென்ன, ஆகட்டும்.
0: வந்தியத்தேவன் சற்று நேரம் கொல்லன் காய்ச்சி செப்பனிட்ட வாளையே பார்த்து கொண்டிருந்தான்.
3: இந்த வாள் அபூர்வமான வேலைப்பாடு அமைந்ததாயிருக்கிறதே. ராஜகுலத்து வாள் மாதிரியல்லவா இருக்கிறது? இது யாருடைய வாள் என்றான்.
1: அப்பனே, இங்கிருந்து கொஞ்ச தூரத்தில் அரிச்சந்திர நதி என்று ஓர் ஆறு ஓடுது.
3: நானும் கேள்விப்பட்டிருந்தேன். அதனால் என்ன?
1: நான் அரிச்சந்திர நதிக்கு சென்று அடிக்கடி தலை முழுகி வருவது வழக்கம்.
3: மிக்க நல்ல காரியம். போகும் இடத்துக்கு புண்ணியம்.
1: ஆகையால் கூடியவரையில் மெய்யே சொல்லுவதென்றும் பொய் சொல்லுவதில்லை என்றும் வைத்துக் கொண்டிருக்கிறேன்.
3: அதற்கு என்ன ஆட்சேபம்? உம்மையார் பொய் சொல்ல சொன்னது, நான் சொல்லவில்லையே.
1: நீ என்னை இந்த வாளை பற்றி ஒன்றும் கேள்வி கேட்காமல் இருந்தால் நானும் பொய் சொல்லாமல் இருக்கலாம்.
3: ஓஹோ, அப்படியா சமாச்சாரம் என்று வந்தியத்தேவன் மனத்திற்குள் எண்ணிக்கொண்டான். நான் கேள்வியும் கேட்கவில்லை, நீர் விரத பங்கமும் செய்ய வேண்டாம். கைவேலையை சீக்கிரம் முடித்துவிட்டு என் வேலையை எடுத்துக்கொண்டு செய்து கொடுத்தால் போதும். கொல்லன் மௌனமாக தன் வேலையில் கவனம் செலுத்தினான். வந்தியத்தேவன் வாளை சிறிது நேரம் முற்று பார்த்து கொண்டிருந்தான். அதன் அடிப்பகுதியில் பிடியின் பக்கத்தில் மீன் உருவம் பொறிக்கப்பட்டிருந்ததை பார்த்து வியந்தான். மீன் உருவம் எதற்காக? அதற்கு ஏதேனும் பொருள் உண்டா?
0: வெறும் அலங்காரத்துக்குத்தானோ?
3: கொல்லன் அந்த மீன் உருவம் உள்ள இடத்தை மறுபடியும் தீயில் காட்டி காய்ச்சி அதன் பேரில் சுத்தியால் அடித்தான். மீன் உருவம்

0: அறியாமல் மறைப்பதுதான் அவனுடைய நோக்கம் என்று தோன்றியது. எதற்காக இந்த காரியம் என்று வல்லவரையன் யோசனை செய்தான். யோசனை செய்து கொண்டிருக்கும் போதே அவன் கண்கள் சுழலத் தொடங்கின. பல நாளாக அவனால் விரட்டியடிக்கப்பட்டு வந்த நித்ராதேவி இப்போது தன் மோக மாய வலையை அவன் பேரில் பலமாக வீச ஆரம்பித்தாள். வந்தியத்தேவன் அதிலிருந்து தப்ப முடியவில்லை. சிறிது நேரம் உட்கார்ந்தபடியே ஆடி விழுந்தான். பிறகு அப்படியே கொல்லன் உலைக்கு பக்கத்தில் படுத்து தூங்கிப் போனான். தூக்கத்தில் வல்லவரையன் பல பயங்கர கனவுகளைக் கண்டான். கத்தியை பற்றியே ஒரு கனவு. ஒருவன் வந்து கொல்லனிடம் கத்தியை திருப்பக் கேட்டான். கொல்லன் கொடுத்தான். என்ன கூலி வேண்டும் என்று அவன் கேட்டான்.
1: கூலி ஒன்றும் வேண்டாம், பழுவூர் இளையராணிக்கு நான் அளிக்கும் காணிக்கையாயிருக்கட்டும் என்றான் கொல்லன்.
2: ஜாக்கிரதை, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமாக பழுவூர் இளையராணியின் பெயரை சொல்லவே சொல்லாதே. சொன்னால் என்ன செய்வோம் தெரியுமா?
1: நான் எதற்காக ஐயா பழுவூர் ராணியின் பெயரை சொல்லப் போகிறேன்? ஒருவரிடமும் சொல்ல மாட்டேன்.
2: இதோ இங்கே யாரோ ஒரு வாலிபன் படுத்திருக்கிறானே, சப்தம் போட்டு பேசுகிறாயே.
1: அவன் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறான். இடி இடித்தாலும் அவனுக்கு காது கேட்காது.
2: ஒருவேளை அவனுக்கு தெரிந்துவிட்டது என்று தோன்றினால் இந்த உலைக்களத்தின் நெருப்பில் அவனை தூக்கி போட்டு வேலை தீர்த்துவிடு.
0: இந்த சம்பாஷணையின் முடிவில் கொல்லனும் கத்திக்கு உடையவனும் வந்தியத்தேவனை இழுத்துப் போய் உலைக்களத்தில் போடப்போவதாக வந்தியத்தேவன் கனவு கண்டான். பிறகு அந்த கனவு மாறியது. வந்தியத்தேவனை யமதூதர்கள் நரகத்துக்கு அழைத்துச் சென்றார்கள். யமதர்மராஜன் பூலோகத்தில் வந்தியத்தேவனுடைய நடவடிக்கைகளை பற்றி விசாரித்தான்.
3: பொய் சொல்வதில் இவன் நிபுணன். எத்தனை பொய்தான் சொல்லியிருக்கிறான் என்பதற்கு அளவே கிடையாது என்றான் சித்திரகுப்தன் கையிலிருந்த ஓலையை பார்த்துவிட்டு.
2: இல்லை இல்லை, எல்லாம் சக்கரவர்த்தி குடும்பத்தாரின் சேவையிலேதான் சொன்னேன். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதற்காக சில பொய்களை சொன்னேன்.
3: எதற்காக சொல்லியிருந்தாலும் பொய் பொய்தான். தள்ளுங்கள் இவனை நரகத்தின் பெரிய நெருப்புக் குழியில் என்றான் யமன்.
0: உடனே நரகத்தின் உட்புறத்திலிருந்து 100,000 குரல்கள் பயங்கரமாக ஊளையிட்டன. யமதூதர்கள் அவனை அழைத்துப் போனார்கள். பயங்கரமாக கொழுந்து விட்டெறிந்த பெருநெருப்பில் அவனை தள்ளுவதற்கு ஆயத்தம் செய்தார்கள். அந்த யமதூதர்கள் இருவரையும் பார்த்தால் முகங்கள் பழுவேட்டரையர்களின் முகங்களைப் போல இருந்தன. அதை பற்றி அவன் திடுக்கிட்டு நிற்கையில் குந்தவை தேவி அங்கே வந்தாள்.
4: என்னுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காகவே அவர் பொய் சொன்னார். ஆகையால் அவருக்கு பதிலாக என்னை நெருப்பில் போடுங்கள் என்று கூறினாள்.
0: இந்தச் சமயத்தில் நந்தினி தேவியும் அங்கு எப்படியோ வந்து சேர்ந்தாள்.
4: இரண்டு பேரையுமே சேர்த்து நெருப்பிலே போட்டுவிடுங்கள் என்றாள் அந்த புண்ணியவதி.
0: யமதூதர்கள் அவர்கள் இருவரையுமே பிடித்து நெருப்பில் தள்ளப்போனார்கள்.
2: ஐயோ வேண்டாம்
0: என்று வந்தியத்தேவன் அலறிக்கொண்டு திமிறினான். கண்விழித்து எழுந்து உட்கார்ந்தான். கண்டது கனவு என்ற எண்ணம் ஆறுதல் கொடுத்தது. ஆனால் எல்லாம் உண்மையாக நடந்தது போலவே தோன்றியபடியால் அவன் உடம்பு இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தது.
5: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
6: வந்தியத்தேவனுக்கு இப்போ ரொம்ப தேவைப்படுவது ஓய்வு. நாள் கணக்கில் தூங்கினாதான் களைப்பு கொஞ்சமாவது குறையும். ஆனா மனசுக்கு ஏது ஓய்வு? வல்லவரையனோட மனசோ அதிவேக மனசு. இவன் நிலை இப்படி, குதிரைக்கு உடனடியா ஓய்வு தேவைப்படுது. சரி, கண்ணுக்கும் காதுக்கும் நிறைய விஷயங்கள் கொல்லுப்பட்டவையில இயல்பான குறும்புத்தனம் வெளிப்படுது. யாருப்ப நீ? வாள் வேல் ஏதாவது வேணுமா? வாளுக்கும் வேலுக்கும் தான் இப்போதெல்லாம் தேவையில்லாம போயிட்டுதே என்கிறான் கொல்லன். என்ன ஐயா இப்படி சொல்றீங்க? கையில வாளை வச்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே வாளுக்கு தேவையில்லைங்கிறீங்களே. இப்படி ஒரு வெட்டு வெட்டுறான் வந்தியத்தேவன். வாள் வேல் வேலை தேவை இதையெல்லாம் வச்சு அருமையான சொல் விளையாட்டு. இந்த கொல்லனும் சொல் விளையாட்டுல வல்லவன் போலும். வாளை பத்தி வல்லவரையன் கேட்டதும் வந்த பதில் பரஞ்சோதியன் நினைவூட்டுது. சிவகாமியின் சபதத்துல மலைப்பாதையில சேர்ந்துக்கிறான் ஒரு முரடன். திருநாவுக்கரசரனை காஞ்சியில தரிசிக்கலையா? இல்ல, ஏன்? அதுக்குள்ள இந்த வேலை வந்துட்டது. எந்த வேலை? பரஞ்சோதி கொஞ்சம் யோசிக்கிறான். பதில பாருங்க ஐயா, என்னுடைய வேலை என்னங்கிறத பத்தி நீங்க ஒன்னும் கேட்காட்டா நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் ஏற்படாது. கொல்லுப்பற்றையில

0: நெருப்பு எரிய வசதியா காற்று செலுத்த பயன்படுத்துகிற கருவி. துருங்கி விரியற மாதிரி இந்த தோற்கருவி அமைஞ்சிருக்கும். துருத்திங்கிற சொல்லுக்கு ஆற்றிடை குறை அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. ஆற்று படுகையில இருக்கிற தீவு போன்ற சிறு நிலப்பகுதி மணல் திட்டு. திருவரங்கம் காவேரிக்கும் கொள்ளிடத்துக்கும் இடையில ஒரு தீவு துருத்தி. திருப்பூந்துருத்தி காவேரி குடமுருட்டி ஆறுகளுக்கு இடையே உள்ள தீவு. பிற்காலத்துல காற்று பைகள் கொண்ட ஒரு இசைக்கருவியை உருவாக்கினாங்க, இதுவும் துருத்தின்னு குறிப்பிடப்படுது. அரிச்சந்திர நதி, இது ஒரு சிற்றாறு. திருவாரூர் நாகை பகுதிகளில் இருக்கிற நீர்நிலைகளிலிருந்து உருவாகுது. பூத விடலை விட்டு வந்து சேர்ற உயிர்களின் பாவ புண்ணிய கணக்க சித்திரகுப்தன்கிறவன் யமதர்மராஜன் முன்னிலையில படிப்பதாக ஒரு தொன்ம கருத்து நிலவி வருது. பரம்பொருளின் எண்ணத்துல உருவான ஒரு சித்திரத்திலிருந்து தோன்றிய சித்திர புத்திரன் பின்னர் சித்திர குப்தன்கிற பேரு பெற்றானாம். ஆச்சரியமான அதே சமயம் ரகசியமான கணக்குகள் வச்சிருப்பவன் என்பது இதற்கு பொருள்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: திரைப்பட பாடல் ஒன்று கேட்கலாம். நரேஷ் ஐயர், ரீட்டா தியாகராஜன் பாடியுள்ள பாடல், படம் சகா.

0: ஹாய், சென்னை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நகைச்சுவை நடிகர் ஜாவா சுந்தரேசன் பேசுகிறேன். 88 வருடங்களாக நமது காதுக்குள் கச்சக்கென நுழைந்து இதயத்தில் பச்சக்கென ஒட்டிக்கொண்டு தனது வெற்றி பயணத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் சென்னை வானொலிக்கு என் மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இந்த பிரபஞ்சத்தில் ஒளி அலைகள் இருக்கும் வரை சென்னை வானொலியின் ஒளி அலைகள் இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் போல் சிறப்பான, சுவையான, பயனுள்ள நிகழ்ச்சிகளை தந்து மக்கள் மனதில் நீங்காது இடம் பிடித்திருக்க வாழ்த்துகின்றேன். இத்தனை வருடம் இந்த சென்னை வானொலி சிறப்பாக செயல்படுவதற்கு உறுதுணையாக இருந்த, வானொலிக்கு பின்னால் உழைத்து கொண்டிருந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது பாராட்டும் அன்பும். ஆல் தி பெஸ்ட். சும்மா கலக்குங்க.
1: ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
2: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணி இருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா, எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்ன. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை தாவேக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் பயிர்க்கடனை மாநில அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் போக்குவரத்து கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டிருப்பதன் மூலம் நாட்டின் பல பகுதிகள் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் புதிய வாய்ப்புகள் உருவாகியிருப்பதாகவும் கூறியுள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகள் 91,000 கிலோமீட்டரிலிருந்து 146,000 கிலோமீட்டராக உயர்ந்துள்ளதையும் மெட்ரோ ரயில்வே கட்டமைப்பு 250 கிலோமீட்டரிலிருந்து 1,200 கிலோமீட்டர் தூரத்திற்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியிருப்பதாகவும் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 15,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில்

0: 21 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் பழுதுகளை சரிசெய்ய 15,000 மின் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மாநிலத்தில் மின் உற்பத்தி மற்றும் மின் கொள்முதல் போதுமான அளவில் இருப்பதால் மின் பற்றாக்குறை இல்லை என்றும் இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. சென்னை உள்ளிட்ட நகர்ப்புறங்களில் சில இடங்களில் உள்ள பழமையான மின் கட்டமைப்புகள், நிலத்தடி கேபிள் பழுதுகள் போன்ற காரணங்களினால் மின் பகிர்மான அளவில் அவ்வப்போது தடை ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இப்பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண மின் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மின் விநியோக சேவையை மேம்படுத்தும் வகையில் கூடுதலாக 77 மின்தடை நீக்க மையங்கள் அமைக்கப்படும் என்றும் இதற்கு தேவையான பணியாளர்கள் மற்றும் கட்டமைப்புகளை ஏற்படுத்தவும் முதலமைச்சர் உத்தரவிட்டார். 24 மணி நேரமும் செயல்படும் மின்னகம் மூலமாக அளிக்கப்படும் பொதுமக்களின் புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மின் தடையை நீக்க 125 குழுக்கள் சுற்றுப்பணியில் ஈடுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், தலைமைச் செயலாளர் டாக்டர் சாய்குமார், மின்வாரிய தலைவர் டாக்டர் ஜெ ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று மாநில அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு பேசிய அவர், தமிழகத்திற்கு 78,324 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை உள்ளதாகவும் கூறினார். கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் மாநிலத்தின் கடன் அளவு இரட்டிப்பாகி இருப்பதாகவும் திரு மரிய வில்சன் தெரிவித்தார்.
1: ரூபாய் 10 லட்சம் கோடி நேரடி கடன், ரூபாய் 78,324 கோடி வருவாய் பற்றாக்குறை, இதுவரை இல்லாத அதிகபட்சம். GST-யில் சொத்து வரி வருவாய் சொந்த வரி வருவாய் வெறும் 5.45%. இது நமது வரலாற்றிலேயே மிக குறைந்த அளவு. பொதுத்துறை நிறுவனங்களில் கடன்களையும் சேர்த்தால் மாநிலத்தின் உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு 13.18 லட்சம் கோடியாக உயர்கிறது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் பெண்களை ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அறிவித்த வாக்குறுதியின்படி பெண்களுக்கு மாதம் 3,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருவதை டாக்டர் எல் முருகன் அந்த பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். தாவேக அரசு தேர்தலின்போது அளித்த வாக்குறுதியின்படி குறு சிறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் தவணை முறையில் அறிவிப்புகளை வெளியிடுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மாநில அரசு இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 75,000 ரூபாய் வரை விவசாய கடன் பெற்றுள்ளவர்களுக்கு மட்டும் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், 75,000 மேல் கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாய் வரை தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பு விவசாயிகளின் சுமையை குறைக்காது என்று கூறியுள்ளார். சிறு குறு விவசாயிகள் ஒரே சமூக பொருளாதார நிலையில் உள்ளதாகவும் எவ்வித பாரபட்சமும் இன்றி பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பிஜேபியாலும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ள பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், தாவேக அரசு தேர்தலின்போது அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சிறு

0: விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன், தமிழ்நாடு விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் திரு மாசிலாமணி உள்ளிட்டோரும் விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மாநில அரசை வலியுறுத்தியுள்ளனர். விராலிமலை தொகுதி அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜெயசிடி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த பின் அஇஅதிமுகவிலிருந்து தாம் விலகுவதாகவும் திரு விஜயபாஸ்கர் அறிவித்துள்ளார். நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் நாளை இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
1: மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து கேரளா கடலோர பகுதிகள் வரை சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் போதைப்பொருள் பயன்பாட்டை தடுப்பது குறித்து பள்ளி மாணவ மாணவியருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் இன்று தொடங்கி வைத்தார். நாகப்பட்டினம் மாவட்ட கால்நடை மருத்துவமனை மற்றும் மாவட்ட நூலகம் அறிவுசார் மையத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் வரும் 19ஆம் தேதி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். பிரான்ஸ் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆல்பியா ஜேம்ஸ் பல்லவி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இன்று தொடங்கிய இப்போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிரேம்குமார் அபு ஹுபைடா இணையும் முன்னா காலித் சுஷாங்குமார் இணையும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சுஷாங்குமார் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் பயிர்க்கடனை மாநில அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக, பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி மனதில் நின்றவை. விஜய் பிரகாஷ், சாதனா சர்கம் ஆகியோர் குரலில் அன்பே சிவம் திரைப்பட பாடலை இப்பொழுது கேட்கலாம்.

நாளை காலை 8:30 மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். அடுத்ததாக நாம் கேட்கவிருக்கும் பாடல் பாய்ஸ் திரைப்படத்திற்காக கார்த்திக் சித்ரா சிவராமன் பாடிய பாடலை கேட்போம்.

0: ஜூலி கணபதி திரைப்படத்தில் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடலை கேட்டோம்.
1: வணக்கம், நான் திரைப்பட இயக்குனர் விக்ரமன் பேசுறேன். நீயோட 88 வருஷம் முடிஞ்சு 89வது ஆண்டுல அடியெடுத்து வைத்து நம்ம எல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி கொண்டிருக்கும் சென்னை வானொலிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
0: நேரம் 7:10, ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து உருமியின் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் பாடிய பாடல்.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 7:10 ஆகாஷ்வாணி நீலகிரி மாவட்ட செய்திகள். வழங்குபவர் சரவணன்.
1: குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி முகாமில் தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு அக்னிபாத் திட்டத்தின் கீழ் ராணுவ பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. பயிற்சி பெறும் வீரர்கள் நாட்டின் பல இடங்களுக்கு பணிபுரிய அனுப்பப்படுகின்றனர். இம்முகாமில் 6 மாதங்கள் பயிற்சி பெற்ற 1036 பேர் அக்னிபாத் திட்டத்தில் அக்னி வீரர்களாக பணிபுரிய சத்தியப்பிரமாணம் எடுக்கும் நிகழ்ச்சி வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் நடந்தது. பகவத்கீதை, பைபிள், குரான் மற்றும் தேசிய கொடி மீது அக்னிபாத் வீரர்கள் சத்தியப்பிரமாணம் எடுத்துக் கொண்டனர். வீரர்களின் கம்பீரமான அணிவகுப்பு மரியாதையை ராணுவ பயிற்சி மையத்தின் கமாண்டன்ட் கிருஷ்ணேந்து தாஸ் மற்றும் சிறப்பு விருந்தினராக முன்னாள் ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் நரசிம்மன் ஆகியோர் ஏற்றுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் அக்னிபாத் வீரர்களாக அணிவகுத்து வந்த காட்சியை கண்டு பெருமிதம் அடைந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியை சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்தனர். பயிற்சியில் சிறந்து விளங்கிய 9 அக்னிபாத் வீரர்களுக்கு பதக்கங்களும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மூத்த அதிகாரிகள், இளநிலை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக உதகை அரசு தாவரவியல் பூங்கா விளங்குகிறது. இந்த பூங்காவை உருவாக்கும் பணிகளை 1848 இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த மெக்கேவர் என்ற கட்டிடக்கலை வல்லுநர் தொடங்கி வைத்தார். சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு பூங்கா பணிகள் நிறைவடைந்தது. பின்னர் 1867 சுற்றுலா பயணிகளுக்காக இந்த பூங்கா திறந்து வைக்கப்பட்டது. இந்த பூங்காவில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 50 வகையான மரங்களும் 250 வகையான மலர் செடிகளும் உள்ளது. இந்த பூங்காவை உருவாக்கிய மெக்கைவர் 1876 ஜூன் 8 இயற்கை எய்தினார். அவரது நினைவு நாள் ஒவ்வொரு ஆண்டும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பாக அனுசரிக்கப்பட்டு வரும் நிலையில் அவரது 150வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையடுத்து உதகை ஸ்டீபன் ஆலயத்தில் அமைந்துள்ள அவரது கல்லறைக்கு நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு, தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் நவநீதா மற்றும் உதவி இயக்குநர் பவிதா உள்ளிட்டோரும் பூங்கா ஊழியர்களும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். கடந்த சில ஆண்டுகளாக விவசாய நிலங்களில் ரசாயன உரங்களின் பயன்பாட்டு அதிகரித்துள்ளது. இதனால் விவசாய பயிர்களில் நச்சுத்தன்மை அதிகரிப்பதுடன் மண் வளமும் சீரழிந்துள்ளது. எனவே விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி தாய் மண்ணின் வளத்தை மீட்டெடுக்கும் நோக்கில் மத்திய அரசு சார்பில் கேத் பச்சாவோ அபியான் எனப்படும் விளைநிலம் காப்போம் இயக்கத்தின் கீழ் விவசாயிகள் கருத்தரங்கு நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டத்தில் தோட்டக்கலைத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகமை திட்டத்தின் ஒரு அங்கமாக மாவட்ட அளவிலான இயற்கை வேளாண்மை குறித்த கருத்தரங்கம் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் நடைபெற்றது. தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் நவநீதா தலைமையில் நடைபெற்ற இக்கருத்தரங்கில் தோட்ட

0: துறைகளை மற்றும் அதனுடன் தொடர்புடைய துறைகளைச் சேர்ந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டு இயற்கை வேளாண்மை, நிலையான விவசாய முறைகள், மண்வள மேம்பாடு, மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் தொழில்நுட்ப அமர்வுகளை நடத்தினர். நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் இக்கருத்தரங்கில் கலந்து கொண்டு இயற்கை வேளாண்மையின் அவசியம், அதன் நன்மைகள், நிலையான வேளாண்மை நடைமுறைகள் மற்றும் தொடர்புடைய தொழில்நுட்பங்கள் குறித்து அறியப்பெற்றனர். இதைத் தவிர இயற்கை முறையில் விளைவிக்கப்படும் வேளாண் பொருட்கள், இயற்கை இடுபொருட்கள், காளான் மற்றும் தேன் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், தோட்டக்கலைத் துறையின் விவசாயிகள் நலத்திட்டங்கள் உள்ளிட்டவற்றை உள்ளடக்கிய கண்காட்சி நடைபெற்றது. மேலும் நவீன கருவிகளைக் கொண்டு விளைபொருட்களில் உள்ள நச்சுத்தன்மையை கண்டறியும் முறை குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குழந்தை தொழிலாளர்கள் தடுப்பு விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீலகிரி மாவட்டம் கேரளா கர்நாடக மாநிலங்களின் எல்லையை ஒட்டியுள்ளது. கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பு இருப்பதால் மாநிலங்களுக்கு இடையேயான எல்லைப் பகுதிகளான நீலகிரி மாவட்டத்தில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் நிபா வைரஸ் உள்ளிட்ட பல்வேறு வைரஸ் தொற்றுகளை தடுக்கும் நோக்கில் சிறப்பு குழுக்களை அமைத்து தேவையான முன்னேற்பாடுகளுடன் எல்லை மற்றும் எல்லையை ஒட்டியுள்ள கிராமத்தில் கண்காணிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும், தற்போது வரை நீலகிரியில் எந்த தொற்று பாதிப்பும் உறுதிப்படுத்தவில்லை என தெரிவித்தார். எல்லைப் பகுதியில் உள்ள கிராம மக்கள் மற்றும் பொதுமக்கள் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை குறித்து வழிகாட்டுதல்கள் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் வெளியிடப்படும், அதன்படி விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய ஆட்சியர், நீலகிரிக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளை யாருக்கேனும் காய்ச்சல் உள்ளிட்ட நோய் தொற்று அறிகுறிகள் இருந்தால் முன்கூட்டியே தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக் கொள்கிறோம் என்றும், பொதுமக்கள் இதுகுறித்து அச்சப்பட தேவையில்லை என தெரிவித்தார்.
1: இதுவரை நீலகிரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சரவணன். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சில் ஏவியன் சென்றடைந்தார். எல்லினோ வெப்பத்தாக்கத்தால் பருவமழை குறையும் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு செய்தார். மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இருந்தால் மட்டுமே மருந்து கடைகளில் இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. சீனாவில் இன்று தொடங்கியுள்ள உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. லெபனானில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறினால் மட்டுமே அமெரிக்காவுடனான சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சின் ஏவியன் நகர் சென்றடைந்தார். சுவிட்சர்லாந்து வழியாக ஏவியன் சென்றபோது சுவிஸ் அதிபர் திரு கை பார்மலினை விமான நிலையத்தில் அவர் சந்தித்து பேசினார். இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து உரையாடினர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 7வது முறையாக G7 உச்சிமாநாட்டில் கலந்து கொள்கிறார். உலகளாவிய முக்கிய சவால்களுக்கு தீர்வு காண்பதில் இந்தியாவின் பங்களிப்பை உறுதி செய்யும் வகையில் தொடர்ந்து G7 மாநாடுகளில் இந்தியா பங்கேற்று வருகிறது. அமைதி, பாதுகாப்பு மற்றும் நீடித்த பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றில் இந்தியா உலக நாடுகளுடன் இணைந்து சிறப்பான பங்களிப்பை செலுத்தி வருகிறது. G7 உச்சிமாநாட்டில் குளோபல் சவுத் என்று அழைக்கப்படும் வளர்ந்து வரும் நாடுகளின் பிரச்சினைகளை பிரதமர் முன்வைக்கவுள்ளார். இன்று மாலை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மெக்ரான் அளிக்கும் வரவேற்பு நிகழ்ச்சியிலும் பிரதமர் கலந்து கொள்கிறார். G7 உச்சிமாநாட்டையொட்டி நடைபெறும் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கவிருக்கிறார். இந்த உச்சிமாநாட்டையொட்டி கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி, பிரிட்டன் பிரதமர் திரு கெய்த் ஸ்டார்மர், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சயீத் உள்ளிட்ட தலைவர்களையும் பிரதமர் சந்தித்து பேசவிருக்கிறார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை சந்தித்து பேசுகிறார். இந்தியா அமெரிக்க நாடுகளுக்கு இடையே பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் அவரிடம் பேச்சு நடத்தவுள்ளார். மேலும் உலகளாவிய முக்கிய பிரச்சினைகள் குறித்தும் இரு தலைவர்களும் பேசவுள்ளனர். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு துறைகளிலும் கட்டமைப்பு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வலுவான அடித்தளம் இட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விஜயவாடா அருகே ரயில் நிலைய மேம்பாட்டுப் பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில்வே மின்மயமாக்கல் பணிகள்

0: விரைவில் 100% எட்டும் என அவர் கூறினார். டீசலுக்காக வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை குறைத்து நீடித்த கட்டமைப்பு வளர்ச்சிகளை மத்திய அரசு ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்திக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். சூரியசக்தி மின் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதையும் திரு பிரகலாத் ஜோஷி சுட்டிக்காட்டினார். யுபிஐ மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பை மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று பிரான்சின் நீஸ் மசனாவில் தொடங்கி வைத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலக தரத்திலான மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பு பிரான்ஸ் நாட்டில் தொடங்கப்பட்டிருப்பது அதன் உலகளாவிய விரிவாக்கத்தை உறுதி செய்வதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நம்பிக்கை மிகுந்த பண பரிவர்த்தனை கட்டமைப்பை உலகின் பல்வேறு பகுதிகளிலும் பயன்படுத்துவதால் நாட்டின் பொருளாதார தொழில்நுட்ப தொடர்புகள் வலுப்பெறும் என திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் மழை அளவு குறையும் மாவட்டங்களில் பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பது, பருப்பு வகைகள் உற்பத்தியில் சுயசார்பை எட்டுவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பருவமழை குறைவாக பெய்யும் இடங்களில் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி வேளாண் உற்பத்தியை பெருக்குவதற்கான வழிவகைகள் குறித்தும் அவர் புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். எல்னினோ பாதிப்பிலிருந்து விவசாயத்தை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அவர் ஆய்வு செய்தார். பருவம் தவறி அல்லது குறைந்த அளவு மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படும் இடங்களில் முன்கூட்டியே மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். மாநில அரசுகளுடன் இணைந்து பயிர் வாரியான சாகுபடி திட்டங்களை விவாதிப்பது என்றும் விவசாயிகளுக்கு தேவையான மாற்று ஏற்பாடுகளை செய்து தருவது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மழை நீரை பாதுகாத்து ஈரப்பதத்தை தக்க வைப்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் மாற்று பயிர் சாகுபடி குறித்தும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தமது அமைச்சக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மருந்து பொருட்களுக்கான 1945 விதிமுறைகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் மத்திய அரசின் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி கிராமப்புறங்களிலும் இனி மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1000க்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட கிராமங்களில் உரிமம் பெற்ற மருந்து கடைகள் இல்லாவிட்டாலும் அங்கு இருமல் மருந்து விற்பனைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சீனாவில் இன்று தொடங்கிய உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. ஆயுஷ் அமைச்சகத்தைச் சேர்ந்த மூலிகை மருத்துவ நிபுணர்கள் இம்மாநாட்டில் இந்தியாவில் உள்ள மூலிகை மருத்துவ முறைகள் குறித்து செயல் விளக்கங்களை நிகழ்த்தவிருக்கிறார்கள். ஃபார்மகோபியா அமைப்பின் இயக்குநர் டாக்டர் ராமன் மோகன் சிங் இந்திய இயற்கை மருந்துகள் குறித்து விளக்கம் அளிக்கவிருக்கிறார். நாட்டின் பாரம்பரிய மூலிகை மருத்துவ முறைகளுக்கு உலகளாவிய அங்கீகாரம் அளிக்கும் வகையில் ஆயுஷ் அமைச்சகம் இதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளது. ஆதார் அட்டையை முறைகேடாக பயன்படுத்துவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குடியுரிமை, வசிப்பிடம் மற்றும் வீட்டு முகவரிக்கான ஆவணமாக ஆதார் பயன்படுத்தப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஆதார் அட்டையை தனிநபர் அடையாள ஆவணமாக மட்டுமே பயன்படுத்த உத்தரவிடுமாறும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றத்திற்கான பாலமாக செய்தியாளர்கள் திகழ்வதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார். பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் சேலத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கை அவர் தொடங்கி வைத்து பேசினார். ஜனநாயகத்தின் 4வது தூணாக ஊடகங்கள் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி, நாட்டின் வளர்ச்சி குறித்த தகவல்களை ஊடகவியலாளர்கள் அதிக அளவில் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பத்திரிகை தகவல் அலுவலக இயக்குநர் திரு அருண்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.

0: லெபனானில் உள்ள ராணுவ துருப்புகளை இஸ்ரேல் முழுமையாக விலக்கிக் கொண்டால்தான் ஈரான் அமெரிக்க சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனான் பகுதியை தொடர்ந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பது அமெரிக்க ஈரான் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் லெபனானில் இருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்பது ஈரான் அமெரிக்க சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளதா என்பதை அமெரிக்கா தெளிவுபடுத்தவில்லை. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் ஈரானுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தம் தங்களை கட்டுப்படுத்தாது என்றும் லெபனான் தொடர்ந்து தங்கள் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். ஸ்லோவேனியா உலக டேபிள் டென்னிஸ் தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ் சுதிர்தா முகர்ஜி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிண்ட்ரெல்லா தாஸ் 11-4, 10-12, 5-11, 13-12, 12-10 என்ற செட்கணக்கில் லக்சம்பர்கின் ஜியா லியான் நீயை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் சுதிர்தா முகர்ஜி 5-11, 11-5, 11-5, 11-19 என்ற செட்கணக்கில் ஹானா ஹாரபோவிக்கை வென்றார். பிரான்ஸ் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அல்பியா ஜேம்ஸ் பல்லவி இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சஷாங்க் குமார் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நள்ளிரவு மணி 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் செனகலை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 3:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஈராக் நார்வேயுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சின் ஏவியன் சென்றடைந்தார். எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் பருவமழை குறையும் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு செய்தார். மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இருந்தால் மட்டுமே மருந்து கடைகளில் இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. சீனாவில் இன்று தொடங்கியுள்ள உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. லெபனானில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறினால் மட்டுமே அமெரிக்காவுடனான சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி பண்ணை செய்தி. அன்பார்ந்த விவசாயிகளே, கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழுகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்க்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது. மக்கிய தென்னை நார்கழிவின் பயன்கள் பற்றி அறிந்து கொள்ளலாம். மணற்பாங்கான மண்ணின் கடினத்தன்மையை அதிகப்படுத்துகிறது மற்றும் களிமண்ணை காற்றோட்டம் உள்ளதாக மாற்றுகிறது. மண் துகள்களை ஒன்று சேர்த்து மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்துகிறது. நீரை தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையை அதிகப்படுத்தி மண்ணின் நீரப்பதத்தை அதிகப்படுத்துகிறது. மட்கிய உரமாதலால் இது நன்மை பயக்கும் மண்வாழ் நுண்ணுயிர்களை அதிகப்படுத்துகிறது. அமோனியமாக்கல், நைட்ரேட் மற்றும் நைட்ரஜன் நிலைநிறுத்தல் ஆகிய வினைகள் இதில் உள்ள நுண்ணுயிரின் செயல்திறனால் அதிகரிக்கிறது. இவற்றை எல்லா வகை பயிர்களுக்கும் ஹெக்டருக்கு 5 டன் என்ற அளவில் இடலாம். விதைப்பதற்கு முன் அடி உரமாக பயன்படுத்தலாம். நாற்றங்கால்களுக்கு பாலித்தீன் பைகள் மற்றும் மண் தொட்டிகளில் நிரப்ப வேண்டிய மண் கலவைகளுக்கு 20% மட்கிய நார்கழிவானது மணலுடன் கலக்கப்பட்டு தயாரிக்கப்படுகிறது. தென்னை, மா, வாழை மற்றும் பழ மரங்கள் போன்ற நன்கு வளர்ந்த மரங்களுக்கு வருடத்திற்கு குறைந்த அளவு 5 கிலோ ஒரு மரத்துக்கு போதுமானது. தரிசு மற்றும் வறண்ட நிலத்திற்கு ஏற்ற வேம்பு பயன்கள் பற்றி அறிந்து கொள்ளலாம். இம்மரமானது விதை மூலம் பயிர் செய்யப்படுகிறது. இதற்கான விதைகளை நன்றாக தண்ணீரில் ஊற வைத்து தாய் பாத்தியில் விதைக்க வேண்டும். 6 மாத நாற்றுக்கள் நடுவதற்கு ஏற்றதாகும். அவற்றை 3x3 மீட்டர் முதல் 5x5 மீட்டர் இடைவெளியில் 1:1 அடி குழியில் நட வேண்டும். வேம்பு நட்ட 6 அல்லது 7 ஆண்டுகளில் பூத்து காய்க்க ஆரம்பிக்கும். மண் வளத்திற்கேற்ப வேம்பு 8 முதல் 100 ஆண்டுகள் வரை சீரான மகசூலை தரும். 8 வயதுக்கு மேற்பட்ட வேப்ப மரத்திலிருந்து சராசரியாக வருடத்திற்கு 350 கிலோகிராம் தழையை பெறலாம். வேம்பின் தழைகளை பசும் தழை உரமாக பயிர் சாகுபடியில் பயன்படுத்தலாம். இம்மரங்களிலிருந்து சுமார் 12 டன் கொட்டையை பெறலாம். பருப்பில் 49% எண்ணெயும் தோலுடன் சேர்ந்த விதையில் 23% எண்ணெயும் கிடைக்கிறது. 3% வேப்ப எண்ணெய் கரைசலை பயிர் பாதுகாப்பில் பயன்படுத்தலாம். விறகாக மரம் ஒன்றுக்கு 400 கிலோ கிடைக்கும். இதன் பருப்பினை 5% கரைசலாக பயிர் பாதுகாப்பில் பயன்படுத்தலாம். நாளை காலை 8:30 மற்ற

அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்தலாம். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கை பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி, நரிப்பயிறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடலாம். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்கு தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்க தொடங்கும். பயிர்கள் பூக்க தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில் தான் செடிகளில் அதிகப்படியான தழிச்சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மட்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மக்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சராசரியான பசுந்தாள் உர பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்பவெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. ரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டு வரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. பயிர் சாகுபடி முறைகளில் அளவுக்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கு இடும்போது அவற்றின் நச்சுக்கள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுக்கள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகிறது. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். பண்ணை செய்தி கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:30 நிமிடம் 20 நொடி. ஆகாஷ்வாணி.

0: செல்லமே செல்வமே. செல்ல பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சி.
1: முத்தழக, உன் கைப்பக்குவமே தனிதான் போ. அம்புட்டு ருசியா இருந்தது நீ சமைச்சு கொடுத்த இந்த சாப்பாடு.
2: அக்கா, எல்லாம் எங்க அம்மா கிட்டேருந்து கத்துக்கிட்டதுதான். அப்புறம் வீட்டுக்கு போகும்போது ஒரு டப்பால போட்டு தரேன், மாமாவுக்கு கொண்டு போய் கொடுங்க, அவரும் சாப்பிட்டுட்டோம்.
1: அட, நீ வேற. ஏற்கனவே ஒரு தடவை நீ சமைச்சு கொடுத்தத சாப்பிட்டுட்டு நீ தான் இருக்கியே. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல ஒரு தடவையாவது இப்படி ருசியா சமைச்சிருக்கியான்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப மறுபடியும் கொண்டு போனா அவ்வளவுதான்.
2: அக்கா, அப்படியா சொல்றீங்க? நீங்க கூட தான் ருசியா சமைப்பீங்க, அதையா மாமா குறை சொல்றாரு?
1: அட, ஆமாம் புள்ள, என்ன இருந்தாலும் உன் கைப்பக்குவம் எனக்கு வராதுல்ல.
2: அக்கா கொஞ்சம் இருங்க, நான் இப்ப வந்துடுறேன்.
1: என்ன முத்தழகு, எங்க போற?
2: டீனு சவுண்ட விட்டானே, உங்களுக்கு கேக்கலையா?
1: அட, ஆமா, நாய் கொலைச்சிட்டு இருந்தது.
2: ஆமாக்கா, அவனுக்கு பசி வந்துடுச்சு போல. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுல அவனுக்கு சாப்பாடு கொடுக்க மறந்துட்டேன், அதான் அவனே கொலைச்சு கூப்பிட்டான் பாருங்க.
1: பரவாயில்ல முத்தழகு, நீங்க அத வெறும் நாயா பாக்காம உங்க வீட்டுல ஒரு ஆளா பாக்குறீங்க, நல்லாவே கவனிச்சுக்கிறீங்க.
2: அக்கா, எங்க வீட்டு ரேஷன் கார்டுல டீனுவோட பேர் மட்டும்தான் இல்ல, மத்தபடி எங்க

0: குடும்பத்துல ஒரு ஆளு தான் அது.
1: நீங்க அதை கவனிக்கிறத பார்க்கும் போதே தெரியுமே. அதுவும் இல்லாம அந்த டீனுவும் ஆசையா கொஞ்சத பார்க்கும் போது எனக்குமே நாய்க்குட்டி வளர்க்கணும்னு ஆசையா இருக்குல்ல.
0: அப்புறம் என்ன ஆசைப்பட்டுட்டீங்கல்ல, வாங்கி வளர்த்துற வேண்டியது தானே.
1: என்ன முத்தழகுனி, ஆசைப்பட்டா போதுமா? அது நலமா ஆரோக்கியமா வாழணும்னா அடிப்படை விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும்ல. அது தெரியாம எப்படி?
0: அவ்வளவுதானே, அப்போ அது தெரிஞ்சுக்கிட்டா போதும்ல உங்களுக்கு.
1: ஆமா ஆமா, தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா நானும் வளர்க்க ஆரம்பிச்சிருவேன்.
0: அப்போ இத கேளுங்க, தோழமை விலங்குகளுக்கான நலவாழ்வு அடிப்படைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் வி விஜயானந்த் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளுங்க.
2: இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா செல்லப்பிராணிகள் அப்படின்னா நம்ம முதல்ல நம்ம மனசில் வர்றது வந்து நாய். இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் பூனையும் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் வந்து இப்போ நிறையா வந்து இண்டிபெண்ட் ஹவுசஸ்லாம் மாறி இப்போ நிறையா ஃப்ளாட் சிஸ்டம் வந்துடுச்சு. ஸோ ஒரு பெட்டு வளர்க்கணும், அதே சமயத்தில் மற்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது, சத்தம் போடக்கூடாது அப்படின்றம்போது எல்லோரும் இப்போது இப்போ ஹாஸ்பிட்டல்லே பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் பூனை வளர்ப்போர் அதிக எண்ணிக்கையில் பார்க்க முடியுது. ஸோ வளர்ந்ததோட அடிப்படை விஷயங்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ அடிப்படை விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவையோ அது வந்து எல்லா உயிரினங்களுக்கும் தேவை. ஸோ அடிப்படை தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன, உணவு, தங்கும் இடம், தண்ணீர், சுத்தமான இடம், காற்றுள்ள வசதிகள், அதே மாதிரி எக்ஸசைஸ், ஆரோக்கியமான உடம்புக்கு வந்து உடல் எக்ஸசைஸும் தேவை. ஸோ இது வந்து எல்லா ஒரு உயிரினங்களுக்கும் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ நம்ம ஒரு பெட்டு வளர்த்தாலும் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அவங்கள வந்து ஆரோக்கியமாக ஒரு நோய் இல்லாமல் நல்லபடியாக வச்சுக்க முடியும். ஸோ உணவு முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு சாப்பாடு விஷயத்தையும் நம்ம எடுத்தோம்னா ரெண்டு விதமான சாப்பாடு விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் வளர்க்குற ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டையும் வந்து டாகுக்கோ கேட்டுக்கோ கொடுத்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்லை கமர்ஷியல் ஃபுட்டு, வணிக வியாபாரத்தில் வரக்கூடிய உணவுகள், இப்போ நிறைய கமர்ஷியல் ஃபுட்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது கொடுத்தும் நம்ம வந்து நல்ல ஹெல்த்தியாக கொண்டு வந்துக்கலாம். பட் அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபுட்டு இதுலேயும் வந்து பேசிக் இது வந்து ப்ரோட்டீன் இருக்கணும், கொழுப்பு சத்து இருக்கணும், கார்போஹைட்ரேட் இருக்கணும், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கணும், தண்ணி தேவை, அப்புறம் வென்டிலேஷன், இது பேசிக். இப்போ இந்த ப்ரோட்டீனுன்னு சொல்லும் போது இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், நாய் பொதுவாக வந்து மாமிசத்தை தான் விரும்பி சாப்பிடும். அதாவது ப்ரோட்டீன்றது போது அனிமல் சோர்ஸும் இருக்குது, வெஜிடபிள் சோர்ஸும் இருக்குது. ஸோ அனிமல் சோர்ஸுன்றத போது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மீன், முட்டை, கோழி, ஆள் எதை இறைச்சினே வச்சுக்கலாம். ஸோ அதிலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய இது தான் வந்து அனிமல் ப்ரோட்டீன். வெஜிடபிள் ப்ரோட்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிர் வகைகள். ஸோ அதெல்லாம் நம்ம கொடுத்து கூட நம்ம வந்து அதை ஈடுகட்டிக்கலாம். இப்போ கொழுப்பு சத்து அப்படின்னா எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்கின்னோட ஹெல்த்து, முடி வளர்ச்சிக்கு இதுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ கொழுப்புள்ள இது வந்து ஆகாரத்தில் நம்ம கண்டிப்பாக கூட சேர்த்துக்கணும். கார்போஹைட்ரேட்டு, கார்போஹைட்ரேட்டுன்றது நம்ம வந்து அரிசி, கோதுமை, இந்த மாதிரி தானியங்கள் வகைகள் கார்போஹைட்ரேட்டு எனர்ஜி சோர்ஸு. அப்புறம் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நம்மளுடைய எலும்புக்கு மற்ற ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதேமாதிரி தண்ணி, எந்த இதுலேயும் வந்து தண்ணியில் குடிக்கிறதுல அளவில் வந்து குறைபாடே இருக்கக்கூடாது. அது இப்போ சம்மரு வெயில் காலத்தில் நம்ம தண்ணி அட்லிமிட்டம், அதாவது தேவையான அளவு தண்ணி குடிக்கணும், இல்லை அப்படின்னா பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பேசிக் இது. அதேமாதிரி சாப்பாடு அளவுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன நாய்க்குட்டிங்களுக்கு ப்ரோட்டீன் அளவு அதிகமாக நம்ம கொடுக்கணும். மிடில் ஏஜ் டாக்ஸுக்கு ப்ரோட்டீன் அளவு வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஏஜ் டாக்ஸில் இன்னும் ப்ரோட்டீன் அளவு கம்மியாகும், கொஞ்சம் கொழுப்பு சத்து கொஞ்சம் கூடுதலாக தேவை. இப்போ இந்த ப்ரோட்டீன் வந்து வளர்கிற டாக்ஸுக்கு, அதாவது பப்பி ஸ்டேஜில் இருக்கிற டாக்ஸுக்கு ப்ரோட்டீன் லெவல் வந்து அதிகமாக இருக்கணும், 24% கிட்டே இருக்கும். இப்போ நம்ம கமர்ஷியல் ஃபுட்டுன்னு சொன்னோம் இல்லையா, வணிக உணவுகள், அதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து இதே அளவில் தான் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டு கொடுத்தாலும்

அளவில் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட்டு இது எல்லாமே ஒரு கலந்த ஒரு ஃபுட்டாக தான் இருக்கணும். இதில் எதனா ஒரு குறைபாடு இருந்ததுன்னா உடல் ஆரோக்கியத்தில் நம்மளுக்கு வந்து வெளிப்படையாக காமிச்சிடும். ஸோ அனிமல் வந்து ஹெல்த்தியாக இருக்காது. அதே மாதிரி தடுப்பூசி கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணி போட்டுக்கணும். குடல் புழு நீக்கம் கண்டிப்பாக செய்யணும். ஆரோக்கியமான இதுக்கு வந்து வேக்சினேஷன் ரொம்ப ரொம்ப. ஃபீடிங் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, உணவு பழக்க வழக்கங்கள். ஸோ எல்லா டாக்ஸுக்கும் நம்ம வந்து எப்படி ஃபீட் பண்ணணும் அப்படின்னா, பப்பி ஸ்டேஜில் குவான்டிட்டி கம்மியாக கொடுக்கணும், ஆனால் அதிக டைம் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு மினிமம் 6 times ஆச்சும் ஃபீட் பண்ணணும், 6 to 8 times. ஒரு இது வந்து ஒரு 3 months வரைக்கும், 3 to 6 months வயதுக்குள்ளே இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 4 times. 9 months ஏஜ் குரூப்பில் உள்ள நாய்களுக்கு 2 to 3 times. 1 வயசுன்றது ஒரு டாக் வந்து அடல்ட்டு டாக்னு சொல்லுவோம், அது வரைக்கும் அது பப்பி தான். அப் டு 1 year வரைக்கும் அது வந்து பப்பி தான். ஸோ 1 year அப்புறம் வந்து அது அடல்ட்டு. ஸோ அடல்ட்டுன்னு வரும்போது அந்த ஏஜ் குரூப்புக்கு நம்ம வந்து 2 times ஃபீட் பண்ணால் போதும், காலையில் 1 times, சாயந்தரம் 1 times. இந்த ஃபீடிங் டைமும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 12 hours கேப்பு கொடுக்குற மாதிரி, அதாவது காலையில் வந்து நம்ம ஒரு 7 o'clock ஃபீட் பண்ணுறோம் அப்படின்னா சாயந்தர வேளையில் ஒரு 5 to 7 o'clock அந்த அவர் டியூரேஷன் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வேரியேஷன் இல்லாமல் பார்த்து கொடுக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு வந்து காலையில் 6 o'clock கொடுத்துட்டு அடுத்த நாள் வந்து 10 o'clock கொடுத்தோம்னா இராட்டிக்காலாம் கொடுக்கூடாது. கரெக்டாக அந்த ஃபீடிங் டைமிங்கிறதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஒரு 1/2 hour முன்ன பின்ன இருக்கலாம். ஸோ மார்னிங் வந்து ஒரு வேளை, ஈவினிங் 1 times அடல்ட் டாக்ஸ்க்கு. பப்பீஸுக்கு மட்டும் 6 times ஆச்சும் ஃபீட் பண்ணணும். ஹவுசிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ வீடு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எப்படி நமக்கு வீடு ரொம்ப முக்கியமோ அதேமாரி டாக்ஸுக்கும் வந்து வீடுன்றது ரொம்ப முக்கியம். பட் நம்ம பெட்டாக வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் வளர்க்குறாங்க. இப்போது ரேஷன் கார்டில் தான் அவங்க பேர் இன்க்ளூட் பண்ணலையே தவிர அவங்களும் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் தான். சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கூடவே பெட்லேயே கூட படுக்க வச்சுப்பாங்க, சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா டேபிள்லேயே கூடவே பெட்டு வச்சுப்பாங்க. ஸோ அதால் வந்து ஒரு ரேஷன் கார்டில் தான் அது பேர் என்ட்ரி ஆகிருக்காது. மற்றபடி வந்து ஃபேமிலி ஃபோட்டோவில் இருக்கும், கூட காரில் எங்கன்னா பீச்சுக்கு போனாங்கன்னா கூடவே கூட்டு போயிடுவாங்க. ஸோ அதுவும் ஒரு ஃபேமிலியில் ஒரு மெம்பர் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ சப்போஸ் அந்த மாதிரி ஒரு வீட்டு அமைப்பு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸாக வச்சுருக்காங்க அப்படின்னா டாகுக்கு தனியாக ஒரு கிணலோ இல்லை வீடோ அமைச்சு கொடுக்கலாம். சப்போஸ் அந்த மாதிரி ஒரு இடம் இல்லை, நாமளே ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் இருக்கோம் அப்படின்னா டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூடவே தான் அது மிங்கிளாக இருக்கும். ஸோ அப்போது நம்மளுக்கு வந்து அதுக்கு இந்த ஒரு ஸ்பேஸ் கொடுக்க தேவையில்லை. பட் கிணல்னு நம்ம தனியாக ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா காத்தோட்டமான இடத்துல கட்டியிருக்கணும், மேலே வந்து ஷேடு இருக்கணும். இப்போ டைரெக்டாக வந்து வெயில் படுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது, மேலே வந்து கரெக்டாக வந்து அதுக்கு ரூஃபிங் இருக்கணும், 2 sides ஜன்னல் இருக்கணும், காத்தோட்டமாக இருக்கணும். இல்லைன்னா சம்மராக இருந்ததுன்னா ஹீட் ஸ்ட்ரோக் வந்துடும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா டாக்ஸுக்கு நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணுற ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படின்னா என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்றதில் எல்லாமே கொடுத்துடலாம். அவாய்ட் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக டாக்ஸுக்கு இல்லை கேட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் ஐட்டம்ஸ் கொடுக்கறது அவாய்ட் பண்ணிடணும். பிகாஸ் அது வந்து அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியாது, அது வந்து டாக்ஸிக்கு. அதேமாரி பழ வகைகளில் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸு இந்த கருந்திராட்சைன்னு சொல்லுவோம், ரேசன்ஸுன்னு சொல்லுவோம், அது கொடுக்கவே கூடாது. கொடுத்தீங்கன்னா அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் வந்து டாகு இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கார்லிக்கு அதாவது பூண்டு கொடுக்கக்கூடாது. அதை தவிர மற்றபடி மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து பழகிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் இது பண்ணிக்கலாம். இந்த நான் சொன்ன ஃப்ரூட்ஸு அதாவது திராட்சை, உலர்ந்த திராட்சை, அந்த கருந்திராட்சை இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கொடுக்கூடாது. வெங்காயம், பூண்டு இது அவாய்ட் பண்ணிடணும், கொடுக்கவே கூடாது. சாக்லேட் ஐட்டம்ஸு எஸ்பெஷலி இந்த டார்க் சாக்லேட்ஸ், கொக்கோ உள்ளது டாக்ஸுக்கும் கேட்டுக்கும் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த ஃபுட்டு மாற்றும் போது புதுசாக எதனா ஒரு ஃபுட்டு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா டாக்ஸோட ஜென்ரல் ஹேபிட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கும், அந்த ஸ்மெல்லு தான் வந்து அது உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுறது. அப்புறமா வந்து லாக்கால் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பிடிச்சா தான் சாப்பிடும். இப்போ நம்ம ஒரு ஃபுட்டை புதுசாக மாற்றுறோம் அப்படின்னா டெய்லி ஒரு ஃபுட்டை மாற்றிட்டே இருந்தோம்னா அது வந்து சாப்பிடாது. புதுசாக ஒரு ஃபுட்டு நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக

0: கொடுத்து தான் பழக்கணும். ஒரே சமயத்தில் வந்து நிறையா ஃபுட்டு கொடுத்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் டைஜஸ்ட் ஆகாது, இல்லை ஸ்டமக் ஒத்துக்கல அப்படின்னா வாமிட் பண்ண ஆரம்பிச்சிடும், வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எந்த ஒரு ஃபுட்டு கொடுக்கும்போதும் புதுசாக ட்ரை பண்ணும்போது ஸ்மால் குவான்டிட்டிஸ், எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புது புது ஃபுட்டு சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு கொடுத்து பழகணும் இல்லையா, அதே மாதிரி தான் டாக்ஸுக்கும் கேட்டுக்கும் கொடுத்து பழகணும். ஸோ இது வரைக்கும் சொன்ன ஆலோசனைக்கு படி நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் செல்ல பிராணியை ஆரோக்கியமாக வளர்க்கலாம், எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் நீண்ட நாள் ஆயுள் வளர்க்க முடியும்.
1: என்ன பட்டக்கா, தோழமை விலங்குகளுக்கான நலவாழ்வு அடிப்படைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் வி விஜயானந்த் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: முத்தழகு, நமக்கு எப்படி உணவு உடை இருப்பிடம் இதெல்லாம் அடிப்படை தேவையோ அது மாதிரியே செல்ல பிராணிகளுக்கும் நலமா வாழறதுக்கு என்னென்ன அடிப்படை தேவைகள் இருக்குன்னு தெளிவா புரிய வச்சிட்டாரே.
1: ஆமாக்கா, உணவு, அதுக்கு இருப்பிடம், நோய் தடுப்பு நடவடிக்கை, இதுலலாம் நாம கவனம் எடுத்து பராமரிச்சோம்னா செல்ல பிராணிகளை நாம ஆரோக்கியமா பாத்துக்க முடியும்.
2: ஆமாமா முத்தழகு, நான் அதை நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் இனி செல்ல பிராணியா ஒரு நாய்க்குட்டியை வாங்கி வளர்க்க போறேன்.
1: ரொம்ப சந்தோஷம்க்கா, புதுசா ஒரு உறுப்பினர் சேர போறாங்க அப்படித்தானே?
2: அட, ஆமா முத்தழகு.

0: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
1: பயிர் வகை பயிர்களை தாக்கும் பூச்சிகள் மற்றும் ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள். பயிர் வகை பயிர்களான உளுந்து, பச்சை பயிறு, துவரை, தட்டை பயிறு உள்ளிட்டவை மனிதர்களுக்கு அத்தியாவசிய தேவையான புரதத்தை அதிக அளவில் தன்னகத்தை கொண்டுள்ளன. புரதசத்து மனிதர்களின் உடல் வளர்ச்சிக்கும் அறிவாற்றலுக்கும் மிகவும் தேவையானதாகும். பயிர் வகைகளில் புரதச்சத்து 20-24% உள்ளது. இது தானிய பயிர்களான கோதுமையை விட 2 மடங்கும், அரிசியை விட 3 மடங்கும் அதிகமாகும். மேலும் தாது உப்புக்கள், அமினோ அமிலங்கள் மற்றும் வைட்டமின்களும் குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளன. இவ்வாறு சிறப்புமிக்க பயிர் வகை பயிர்களில் பல்வேறு வகையான பூச்சிகளின் தாக்குதலால் விளைச்சலில் பாதிப்பு உண்டாகிறது. எனவே நமது தேவைக்கு போதுமான அளவு பயிர் வகை பயிர்களை உற்பத்தி செய்ய இயலாத நிலைக்கு பூச்சிகளின் தாக்குதலும் முக்கிய காரணிகளாக அமைகிறது. பயிர் வகை பயிர்களை 48 குடும்பங்களை சார்ந்த 200-க்கும் மேற்பட்ட பூச்சிகளும் 7 வகையான இலை சிலந்திகளும் தாக்கி சேதத்தை ஏற்படுத்துவதாக பல்வேறு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. பயிர் வகை பயிர்களை சாறு உறிஞ்சும் பூச்சிகளான வெள்ளை ஈ, அசுவினி, தத்துப்பூச்சி, காய் நாவாய் பூச்சி, தண்டு ஈ, காய்குளவி, இலைப்பேன், மாவுப்பூச்சி, பச்சை நாவாய் பூச்சிகளும், இலை மற்றும் பூவை கடித்துண்ணும் பூச்சிகளான புரோட்டினியா புழு, தெள்ளுவண்டு, வெட்டுக்கிளிகளும், காய்ப்புழுக்களான அமெரிக்கன் காய்ப்புழு, புள்ளி காய்ப்புழு, இறகு அந்துப்பூச்சி மற்றும் நீல வண்ணத்து பூச்சிகளும் அதிக அளவில் தாக்கி சேதத்தை ஏற்படுத்துகின்றன. முதலாவதாக அசுவினி. குஞ்சுகள் மற்றும் வளர்ந்த பூச்சிகள் இலைகள், தண்டுகள், பூக்கள் மற்றும் பிஞ்சுகளில் கூட்டம் கூட்டமாக இருந்து கொண்டு அவற்றில் உள்ள சாற்றை உறிஞ்சுவதால் செடிகள் வளர்ச்சி குன்றி வெளிரிய நிறத்துடன் காணப்படும். இவை தேன் போன்ற திரவத்தை சுரப்பதால் அவற்றை உண்பதற்கு எறும்புகள் அதிக அளவில் காணப்படும். அசுவினி கருப்பு நிறத்தில் பளபளப்பாகவும் வயிற்று பகுதியில் குழாய் போன்ற அமைப்புடனும் காணப்படும். ஒரு இலைக்கு 10 பூச்சிகள் அல்லது 15-20% வரை சேதத்தை ஏற்படுத்துகின்றன. அடுத்ததாக வெள்ளை ஈ. குஞ்சுகள் மற்றும் வளர்ந்த பூச்சிகள் இலைச்சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி சுருங்கி வளர்ச்சி குன்றி காணப்படும். இவை பயிர் வகை பயிர்களில் மஞ்சள் தேமல் நோயை பரப்பும். இதன் தாக்குதலால் 30-70% விளைச்சலில் இழப்பு ஏற்படும். வெள்ளை நிற பூச்சிகள் இலைகளின் அடிப்புறத்தில் காணப்படும். இப்பூச்சிகள் சிறியதாக வெள்ளை நிற இறக்கைகளுடன் காணப்படும். அடுத்ததாக காய் நாவாய் பூச்சி. குஞ்சிகள் மற்றும் வளர்ந்த பூச்சிகள் காய்களில் காணப்படும் விதைகளின் சாற்றை உறிஞ்சுவதால் விதைகள் சுருங்கி கருமை நிறத்தில் காணப்படும். காய்களில் கருப்பு நிற புள்ளிகள் காணப்படும். இளம் பச்சை காய்கள் உதிர்ந்துவிடும். மேலும் காய்கள் சிறுத்து காணப்படும். இதன் சேதத்தால் விதைகளின் முளைப்பு திறன் பாதிக்கப்படும். குஞ்சுகள் சிவப்பு நிறத்திலும் பின்னர் கருமையாகவும் பச்சை நிறமாகவும் வெள்ளை மற்றும் கரும் புள்ளிகளுடனும் காணப்படும். அடுத்ததாக தண்டு ஈ. இளம் பருவத்தில் இதன் தாக்குதல் காணப்பட்டால் செடிகள் திட்டு திட்டாக காய்ந்து பின் வாடி மடிந்துவிடும். புழுவானது இலைக்காம்பு, இளந்தண்டு மற்றும் இளம் கிளைகளை துளைத்து பயிரை சேதப்படுத்தும். புழுக்கள் கால்களற்று வெண்மை நிறத்தில் இருக்கும். உடலின் முன்புறம் கூர்மையாக இருக்கும். தாயி கருமை நிறமாகவும் அளவில் சிறியதாகவும் காணப்படும். அடுத்ததாக புள்ளி காய்ப்புழு தாக்குதலின் அறிகுறிகளை பற்றி தெரிந்து கொள்வோம். தாக்குதலுக்குள்ளான இலைகள், பூச்சிகள் மற்றும் காய்கள் ஒன்றோடொன்று வலை போன்று பிணைக்கப்பட்டு இருக்கும். இளம் புழுக்கள் மொட்டு, பூக்கள் மற்றும் காய்களை துளைத்து உண்ணும். எனவே அவற்றில் துளைகள் காணப்படும். புழுக்கள் வெள்ளை நிறத்தில் முதுகில் கரும் புள்ளிகளுடன் காணப்படும். தாய் அந்துப்பூச்சி அளவில் சிறியதாகவும் கரும்பழுப்பு இறக்கைகளுடனும் காணப்படும். மேலும் அதன் ஓரங்களில் வளைவான வெள்ளை கோடுகளும் காணப்படும். அடுத்ததாக பச்சை காய்ப்புழு. இளம் புழுக்கள் காய்களை துளைத்து விதைகளை உண்ணும். அப்பொழுது தலையை மட்டும் உள்ளே செலுத்தி உடல் பாகத்தை வெளியே வைத்திருக்கும். தாக்கப்பட்ட காய்களில் வட்ட வடிவ துளைகள் காணப்படும். புழுக்கள் பச்சை அல்லது பழுப்பு நிறத்தில் முதுகின் ஓரங்களில் கோடுகளுடன் காணப்படும். தாய் அந்துப்பூச்சி பருமனாகவும் வெளிர் பழுப்பு நிறத்துடனும் காணப்படும். முன் இறக்கையில் ஆலிவ் பச்சை மற்றும் பழுப்பு நிறத்துடன் வி வடிவ குறியுடன் காணப்படும். அடுத்ததாக இறகு அந்து

0: பூச்சி. காய்களில் நுண்ணிய ஊசி போன்ற துளைகள் காணப்படும். இதன் பின் இறக்கை சீப்பு போன்ற பிளவுகளுடன் காணப்படும். சிறிய அந்த பூச்சி பழுப்பு நிறத்தில் சிறியதாக இருக்கும். அடுத்ததாக நீல வண்ணத்து பூச்சி. புழுக்கள், பூ மொட்டுகள், பூக்கள், பிஞ்சுகள் மற்றும் காய்களை துளைத்து சேதத்தை உண்டாக்கும். அதனால் அவற்றின் துளை குழிகள் உண்டாகும். புழுக்கள் உருளை அல்லது அரைக்கோள வடிவத்தில், அடிப்புறம் பச்சை அல்லது மஞ்சள் நிறத்தில் தட்டையாகவும் சொரசொரப்பான தோளுடனும் காணப்படும். வண்ணத்து பூச்சியின் இறக்கைகளில் மேல்புறம் நீல நிறத்தில் காணப்படும். கீழ்ப்புறம் வெளிர் பழுப்பு நிறத்துடன் வெள்ளை பட்டையுடனும் காணப்படும். பின் இறக்கையானது ஒன்று அல்லது இரு கரும்புள்ளிகளுடன் வால் போன்ற அமைப்புடன் காணப்படும். இதனை கட்டுப்படுத்தும் முறைகளானது, பயிர்களை நெருக்கமாகவும் அடர்த்தியாகவும் பராமரிக்க கூடாது. 5 ஏக்கருக்கு 1 என்ற அளவில் விலக்கு பொறிகளை வைத்து அந்த பூச்சிகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும். 1 ஏக்கருக்கு 20 என்ற அளவில் பறவை இருக்கைகள் அமைக்க வேண்டும். அளவில் பெரியதான வளர்ந்த புழுக்களை கையால் சேகரித்து அழிக்க வேண்டும். வேப்ப எண்ணெய் 3%, அதாவது 1 லிட்டர் தண்ணீருக்கு 30 மில்லி என்ற அளவில் தேவையான அளவு ஒட்டும் திரவம் கலந்து தெளிக்க வேண்டும். வேப்பங்கொட்டை சாறு 5% இருமுறை தெளிக்க வேண்டும். அடுத்ததாக இலைப்புழு. முட்டைகளை குவியலாக இலைகளின் அடிப்புறத்தில் இடும். இளம் புழுக்கள் இலைகளின் அடிப்புறத்தில் இருந்து கொண்டு பச்சையத்தை சுரண்டி உண்ணும். வளர்ந்த புழுக்கள் இலைகளை ஒழுங்கற்ற வடிவத்தில் கடித்து உண்ணும். தாய் அந்த பூச்சி பழுப்பு நிறத்தில் இருக்கும். பின் இறக்கையானது சாம்பல் கலந்த வெள்ளை நிறத்தில் இருக்கும். இதற்கான மேலாண்மை முறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். இனக்கவர்ச்சி பொறிகளை 1 ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வைத்து பூச்சிகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும். ஆமணக்கு செடி வரப்பு ஓரங்களில் ஓரப்பயிராக பயிரிட வேண்டும். ஆமணக்கு இலைகளில் உள்ள முட்டை குவியல் மற்றும் இளம் புழுக்களை சேகரித்து அழிக்க வேண்டும். வயலில் காணப்படும் வளர்ந்த புழுக்களை சேகரித்து அழிக்க வேண்டும். நச்சுயிரி கலவையை 1 லிட்டர் தண்ணீரில் 1 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். இந்த நச்சுயிரி கலவையை மாலை வேளைகளில் தெளிக்க வேண்டும். அடுத்ததாக பூவண்டு அல்லது கொப்புள வண்டு. தொடர்ந்து பயிர் வகை பயிர்கள் சாகுபடி செய்யும் இடங்களில் பூவண்டி தாக்குதல் அதிகமாக காணப்படும். இவை பூக்களை உண்டு அதிக அளவில் சேதத்தை ஏற்படுத்தும். அளவில் பெரியதான இவை கருப்பு மற்றும் சிவப்பு நிறத்திலும், கருப்பு மற்றும் மஞ்சள் நிறத்திலும் காணப்படும். இதனை கட்டுப்படுத்த வளர்ந்த வண்டுகளை கையால் பொறுக்கி அழிக்க வேண்டும். மண்ணெண்ணெய் கலந்த நீரை தெளிப்பதன் மூலம் இதனை கட்டுப்படுத்தலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: அமைப்பில் உதவி வி சண்முக பிரியா.
1: உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: அமைப்பு எஸ் முருகேசன்.

0: ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சின் ஈவியான் நகர் சென்றடைந்தார். சுவிட்சர்லாந்து வழியாக ஈவியான் சென்றபோது சுவிஸ் அதிபர் திரு கை பாமலின் விமான நிலையத்தில் பிரதமரை சந்தித்து பேசினார். இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து உரையாடினர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 7வது முறையாக G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார். கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மருந்து பொருட்களுக்கான 1945 விதிமுறைகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் மத்திய அரசின் அரசிதழில் வெளியிட்டுள்ளது. இதன்படி கிராமப்புறங்களிலும் இனி மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1000 குறைவான மக்கள் தொகை கொண்ட கிராமங்களில் உரிமம் பெற்ற மருந்து கடைகள் இல்லாவிட்டாலும் அங்கு இருமல் மருந்து விற்பனைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆதார் அட்டையை முறைகேடாக பயன்படுத்துவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குடியுரிமை, வசிப்பிடம் மற்றும் வீட்டு முகவரிக்கான ஆவணமாக ஆதார் பயன்படுத்தப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஆதார் அட்டையை தனிநபர் அடையாள ஆவணமாக மட்டுமே பயன்படுத்த உத்தரவிடுமாறும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் பெண்களை ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அறிவித்த வாக்குறுதியின்படி பெண்களுக்கு மாதம் 3,000 வழங்கப்பட்டு வருவதை டாக்டர் எல் முருகன் அந்த பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 15,000 மதிப்பீட்டில் 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் பழுதுகளை சரிசெய்ய 15,000 மின் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மாநிலத்தில் மின் உற்பத்தி மற்றும் மின் கொள்முதல் போதுமான அளவில் இருப்பதால்

0: மின் பற்றாக்குறை இல்லை என்றும் இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இப்பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண மின் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. 24 மணி நேரமும் செயல்படும் மின்னகம் மூலமாக அளிக்கப்படும் பொதுமக்களின் புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மின் தடையை நீக்க 125 குழுக்கள் சுற்றுப்பணியில் ஈடுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற எரிசக்தித்துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசுக்கு 10,00,000 கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று மாநில அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு பேசிய அவர், தமிழகத்திற்கு 78,324 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை உள்ளதாகவும் கூறினார். கடந்த 5 திமுக ஆட்சியில் மாநிலத்தின் கடன் அளவு இரட்டிப்பாகியிருப்பதாகவும் திரு மரிய வில்சன் தெரிவித்தார். அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றத்திற்கான பாலமாக செய்தியாளர்கள் திகழ்வதாக தமிழகத்தின் சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார். பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் சேலத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கை அவர் தொடங்கி வைத்து பேசினார். ஜனநாயகத்தின் 4வது தூணாக ஊடகங்கள் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். ஜனநாயக ரீதியான ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் நிர்வாகத்தின் செயல்பாட்டையும் வளர்ச்சியையும் ஊக்குவிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி, நாட்டின் வளர்ச்சி குறித்த தகவல்களை ஊடகவியலாளர்கள் அதிக அளவில் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அரசு வளர்ச்சிப் பணிகள், நலத்திட்டங்கள் குறித்த செய்திகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பத்திரிகை தகவல் அலுவலக இயக்குநர் திரு அருண்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிரான்ஸ் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆல்பியா ஜேம்ஸ் பல்லவி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் செனகலை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை 3:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஈராக் நார்வேயுடன் மோதுகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 8:15 ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்கலாம். 9 மணி வரை முதலில் ஹரிஷ் ராகவேந்திரா பாடிய பாடல் படம் களவாணி.

0: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகன் முகேஷ் பேசுறேன். இன்றுடன் 88 வருடங்களை நிறைவு செய்து 89வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் சென்னை வானொலிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்மளுடைய சென்னை வானொலிக்கு நம்ம ரசிகர்கள் எல்லோரும் தொடர்ந்து ஆதரவளித்து இன்னும் பல ஆண்டுகள் நம்ம சென்னை வானொலி பெரிய சாதனைகள் புரியணும்னு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
1: ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்போது 8:26. கமல்ஹாசன், ஸ்ரேயா கோஷல் பாடியுள்ள பாடல், படம் விருமாண்டி.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: நேரம் 8:38. தொடரும் திரைக்கானத்தில் நாடோடிகள் திரைப்படத்தில் ஹரிஹரன் பாடிய பாடல்.

0: வணக்கம், நான் எழுத்தாளர் லதா சரவணன், தொழில் முனைவோர். முதல்ல ரேடியோ குழந்தைக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். என்னடா குழந்தைன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? அவங்க தாங்க தினசரி புதுசா கத்துக்குவாங்க, தன்னோட குறும்பான செயல்களால நம்ம ரசிக்க வைப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அதிகாலையில தூக்கத்துல இருந்து நம்மளை எழுப்புறது முதல்ல அந்த மெல்லிய இறைச்சலோட கலந்து காத்துல வர்ற அந்த சப்தம் தான் மனிதர்களை இணைக்கும் அந்த ரேடியோவின் குரல். இன்னும் பல நூறு ஆண்டுகள் வாழணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன்.
1: சிவா மனசுல சக்தி திரைப்படத்தில் யுவன் சங்கர் ராஜா பாடிய பாடல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நிறைவாக தமிழ் படம் திரைப்படத்தில் ஹரிஹரன் ஸ்வேதா மோகன் பாடிய பாடல்.

0: பிரகாசன் அவர்கள், வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குவதில் தேசிய திறன் பயிற்சி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுகிறது அப்படின்னா அது மிகையல்ல. சென்னை உள்ளிட்ட 5 தேசிய திறன் பயிற்சி நிறுவனங்கள் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸாக மாற்றப்படுவதால் என்ன பயன் சார்?
1: இது ஒரு முக்கியமான கேள்வி, மிகச்சிறந்த கேள்வி. இந்த நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ன்றது இப்ளேஸ் எ கீ ரோல். ஏன்னா ஒரு ஆசிரியர் தான் அடுத்த தலைமுறைய வழிகாட்டுறதற்கான அந்த மாதிரி இந்த ஆசிரியர் ஐடிஐல ட்ரெயினரா இருக்கிறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கற இடம் தான் இந்த நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். அதுக்கு முன்னாடி 22 நேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இந்தியா ஃபுல்லா இருந்தது. கடந்த 12 வருஷத்துல கிட்டத்தட்ட இது ஒரு 33 நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டா மாறி இருக்கு. ஸோ அந்த PM சேது திட்டத்தின் கீழே இந்த ஆசிரியர் பயிற்சி மையங்கள், அதாவது நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இன்ஸ்ட்ரக்டர் ட்ரைனிங்கை வந்து மேம்படுத்துறதுக்காக 60,000 கோடி 59,000 கோடி ஐடி அப்கிரேட் 1,000 கோடி இந்த 5 சென்டருக்கும். இந்த 5 சென்டர் எங்கனா சென்னை, ஹைதராபாத், கான்பூர், லுதியானா, புவனேஸ்வர், இந்த 5 நிறுவனம் தேசிய அளவிலான சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆக மாற்றத்துக்கு முடிவு பண்ணியிருக்கு. இதன் நோக்கம் உலகத்தர பயிற்சி, புதிய தொழில்நுட்ப ஆய்வகங்கள், இண்டஸ்ட்ரி 4.0 பயிற்சிகள், சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் பயிற்றுவிப்பாளர் மேம்பாட்டை ஒரே இடத்தில் வழங்குவது. உதாரணமாக இந்த இன்று தொழில்துறைகளை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபாட்டிக்ஸ், செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங், அட்வான்ஸ் வெல்டிங் போன்ற துறைகளில் திறமிக்க பணியாளர்களை தேடுகிறார்கள். இந்த தேவைகளுக்கு ஏற்ப புதிய பாடத்திட்டங்கள், புதிய ஆய்வகங்கள் மற்றும் புதிய பயிற்சி முறைகள் இந்த மையத்தில் உருவாக்கப்படும். சென்னை NST-யில் தென்னிந்தியாவின் திறன் மேம்பாட்டுக்கான மாற்று அமைப்பாக இல்லாமல் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் புதுச்சேரி, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கும் இது பயனளிக்கும்.
0: தேசிய திறன் பயிற்சி நிறுவனங்களோட பங்களிப்பு குறித்து சொன்னீங்க. கடந்த 12 ஆண்டுகள்ல அப்ரண்டிஷிப் பயிற்சி பெற்றவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு சார்? இந்த பயிற்சி முறையை தொழில்துறைகள் ஏன் விரும்புகின்றன?
1: அப்ரண்டிஷிப் என்பது படிக்கும் போதே நீங்க கொஞ்சம் ஏர்ன் பண்ணிக்கலாம், ஒரு நல்ல முறை. ஏன்னா ஜெர்மன்ல இதுதான் வந்து டுயல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனே சொல்லுவாங்க. ஜெர்மனில் வந்து 4 நாள் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணோம், 1 நாள் மட்டும் இன்ஸ்டியூட்டில் இருந்தால் போதும். பட் நமக்கு என்ன பண்ண, நம்ம சிஸ்டத்தில் வந்து கிட்டத்தட்ட 5 நாளும் கிளாஸ் ரூம் ப்ராக்டிக்கல் வைக்கிறோம். ஆனால் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியல. அந்த ஐடிஐ முடித்த பிறகோ இல்லை டென்த்து முடித்த பிறகோ இண்டஸ்ட்ரியில் போய் 1 ஆண்டு காலம் பயிற்சி எடுத்தால் அந்த மாணவர்கள் இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு கான்செப்ட் அவங்களுக்கு புரியும். அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அது எப்படி ப்ரொடக்ஷன்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி அந்த எம்ப்ளாயர்ஸ்க்கும் ஒரு திறன்மிக்க பயிற்சி மாணவர்களை தேர்ந்தெடுத்து வழியா இருக்கு. கடந்த 12 ஆண்டுகள்ல 54.42 லட்சத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் அப்ரண்டிஷிப் வாயிலாக தொழிற்பயிற்சி பெற்றுள்ளனர். தொழில்துறையை இந்த பயிற்சியை ஏன் விரும்புகிறாங்கன்னு கேட்டா அவர்களுக்கு தேவையான திறன்களுடன் பணியாளர்களை உருவாக்கி கொள்ள முடிகிறது. ஏன்னா அங்க படிக்கும் போதே அவங்களுக்கு வந்து ஜாப் கொடுங்க, பட் அந்த 1 இயர்ல அவங்க பார்க்கும் போது யாரு எப்படி இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு தெரியுது. இவன் நீங்க கூட அப்ரண்டிஷிப் எடுத்து ட்ரெயின் பாதுகாப்பு நடைமுறைகள், குழு பண்பாடு, அதாவது கொலாபரேஷன், தர கட்டுப்பாடு, குவாலிட்டி கண்ட்ரோல் போன்ற விஷயங்களை நேரடியாக அவங்க கத்துக்க முடியுது. அப்ப பயிற்சி முடிச்ச உடனே அடுத்த நாள் அவங்க ஒர்க் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கலான்ற லெவலுக்கு இருக்கிறதுனால தான் இந்த அப்ரண்டிஷிப் திட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியா நான் பாக்குறேன்.
0: அப்ரண்டிஷிப் பயிற்சி, திறன் மேம்பாட்டு பயிற்சி பெறுவதற்கு உதவித்தொகை வழங்கப்படுகின்றன, அது எவ்வாறு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது? இந்த பயிற்சி பெற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு உத்தரவாதம் உண்டு.
1: அப்ரண்டிஷிப் திட்டத்தின் மிகப்பெரிய வெற்றின்றது அந்த இளைஞர்களுக்கு படிக்கும் போதே ட்ரைனிங் எடுக்கும் போதே ஸ்டைஃபண்டும் ஒரு பார்ட். அதே சமயத்தில் அவங்க படிக்கும் போதே அந்த 1 இயர் பீரியடில் வந்து இந்த இப்போ போன முறை சொன்ன மாதிரி அவங்க என்ன ஒரு எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க, எப்படி ஒரு மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுன்ற ஒரு நேர்முக பயிற்சி அவங்களுக்கு கிடைச்சிருந்தனால அவங்களுக்கு தன்னம்பிக்கைன்றது அதிகமாக இருக்கு. திறன் எங்கே இருக்கோ யார் வேணாலும் அந்த வேலைக்கு எடுத்துப்பாங்க. ஒரு காலத்தில் வந்து அப்ரண்டிஷிப் மூலம் வந்து அப்ரண்டிஷிப் கிடைக்கிறதே கஷ்டமாக, இப்போ ரயில்வேஸோ கோஸ்ட் கார்டெலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி செலக்ட் பண்ணி ஃப்ரீ. ஏன்னா அப்ரண்டிஷிப் முடிச்சோன்னு அவங்க ஜாப் எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்டைஃபண்ட்ன்ற பார்ட்டு போகும்போதும் 5வதுலேருந்து 9வது வரைக்கும் படித்தவங்களுக்கு நான் சொன்னவங்களுக்கு 1, 14 வயசுக்கு மேலே இருந்தே படிக்கலாம். 2வது நீ படிக்க முடியலன்றதுக்காக வாழ்க்கையை விட முடியாது, அதுக்கும் வாய்ப்புகள். ஸோ 5வதுலேருந்து 9வது வரைக்குமே இருக்கிறவங்களும் அப்ரண்டிஷிப் போகலாம். அவங்களுக்கு மாதம் 6,800 ரூபாய் வரைக்கும் அப்ரண்டிஷிப் ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. 2வது 10வது படித்தவங்களுக்கு 8,200 ரூபாய் வரையும், 12வது படித்தவங்களுக்கும் ஐடிஐ முடிச்சிருந்த 9,600 ரூபாய் வரைக்கும், டிப்ளமோ முடிச்சிருந்தா 10,900 ரூபாய், அதே மாதிரி டிகிரி முடிச்சிருந்தா அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக கூட இருக்கலாம் இல்லை என்ஜினியரிங்காக இருந்தால்

0: 12,30,000. இந்த தொகை வந்து மினிமம். ஆனால் பல இண்டஸ்ட்ரி அதிகம் சில மறுநாட்டு அதிகமாக கொடு 18,000-20,000 கொடுக்குறாங்க. ஏன்னா சில சமயத்தில் ஆலை கிடைக்க மாட்டேன்றாங்க, அந்த நிலைமைக்கு இருக்கனால வந்து அவங்க அதிகமாகவும் கொடுக்குறாங்க. இந்த தொகை வந்து டைரெக்டாக டிபிடின்னு சொல்லிட்டு டைரக்ட் பெனிஃபிஷியரி முறையில் செலுத்துறதுனால ஒரு வெளிப்படைத்தன்மை அதிகரித்துள்ளது. அதே சமயத்தில் அந்த இளைஞர்கள் குடும்பத்துக்கு சுமையாக இல்லாமல் திறன் பயிற்சியும் பெற முடியுது.
1: இந்த பயிற்சியின் மூலம் உதவித்தொகைகள் எவ்வாறு வழங்கப்படுகின்றன அப்படிங்கறத சொன்னீங்க. இதுல வந்து மைக்ரோசாப்ட், ஐபிஎம் போன்ற முன்னணி நிறுவனங்களோட எல்லாம் இணைந்து செயல்படுறாங்க. இதோட நன்மைகள் என்ன?
0: என்ன வேணும் இண்டஸ்ட்ரிக்குன்றது இண்டஸ்ட்ரி தான் டிசைட் பண்ணுமே தவிர நாம் டிசைட் பண்ண முடியாது. ஒரு காலத்தில் இது வந்து ஒரு சப்ளை ட்ரிவன் மார்க்கெட் மாதிரி, நாம்புக்கு தெரிஞ்சது எல்லா ட்ரைனிங் கொடுத்தோம், அதுக்கப்புறம் வேலையை தேடணுன்றதை விட இந்த நிறுவனங்களுக்கு என்ன மாதிரி ஆட்கள் தேவைன்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க தான் அதிகமான வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் கவர்மெண்ட்டோட அதிகமாக எம்ப்ளாயிஸ் வந்து மைக்ரோசாஃப்ட், ஐபிஎம் நிறுவனங்கள உலக தரத்தில் இருக்காங்க. அப்போ அவங்களோட சேர்ந்து பண்ணும்போது தெர் இஸ் அ கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று உண்டு. ஒரு 500 crore மேலே ஒரு டேர்ன் ஓவர் இருந்தால் ஒரு 2.5% வந்து சமூக நீதிக்காக அவங்க பயன்படுத்தணும். அந்த படம் திறன் பயிற்சிக்கு இந்த அப்ரன்ஷிப் ஸ்டைஃபண்ட்ல இருந்து அதே சமயம் ஸ்கில் ட்ரைனிங்க்கு அவங்க பயன்படுத்தலாம். அதனால அவங்களோட சேர்ந்து இந்த ஐபிஎம், மைக்ரோசாப்ட், சிஸ்கோ, ஆரக்கிள் போன்ற முன்னணி நிறுவனங்களை அவங்களே நேர்முகமாக இந்த இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து ஒரு வேலை வாய்ப்பை எனேபிள் பண்ணலாம். அவங்களா கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது, தேவையான திறமைகளை உருவாக்கி கொடுக்கறாங்க. இதன் மூலம் தான் கிட்டத்தட்ட ஒரு 24 lakh பேருக்கு மேல கடந்த 5 ஆண்டுகள்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் இந்த முன்னணி நிறுவனங்கள் மூலம்.
1: இங்க பயிற்சி பெற்றவர்களுக்கு வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் உண்டா சார்?
0: ஈவன் ஸ்கில் இண்டியா இன்டர்நேஷனல் சொல்லிட்டு தனியாக அதுக்குன்னு ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கோம். அதன் மூலம் எல்லா நாட்டோட தொடர்பும் திறன் பயிற்சி மேம்பாட்டு கழகம் வந்து அந்த கொலாபரேஷன் எம்ஓஇ பண்ணிட்டு இவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அங்கே ஃபாரின் அனுப்புற ஆப்பர்ச்சுன்னு கொடுக்குறாங்க. இது அட்வான்டேஜ்னா ஒரு தனியார் மூலம் போகும்போது அவங்களுடைய பாதுகாப்பு மற்ற பல கேள்விகள் உண்டு. இது இந்திய அரசின் மூலம் போகும்போது அதுக்கான எல்லா உத்தரவாதங்களையும் கவர்மெண்ட் பொறுப்பேற்றுக்குது.
1: இந்த பயிற்சி பெற்றவர்களுக்கு வெளிநாடுகளில் உள்ள வேலைவாய்ப்பு குறித்து சொன்னீங்க. இப்ப இந்த திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ் அரசின் எதிர்கால திட்டங்கள், மேம்படுத்தப்பட்ட திட்டங்கள் என்ன, இதற்காக இளைஞர்களை தயார்படுத்த என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க?
0: இன்று வந்து உலகம் ஃபுல்லா அந்த 4th தொழில் புரட்சி, நம்ம இந்த லெபார்டரி ஃபுல்லா அடுத்த ஜெனரேஷனுக்கு நாம இளைஞர்களை பயிற்சி கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கு. அப்போ இருக்கிற உள்கட்டமைப்பை நம்ம அப்கிரேட் பண்ணும். ஒரு காலத்து ஸ்கூல்ல வந்து ஒரு போர்டும் ஒரு சாக் பீஸ் இருந்தா போதும், இன்னைக்கு எல்லாமே ஸ்மார்ட் கிளாஸ் ஆயிடுச்சு, ஏஐ கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைங்களுக்கு நீங்க அரை மணி நேரம் டீச் பண்றது ஒரு அனிமேஷன் மூலம் சில விஷயங்களை விளக்கலாம். அப்போ இன்னைக்கு இந்த ஸ்க்ரூ டிரைவர், கட்டிங் பிளேயர்ன்றத விட அறிவும் திறனும் ஒன்றாக இணைந்து காம்படன்ஸ் லெவல்ல போயிடுச்சு. அப்போ நம்ம என்டையர் இந்த ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் டெவலப் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ரொபாட்டிக்ஸ், கிரீன் எனர்ஜி, இந்த 3D பிரிண்டிங், இந்த சைபர் செக்யூரிட்டி போன்ற துறைகளில் வந்து எதிர்காலத்தில் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை நிர்ணயிக்கும். அப்போ நம்ம ஸ்கில் இண்டியா மிஷன் மூலம் இந்த இளைஞர்களை அந்த தொழில்நுட்பத்துக்கு தயார்படுத்தணும்னா நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணும். அதனால தான் இந்த PM சேது மூலம் அது 59,000 crore 1,000 ITIலையும் இந்த 1,000 crore மூலம் 5 NSTIலையும் பயிற்சி மையங்களாக போட்டிருக்கோம். இந்த ஸ்கில் இண்டியா டிஜிட்டல் ஹப்ன்ற ஆன்லைன் மூலம் இந்த ட்ரைனிங்கை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம். இவன் ஆன்லைன் ட்ரைனிங் ஆல்சோ ஃப்ரீ ட்ரைனிங் இஸ் அவைலபிள் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். மேலும் இந்த உலகளாவிய வேலை வாய்ப்புக்கான அந்த திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எளிமையாக சொன்னா நாளைய வேலைக்கான இளைஞர்களை இன்று தயார்படுத்துவது இந்த முயற்சி நோக்கம்.
1: 4th தொழில் புரட்சி, 5th தொழில் புரட்சி, இந்த மாதிரி எதிர்காலத்துல உள்ள தொழில்நுட்பங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம இளைஞர்களை தயார்படுத்துறதுக்கு இந்த பயிற்சிகள் எல்லாம் இப்பவே வழங்கப்பட்டு இருக்கு அப்படின்றத சொன்னீங்க சார். இப்ப ஸ்கில் இண்டியா டிஜிட்டல் இணையதளம் அந்த போர்ட்டல் பத்தி சொல்லுங்க சார். இதன் சிறப்பம்சங்கள் என்ன? இது எத்தனை மொழிகள்ல வழங்கப்படுகிறது? இது மாணவர்களுக்கு வேலை தேடுவதற்கு எவ்வாறு பயனளிக்கக்கூடியதா இருக்கு சார்?
0: ஏன்னா அந்த ஸ்கில் இண்டியா ஹப்ன்றது திறன் மேம்பாட்டுக்கான ஒருங்கிருந்த கட்டமைப்பு ஆர் டிஜிட்டல் தளம்னு சொல்லலாம். முன்னெல்லாம் வந்து ஒரு வேலை தேடணும்னா ஒரு இடத்துலையும், அப்ரன்ஷிப்னா ஒரு இடத்துலையும், ட்ரைனிங்னா ஒரு இடத்துலையும் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கு. இன்னைக்கு பயிற்சி, சான்றிதழ், அப்ரன்ஷிப், வேலை வாய்ப்பு, ஆண்டர்பிரினர்ஷிப் எல்லாம் ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்கில் இண்டியா டிஜிட்டல் ஹப், அதில் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த தளம் வந்து 23 இந்திய மொழிகளில் செயல்படுது. 1.5 crore மேற்பட்ட பயனாளர்கள் இதில் பதிவு செய்துள்ளனர். இது திறன் மேம்பாட்டுக்கான டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லலாம்.
1: ஸ்கில் இண்டியா டிஜிட்டல் ஹப் மூலம் பல்வேறு விஷயங்கள் அதுல கிடைக்குங்கிறதையும் சொன்னீங்க. திறன் மேம்பாட்டு பயிற்சியின் மூலம் உருவான மாற்றங்கள் என்ன? வேலை தேடுவோர் அப்படிங்கிற நிலைமையிலிருந்து வேலை வழங்குவோர் என்ற நிலைக்கு இளைஞர்கள் மாறியிருக்காங்க, இதை பத்தி சொல்லுங்க சார்.
0: திறன் மேம்பாட்டு பயிற்சியில் என்ன மாற்றம் ஏற்பட்டதுன்னு சொன்னா இந்த உண்மையான வெற்றி

0: புள்ளி விவரங்களில் மட்டும் இல்லை, மக்களின் வாழ்க்கையில் எப்படி இந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்றதுதான் முக்கியமான விஷயம். பல இளைஞர்கள் வேலை தேடுறவங்களா இருந்த நிலையில இன்று வேலையை வழங்குபவர்களாக மாறியுள்ளனர். சிறு தொழில்கள், சேவை நிறுவனங்கள், உற்பத்தி அலகுகள் போன்றவற்றை தொடங்கி பலர் தொழில் முனைவோர்களாகவும் வளர்ந்துள்ளனர். 12.8 லட்சத்துக்கு மேற்பட்டோர் தொழில் முனைவு பயிற்சி பெற்றுள்ளனர். 26,000த்துக்கு மேற்பட்ட புதிய நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. இதுவே ஸ்கில் இந்தியாவின் சமூக மற்றும் பொருளாதார தாக்கத்தை காட்டுகிறது.
1: திறன் மேம்பாட்டு பயிற்சி அப்படிங்கிறது வேலை தேடுவோரை வேலை வழங்குவோராக மாற்றிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. கிராமப்புற அளவில் திறன் மேம்பாட்டு திட்டம் எந்த அளவு வெற்றி பெற்றிருக்கு சார்?
0: இந்தியாவின் வளர்ச்சி தான் கிராமப்புறத்தின் வளர்ச்சி, இந்தியாவின் வளர்ச்சி இல்ல மாற்றியும் சொல்லலாம். இதனால்தான் ஸ்கில் இந்தியா திட்டங்கள் கிராமப்புற மக்களை மையமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டது. அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங் என்ன, பெண்கள் கைவினைஞர்கள் விவசாய இளைய குடும்ப இளைஞர்கள், பழங்குடியினர் போன்ற பல்வேறு தரப்பினருக்கும் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. இந்த PM விஸ்வகர்மா திட்டத்தின் மூலம் பாரம்பரிய கைவிளைஞர்களுக்கும் நவீன கருவிகள், பயிற்சி, சான்றிதழ், கடன் வசதி போன்ற சந்தை வாய்ப்புகளை வழங்கப்பட்டுள்ளது. இதுவரை 24.2 லட்சத்துக்கு மேற்பட்ட கைவிளைஞர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கிராமப்புற வருமானமும் சுயநிதியமும் அதிகரித்துள்ளது.
1: கிராமப்புற அளவில் இந்த திட்டம் எந்த அளவு வெற்றி பெற்றிருக்கு, பாரம்பரிய தொழில்கள் இந்த திட்டத்தின் மூலம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது சார். உலக அளவில் திறன்மிக்க இளைஞர்களை உருவாக்க மத்திய அரசு எத்தகைய நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கு? ஒர்க் ஸ்கில்ல போட்டியில இந்தியாவின் இடம் என்ன?
0: இந்திய இளைஞர்கள் உலக தரத்திலான திறன்களை வழங்குவதுதான் இதோட ஸ்கில் இந்தியாவோட மிஷனோட நோக்கம். இந்தியாவை உலகின் ஸ்கில் கேபிட்டல் என்று மாற்றுவதுதான் நமது மத்திய அரசின் முதலான நோக்கமாக இருக்கு. இதற்காக ஜெர்மனி, ஜப்பான், ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், சிங்கப்பூர், UAE போன்ற பல்வேறு நாடுகளும் ஸ்கில் மொபிலிட்டி பார்ட்னர்ஷிப் உருவாக்கப்பட்டுள்ளது. ஸ்கில் இந்தியா இன்டர்நேஷனல் சென்டர் மூலம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. வேர்ல்ட் ஸ்கில் போட்டியில் இந்தியா முன்னேற்றம் மிகவும் பெருமைக்குரியது. 2019 இந்தியா 39வது இடத்துல இருந்தது இந்த வேர்ல்ட் ஸ்கில்ல. 2024 இந்தியா 13வது இடத்தை பெற்றுள்ளது. இந்த 4 வெங்கல பதக்கங்கள் பிளஸ் 12 மெடல் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருதுகள், இது இந்திய இளைஞர்கள் ஒரு திறனுக்கு ஒரு உலக தரத்தில் இருப்பதை நிரூபிக்கிறது.
1: மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கை காரணமா உலக அளவுல பல்வேறு போட்டிகளை எதிர்கொள்ளும் வகையில் இளைஞர்களை இந்த திட்டம் எவ்வாறு உருவாக்கி இருக்கு, இதுல இந்தியாவோட இடம் என்ன அப்படிங்கறதும் சொன்னீங்க சார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கிய பயணத்தில் திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் பங்களிப்பு என்ன சார்?
0: 2045 இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்பதுதான் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தொலைநோக்கு பார்வை. இந்த இலக்கை அடைய சாலைகள், தொழிற்சாலைகள், கட்டிடங்கள் மட்டும் போதாது, அவற்றை உருவாக்கவும் இயக்கவும் திறன்மிக்க மனித வளம் தேவை. அதற்கான அடித்தளத்தை அமைப்பதுதான் இந்த ஸ்கில் இந்தியா மிஷன். வேலை வாய்ப்பு, தொழில் முனைவு, தொழில்நுட்ப திறன்கள், உலகளாவிய வேலை வாய்ப்புகள், பெண்கள் அதிகாரமளித்தல், கிராமப்புற முன்னேற்றம் ஆகிய அனைத்தும் ஒருங்கிணைக்கும் தேசிய இயக்கமாக ஸ்கில் இந்தியா செயல்படுகிறது. எனவே ஸ்கில் இந்தியா என்பது வெறும் பயிற்சி திட்டம் அல்ல, இது விஸ்கித் பாரத் 2047 நோக்கி இந்தியாவின் மனிதவள புரட்சின்னு சொல்லலாம். ஒவ்வொரு இளைஞருக்கும் ஒரு திறன், ஒவ்வொரு திறனுக்கும் ஒரு வாய்ப்பு, ஒவ்வொரு வாய்ப்புக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் உருவாக்குவதே ஸ்கில் இந்தியாவின் லட்சியம்.
1: கடந்த 12 ஆண்டுகள்ல திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இளைஞர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகளையும் தன்னம்பிக்கையும் வழங்கியிருக்கு அப்படிங்கறத நிறைய சொன்னீங்க சார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கிய பயணத்துல திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் பங்களிப்பு குறித்து சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார்.
0: மிக்க நன்றி.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. அறிவியல் நேரம்.
1: பெண்களும் செயற்கை நுண்ணறிவும். செயற்கை நுண்ணறிவு துறையில் பெண்களுக்கான வாய்ப்புகள் குறித்து கணினித்துறை துணை பேராசிரியர் முனைவர் இ கங்காதேவி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
2: மேடம், ஏஐ சினிமால காட்டுறதுக்கும் ரியாலிட்டியில இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்?
3: ஏஐ பத்தி நம்ம பல படங்கள்ல

0: பார்த்துருக்கோம். அதில் ஏஐ வந்து மனிதர்களை போலவே பேசும், அதுக்கு உணர்ச்சிகள் இருக்கும், அன்பு, பாசம், கோபம், இந்த மாதிரி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும், தானாகவே முடிவும் எடுத்துக்கும். ஆங்கில படங்களில் பார்த்தோம்னா ஏஐயோட பங்கு பயங்கரமாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. தமிழ் படத்துலையும் நிறைய படங்களில் வெளிப்படுத்தியிருக்காங்க. நிறைய விஷயங்களில் அது வந்து வெளிப்படுத்தும். அது சில நேரங்களில் ஆபத்தாகவும் இருக்கும். அதுதான் வந்து சூப்பர் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறோம். திரைப்படங்களில் ஏஐ ஒரு சுய அறிவு உள்ள இயந்திரமாக காட்டுவாங்க. ஆனால் நிஜத்தில் ஏஐ என்பது மனிதர்கள் கொடுத்த தரவுகளை மட்டுமே பயன்படுத்தி வேலை செய்யும் ஒரு டெக்னாலஜி தான். திரைப்படங்களில் காட்டுற ஏஐயும் நிஜ வாழ்க்கையில் பார்க்குற ஏஐயும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. திரைப்பட ஏஐ என்பது கற்பனையாகவும் கற்பனைக்காகவும் பொழுதுபோக்கிற்காகவும் ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு திரைப்படத்துல. ஆனா நிஜ வாழ்க்கையில ஏஐன்றது நமக்கு உதவும் ஒரு மெஷின், ஒரு ஜஸ்ட் ஒரு கருவிதான். மருத்துவம், கல்வி, பேங்க், விவசாயம், இந்த மாதிரி பல துறைகள்ல ஏஐ பயன்படுத்தப்பட்டு நம்ம வாழ்க்கை முறையை எளிதாக்கி வருது.
1: மருத்துவத்துறையில ஏஐயோட பயன் என்ன?
0: மருத்துவத்துறையில ஏஐ முக்கியமான பங்கு வகிக்குது. எப்படின்னா ஏஐயே வந்து நோய்களை கண்டறியுது, சரியான சிகிச்சை கொடுக்குது, நோயாளிகளை பராமரிக்குது, மருத்துவமனை மேலாண்மையை கூட ஏஐ பார்த்துக்குது. ஏஐ மருத்துவர்களுக்கு நோய்களை ஃபாஸ்டாக, ஈஸியாக, துல்லியமாக கண்டுபிடிச்சு கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கேன்சர் வருது அப்படின்னா முன்கூட்டியே கேன்சர், ஹார்ட் அட்டாக்கு, டயாபெட்டிஸ் போன்ற நோய்களை வந்து ரிப்போர்ட்ஸ், எக்ஸ்ரே ரிப்போர்ட்டு, எம்ஆர்ஐ ஸ்கேனு இல்லை சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு ஏஐஏ வந்து கணிக்குது. இந்த மாதிரி இந்த பிரச்சனை இருக்கலாம் அப்படின்றத சொல்லுது. மெடிக்கல் இமேஜஸை வச்சு, அல்ட்ராசவுண்டு, மேமோகிராமு, இந்த மாதிரி விஷயங்களை வச்சும் என்ன பிரச்சனை அப்படின்றதையும் ஏஐஏ நமக்கு கொடுத்துருது. ஒவ்வொரு நோயாளி உடல் நிலையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ப சிகிச்சையையும் பரிந்துரை செய்யுது. மருத்துவர் இல்ல கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களையும் டேட்டாவா ஆராய்ச்சி செய்து புதிய மருந்துகளை கண்டுபிடிக்கவும் உதவி செய்யுது. நிறைய ஃபார்மா கம்பெனிஸ்ல ஏஐயோட பங்கு பெரிய விஷயமா இருக்கு. ரோபோ உதவியோடவும் அறுவை சிகிச்சை மருத்துவர்களுக்கு உதவி புரியும். நோயாளிகளின் உடல்நிலை தகவலை வச்சு எதிர்காலத்துல வரும் நோய்களை முன்கூட்டியே கணிக்கும். இப்போதைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, ஒரு பேஷண்டோட கரண்ட் ஸ்டேட்டஸ வச்சு இவங்களுக்கு எதிர்காலத்துல என்னென்ன மாதிரி நோய்கள்லாம் வரலாம் அப்படின்றதையும் ப்ரெடிக்ட் பண்ணும். இப்ப ஸ்மார்ட் வாட்ச் அந்த மாதிரி டிவைசஸும் வந்துருச்சு. அந்த டிவைசஸ் வச்சு ஒரு பர்சனோட ஹார்ட் பீட், பிளட் பிரஷர் இதெல்லாம் 24 hours கண்காணிக்கிற விஷயமும் நடக்குது. மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், பில்லிங், டாக்டரை புக் பண்றது, அப்பாயின்மெண்ட் புக் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயத்தையும் நிர்வாகம் செய்யறதுக்கும் ஏஐ பயன்படுது. ஃபேஷியல் ரெகக்னிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை வச்சு நோயாளியோட ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கு, அவங்க மனசோர்வா இருக்காங்களா அப்படின்றதையும் கண்டுபிடிக்கும். மருத்துவத்துறை ஏஐயால் மிகவும் வேகமாக முன்னேற்றம் காண உதவுகிறது.
1: மேடம், கலைத்துறையில ஏஐயோட பயன் என்ன?
0: கலைத்துறையில ஏஐ ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு வருது. மூவி ரெக்கமெண்டேஷன் பார்ப்போம். சில மூவி பார்க்குற வெப்சைட்ஸ்ல இல்லை நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம்னா அதில் அந்த மாதிரி தளங்களில் ஏஐயை பயன்படுத்தி நமக்கு பிடிச்ச திரைப்படங்களை பரிந்துரை செய்யும். இப்போ நாம வந்து ஹாரர் மூவிஸாவே ஒரு 2-3 மூவிஸ் பார்த்துட்டு வரோம், இல்லை காமெடி மூவிஸாவே பார்க்குறோம், இல்லை கார்ட்டூன் மூவிஸ் பார்க்குறோம் அப்படின்னா யார் என்ன மாதிரியான மூவிஸ் பார்க்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி மூவிஸாவே, அந்த ரிலேட்டட் மூவிஸாவே அதுவே பரிந்துரை செய்யும். அதே மாதிரி பாட்டு கேட்கும் போதும் ஸ்பாட்டிஃபை, யூடியூப், கானா அந்த மாதிரி சில நிறைய ஆப்ஸ் இருக்கு. அந்த இசை செயலிகளையும் நம்ம என்ன மாதிரியான பாட்டு கேட்குறோமோ அந்த மாதிரி பாட்டை பரிந்துரை செய்யும். திரைப்படங்கள் தயாரிக்கும் போதும் அதுல எடிட்டிங் பண்றதுக்கும் விஷுவல் எஃபெக்ட்ஸ், அனிமேஷன், பேக்ரவுண்ட் டிசைன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு நல்ல குவாலிட்டியான, நல்ல வேகமாக வேலை செய்யக்கூடிய விஷயங்களையும் செய்யறதுக்கு இந்த ஏஐயை பயன்படுத்துறாங்க. வாய்ஸ் ரெகக்னிஷன், ஃபேஸ் ரெகக்னிஷன் இதுக்கும் ஏஐயை பயன்படுத்தி நடிகர்களோட குரலை கூட மாத்துறது, முகத்தை இளமையா காட்டுறது இந்த மாதிரி விஷயத்துக்கும் பயன்படுது. விளையாட்டுத்துறையில வீடியோ கேம்ஸ்ல ஏஐ எதிரணியில விளையாடும் மனிதனை புத்திசாலியாக செயல்பட செய்யும். அந்த மாதிரி செய்யறதால விளையாட்டு இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். அதனால அங்கேயும் ஏஐயோட பங்கை கொண்டு வந்திருக்காங்க. சோசியல் மீடியால பார்த்தோம்னா சில இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த மாதிரி தளங்கள்ல ஃபில்டர்ஸ் மற்றும் எஃபெக்ட்ஸை பயன்படுத்தி ஏஐ வந்து ஒரு நல்ல விஷயங்களை காட்டுது. நிறைய வாய்ஸ் அசிஸ்டன்ட்லையும் பார்த்தீங்கன்னா மனிதர்களை போலவே பேசி நமக்கு சுலபமா எல்லா விஷயத்தையும் செய்ய வைக்குது. நமக்கு தனிப்பட்ட சுவாரஸ்யமான அனுபவத்தை ஏஐ கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஃபியூச்சர்

0: இன்னும் அதிகமான செயல்களையும் செய்யும்.
1: மேடம், விவசாய துறையில AI-யோட பயன் என்ன?
0: AI விவசாய துறையில பல வகையில உதவி செய்து விவசாயிகளுக்கு நேரம், செலவு, உழைப்பு இதெல்லாம் குறைச்சு பல மடங்கு விளைச்சல் அதிகரிக்கிறதுக்கு முக்கியமா பங்கு கொடுக்குது. பயிர்களை கண்காணிக்குது. எப்படி பாக்குதுன்னா, ட்ரோன்ஸ், சென்சார்ஸ் இதெல்லாம் வச்சு பயிர்களின் வளர்ச்சியை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி மண் வளம், மண்ணோட ஈரப்பதம் எந்த அளவுக்கு இருக்கு, மண் தன்மை எப்படி இருக்கு, இந்த செடியில இந்த பயிர் இந்த மண்ணுக்கு ஏற்ப இருக்கா அப்படின்றதையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸே டிசைட் பண்ணிக்கும். ஆட்டோமேட்டிக்கா நீர் பாய்ச்சுதலும், நம்ம ஒரு ஒரு நேரமும் வெயில் காலம்னா அதிகமா தண்ணி தேவைப்படும், அந்த மண் வளம் எப்படி இருக்கு, ட்ரையா இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா வாட்டர் இரிகேட் பண்றதுக்கும் யூஸா இருக்கு. வானிலை தகவலும், மழை, வெப்பநிலை, புயல் இந்த மாதிரி விஷயத்தையும் ஆய்வு செஞ்சு முன்கூட்டியே தெரிவிச்சிடும். பயிர்களோட தகவல்களையும் வச்சு எதிர்காலத்துல விளைச்சல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதையும் ப்ரெடிக்ட் பண்ணும். AI வச்சு வேலை செய்யும் ஸ்மார்ட் டிராக்டர்ஸ், ரோபோட்ஸ் இதெல்லாம் வச்சும் பயிர் விதைக்கிறது, களை எடுக்கிறது, அறுவடை செய்யறது இந்த மாதிரி பணிகளையும் செஞ்சுட்டு வருது. எந்த இடத்துல எவ்வளவு உரம் போடலாம், எவ்வளவு பூச்சிக்கொல்லி போடலாம், இல்ல எவ்வளவு தேவைப்படும் அப்படின்றதையும் கணிக்கிறது. பயிர்களின் விலையை கூட முன்கூட்டியே கணிக்கும். இப்ப அடுத்த ஒரு 6 மாச காலம் கழிச்சு இந்த மாதிரி பயிர்களை இடணும் அப்படின்னு விவசாயி முடிவு பண்ணா, இப்போ இன்னைக்கு விலை இவ்வளவு இருக்கு, 6 மாதத்துக்கு அப்புறம் எந்த மாதிரி இருக்கும் விலை அப்படின்றதையும் கொடுத்துரும். AI விவசாயத்தை நவீனமா மாத்திக்கிட்டே வருது. இது விளைச்சலை அதிகரித்து செலவையும் குறைச்சு விவசாயிகளின் வாழ்க்கையை எளிதாக மாற்றுது.
1: மேடம், AI சம்பந்தமா நம்ம என்னென்ன பேச்சுலர்ஸ் மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கலாம்?
0: இந்தியாவில் AI, டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங் போன்ற துறைகள் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வருது. இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அதிகமான கோர்சஸாக அதை தான் சூஸ் பண்ணுறாங்க. நிறைய கல்வி நிறுவனங்களில் இந்த மாதிரி AI கோர்சஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. BE, BTEC, MTEC இந்த மாதிரி இன்ஜினியரிங் டிசிப்ளினில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர் அடிப்படைன்னு சொல்லுவோம், பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ், அதில் ப்ரோக்ராமிங்ஸ் இருக்கும், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இருக்கும், டேட்டா பேஸ், நெட்ஒர்க்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், AI-யோட பேசிக்ஸ் இதெல்லாமே உள்ளடக்கி இருக்கிறது தான் BTEC ஆர் MTEC கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர்சஸ். அதுலயே நம்ம இன்னொரு உட்பிரிவு இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு சொன்னோம்னா BTEC ஆர் MTEC AI அண்ட் டேட்டா சயின்ஸ் வருது. அதுலயும் வந்து பிக் டேட்டா, டேட்டா அனாலிட்டிக்ஸ் மையமா வச்சு நிறைய பாடங்கள் கற்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் AI அண்ட் ML அப்படின்ற கோர்ஸ் வருது. அதுல மெஷின் லேர்னிங்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ், நிறைய மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் படிப்பாங்க, நியூரல் நெட்ஒர்க் டெக்னாலஜிஸ், கம்ப்யூட்டர் விஷன் இந்த மாதிரி விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி அது கோர் டாபிக்ஸா கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வெறும் டேட்டா சயின்ஸ் மட்டுமே மையமா வச்சு BTEC MTEC கோர்சஸும் இருக்கு. அதுல வந்து டேட்டா அனலைஸ் பண்ணும், விஷுவலைஸ் பண்ணும், எப்படி டேட்டாவை ஒரு கிராஃபா பாக்குறது அப்படின்றத பார்க்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லயும் நிறைய கவனம் செலுத்துவாங்க. ஒரு சில கல்லூரிகள்ல வந்து BTEC ஆர் MTEC இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு கொடுப்பாங்க. அதுல வந்து சாஃப்ட்வேர் சிஸ்டம், வெப் டெக்னாலஜிஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங் போன்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இந்த எல்லா கோர்சஸுமே காமனா அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் காலேஜஸ்ல, மெட்ராஸ் யூனிவர்சிட்டில எல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து இன்ஜினியரிங் கோர்சஸ். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு போனோம்னா BSc, BCA, MSc, MCA இந்த மாதிரி கோர்சஸ்லயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், AI, டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லா யூனிவர்சிட்டிலயும், மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலயும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்லயும் இருக்கு. IIT பாத்தீங்கன்னா BS இன் டேட்டா சயின்ஸ்ன்னு ஒரு கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் 4 இயர்ஸ் கோர்ஸ். நெக்ஸ்ட் BTEC கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு. NIT, IIIT, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்லயும் பார்த்தோம்னா BTEC, MTEC வித் கோர் CSE-யும் இருக்கு, AI, டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, IT இந்த மாதிரி கோர்சஸும் இருக்கு. இந்த கோர்சஸ்லாம் நம்ம எப்படி எழுதலாம்னா JEE எக்ஸாம் எழுதி அதுல இன்ஜினியரிங் சேரலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இருந்தா நம்மளோட 12th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் அடிப்படையிலேயே வச்சு அட்மிஷன்ஸ் கொடுப்பாங்க. சோ பேச்சுலர்ஸ் டிகிரியோ இல்ல மாஸ்டர்ஸ் டிகிரியோ படிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
1: மேடம், AI-ல PhD பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர்?
0: PhD பண்றதுக்கு MSc இல்லாட்டி MTEC, அதுவும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயோ, டேட்டா சயின்ஸ்லயோ, AI-லயோ இல்ல IT-லயோ இருக்கலாம். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்றது ஒரு கோர், அதுக்குள்ள வர ஸ்பெஷலைசேஷன் தான் இது. அதனால எந்த டிகிரி இருந்தாலும் இதுல சேர்த்துக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு. மார்க் வந்து 55%ல இருந்து 60% வரைக்கும் PG டிகிரியில எடுத்திருக்கணும். சில யூனிவர்சிட்டியில வந்து நெட் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்களா, நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இல்ல ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், JRF இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் முடிச்சவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க. அப்ளை செய்யும் போதே

0: எந்த துறையில ஆராய்ச்சி செய்யணும்னு விரும்புறோமோ அதை நம்ம முடிவு செஞ்சுக்கணும். அதுல வந்து இப்ப மெஷின் லேர்னிங்ல தான் நான் குறிப்பிட்டு பண்ண போறேன், இல்ல டீப் லேர்னிங்ல பண்ண போறேன், இல்ல நான் மெடிக்கல் இமேஜ் அனாலிசிஸ் பண்ண போறேன், என்னுடைய ரிசர்ச் வந்து எஜுகேஷன் செக்டர்ல தான் இருக்கும், இல்ல விவசாயத்தை சார்ந்து இருக்கும், இல்ல மருத்துவத்தை சார்ந்து இருக்கணும், அந்த மாதிரி எந்த துறையில நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை முதல்ல டிசைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சரியான யூனிவர்சிட்டியை தேர்வு செய்யணும். முதல்ல என்ன துறைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த துறை எந்த யூனிவர்சிட்டியில இருக்குன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஃபுல் டைம் பார்ட் டைம்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபுல் டைம்னா முழு நேரமும் நம்ம அங்கேயே போயிட்டு பிஹெச்டி பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு கால அவகாசம் 3 வருஷத்துல இருந்து 5 வருஷம் வரைக்கும் எடுத்துக்கும். பார்ட் டைம் நான் இல்ல நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா சைட்ல நான் பிஹெச்டி பண்ணணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு பார்ட் டைம் ஆப்ஷன்ஸும் இருக்கு. அது 4 வருடத்துல இருந்து 6 வருட காலம் வரைக்கும் இருக்கும். அரசு நிறுவனங்கள்ல அண்ணா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, ஐஐடி, என்ஐடி இந்த மாதிரி இடத்துலயே வந்து இணையதளத்திலேயே நீங்க வந்து பிஹெச்டி நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுல அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது என்ன துறைன்னு முடிவு பண்ணணும், அடுத்தது எந்த யூனிவர்சிட்டின்னு பார்க்கணும், எந்த யூனிவர்சிட்டின்னு பார்த்துட்டு அடுத்தது வேலையா வந்து ரிசர்ச் சூப்பர்வைசர் இல்லாட்டி கைடுன்னு சொல்லுவோம், அந்த பிஹெச்டி பண்றதுக்கு முழுசா வழிகாட்டுறவர் யாரு, அப்ப அந்த பேராசிரியர்கள் நம்ம தேர்ந்தெடுத்த கல்லூரியில அவங்களோட ப்ரொஃபைல் பார்க்கணும். எல்லா பேராசிரியர்களோட ப்ரொஃபைல் பார்த்துட்டு அவங்க எவ்வளவு பப்ளிகேஷன்ஸ் பண்ணிருக்காங்க, அவங்களோட ரிசர்ச் ஏரியா என்ன. ஏன்னா நாம இப்ப மெஷின் லேர்னிங்னு சூஸ் பண்ணிருக்கோம்னா மெஷின் லேர்னிங்கே அதுலயே ரிசர்ச் பண்ண பேராசிரியர்கள் யார் யார் இருக்காங்க, அவங்க ஏதாவது அது ரிலேட்டடா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்காங்களா, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு எந்த பேராசிரியர் நம்மளோட ஆராய்ச்சிக்கு ஏத்த மாதிரி இருக்காங்களோ அவங்கள நேர்ல போய் பார்த்து நம்ம இன்ட்ரெஸ்ட சொல்லணும். அவங்களும் ஒத்துட்டாங்கன்னா அடுத்தது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல காமனா ரிசர்ச் மெத்தடாலஜி, கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ், ஏஐ யோட ஃபண்டமெண்டல்ஸ், ஆப்டிடியூட் இது மட்டும் தெரிஞ்சா போதும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு நெக்ஸ்ட் அதுல செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூ முடிச்ச உடனே நம்மளோட ரிசர்ச் ப்ரொபோசல நம்ம வந்து கொடுக்கணும். அதுல என்ன டைட்டில், நான் என்ன மாதிரியான ப்ராப்ளமை எடுத்திருக்கேன், அதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, நான் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ண போறேன், இப்ப நியூரல் நெட்ஒர்க்கா, டீப் லேர்னிங்கா, அந்த மாதிரி நான் என்ன டெக்னாலஜி, என்ன அல்காரிதம் யூஸ் பண்ண போறேன், நான் எதிர்பார்க்கிற ரிசல்ட் என்ன அப்படின்றதையும் ஒரு ப்ரொபோசல் மாதிரி எழுதி நம்ம சப்மிட் பண்ணோம்னா அட்மிஷன் கொடுப்பாங்க. அட்மிஷன் கொடுக்கும்போது ப்ரொவிஷனல் ஆர்டரை நமக்கு அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்ப நான் சொன்னது எல்லாமே அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர்ஸ்.
1: மேடம், ஒரு பிஹெச்டி ப்ரோக்ராம்ல என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு?
0: இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா நிறைய பேர் வந்து பிஹெச்டினாலே ரொம்ப கஷ்டமான விஷயம், 5 வருஷம் எடுத்துக்கும், 10 வருஷம் எடுத்துக்கும் சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கான ஒரு பதிலா தான் இது இருக்கும். பிஹெச்டி படிப்போட கால அளவு ஃபுல் டைம்ல 3 to 5 வருஷம் வரைக்கும் இருக்கும், பார்ட் டைம்ல 4 to 6 வருஷம் வரைக்கும் இருக்கும். சிலருக்கு வந்து ஆராய்ச்சியில ஏதாவது சிக்கல் ஏற்படலாம், இல்ல பப்ளிகேஷன் பண்றதுக்கு டைம் ஆகலாம், ஏதாவது ஒரு பேப்பர் பப்ளிஷ் ஆக டைம் எடுத்துக்கலாம், சிலருக்கு டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு டைம் எடுத்துக்கலாம், இல்ல ஃபைனலா தீசிஸ் எழுதுறதுக்கு நேரம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காரணங்களால மட்டும்தான் கூடுதலான வருஷங்கள் இல்ல கூடுதலான காலம் தேவைப்படுது. ஆனா நம்ம day 1 இருந்தே இதுக்கான ஒரு நேரம், ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரமாச்சும் நம்ம ஒதுக்கி செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா கொடுத்த காலகட்டத்திலேயே நம்மளால அழகா ஈஸியாவும் முடிக்க முடியும். இதுல என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அட்மிஷன், என்ட்ரன்ஸ், இன்டர்வியூ, கைடு செலக்ட் பண்றது, இந்த 3 ஸ்டெப் தான் அட்மிஷன். அடுத்தது அட்மிஷன் முடிஞ்சிடுச்சுன்னா செகண்ட் ஸ்டேஜ் கோர்ஸ் ஒர்க். இது வந்து 6 மாதத்திலிருந்து 1 வருஷம் வரைக்கும் எடுத்துக்கும். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட ரிசர்ச் மெத்தடாலஜின்னு ஒரு காமன் பேப்பர், அது என்ன சப்ஜெக்டா இருந்தாலும், பிசிக்ஸ், மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து காமனா இருக்கும். ரிசர்ச் மெத்தடாலஜியை படிச்சுட்டு அட்வான்ஸ்டு சப்ஜெக்ட், நம்ம என்ன ஏரியா எடுத்திருக்கோமோ அதுல இருந்து அட்வான்ஸ்டு சப்ஜெக்ட்ஸ் படிச்சு எக்ஸாம் எழுதணும். அது செகண்ட் ஸ்டேஜ். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தேர்ட் ஸ்டேஜ்ல வந்து லிட்ரேச்சர் ரிவ்யூ இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டேஜ் வந்து இதுதான். ஏன்னா ஏற்கனவே வெளியான ரிசர்ச் பேப்பர், நம்ம என்ன ப்ராப்ளம் எடுத்திருக்கோமோ அது ரிலேட்டடா ஏற்கனவே என்ன பேப்பர்ஸ் எல்லாம் வெளியாயிருக்கு அது எல்லாத்தையும் எடுத்து படிக்கணும். அந்த ஜர்னல்ஸ் பார்க்கணும். கான்ஃபரன்ஸ் பேப்பர்லயும் இந்த ரிலேட்டட் பேப்பர்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் லிட்ரேச்சர் ரிவ்யூ பேப்பர் வந்து எழுதிட்டு பப்ளிஷும் பண்ணணும். இதுதான் வந்து தேர்ட் ஸ்டேஜ். இதுல வந்து நம்ம புதுசான விஷயம் எதுவும் கொடுத்துருக்க மாட்டோம், ஏற்கனவே இருந்ததை தான் நம்ம ஒரு பேப்பரா எழுதி பார்ப்போம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து ப்ராப்ளம் ஐடென்டிபிகேஷன். இப்ப லிட்ரேச்சர் ரிவ்யூல பழைய பேப்பர் எல்லாம், பழைய தகவல்கள் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம், அதுல இருந்து நம்ம ஒரு புதிதான ஒரு ரிசர்ச் ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கணும். இந்த ஃபோர்த் ஸ்டேஜ்ல இந்த என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கு அடுத்தது ஃபிஃப்த் ஸ்டேஜ்ல ரிசர்ச் ப்ரொபோசலை நம்ம வந்து விளக்கி சொல்லணும்.

0: யார்கிட்ட சொல்லணும்னா ரிசர்ச் அட்வைசரி கமிட்டி RAC மெம்பர்ஸ் இருப்பாங்க, இல்லாட்டி டாக்டரல் கமிட்டி DC மெம்பர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது அந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்மளோட புது பிரச்சனை என்ன, நான் கொண்டு வந்திருக்கேன், அதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, நான் என்ன மாதிரி மெத்தடாலஜி யூஸ் பண்ண போறேன், எனக்கு எந்த மாதிரியான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம அவங்களுக்கு விளக்கி சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து சில விஷயங்கள் அவங்களும் சொல்லுவாங்க, நமக்கு கருத்து சொல்லுவாங்க, சில கரெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போலாம். அதுதான் 6th ஸ்டேஜ், ரிசர்ச் வர்க் ஸ்டேஜ். இப்ப அப்ரூவல் வாங்கியாச்சு, அடுத்தது இப்ப வேலையை தொடங்கணும். இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட். நான் எப்படி லிட்ரேச்சர் ரிவ்யூ இம்பார்ட்டன்ஸ் சொன்னனோ அதே மாதிரி இந்த 6th ஸ்டேஜ் ரிசர்ச் வர்க் ஸ்டேஜும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுலதான் டேட்டாவை கலெக்ட் பண்றது, டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு நம்மளோட ப்ராப்ளம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி கோடிங் எழுதணும். கோடிங்கை எழுதிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதில் ஏதாவது தவறுகள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும், டெஸ்டிங் பண்ணணும். அதுக்கப்புறம் வர ஆன்சரை அனலைஸ் பண்ணணும். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் நிறைய பேப்பர்ஸ், அவங்க கொடுத்த ஆன்சரை விட நமக்கு நல்ல ஆன்சர் கிடைக்குதா, ஃபாஸ்டா இருக்கா, அந்த மாதிரிலாம் பார்க்கறது 6th ஸ்டேஜ். இப்போ இதுலயே நம்ம ஓரளவுக்கு நிறைய ஒர்க் முடிச்சிருப்போம். இதுல இருந்து நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் ஜேர்னல்ஸ்ல பப்ளிஷ் பண்ணணும். முடிக்கலாம். எதிர்காலத்தில் AI-ஓட பங்கு பல மடங்கு உயர்ந்திருக்கும். தொழில் வாய்ப்புகள் AI துறையில் நிறைய இருக்கு. ஒன்று ரெண்டு இல்லை, நிறைய சொல்லிகிட்டே போகலாம். AI இன்ஜினியர், AI-யை அடிப்படையாக வச்சு செய்யும் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸை உருவாக்குறவங்கள தான் AI இன்ஜினியர்னு சொல்லுவோம். இப்போ செல்ஃப் டிரைவிங் காரு இந்த மாதிரி விஷயங்கள், இல்லை வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை உருவாக்குறவங்க, சாட் பாட்டை உருவாக்குறவங்க, இவங்கெல்லாம் AI இன்ஜினியர்ஸ். அடுத்தது பார்த்தோம்னா மெஷின் லேர்னிங் இன்ஜினியர், டேட்டாலேருந்து தானாகவே கற்றுக்கிற ஒரு AI மாடலை உருவாக்குறவர் தான் மெஷின் லேர்னிங் இன்ஜினியர். ஃபார் எக்ஸாம்பிள், யூடியூப் சஜஷன்ஸ், மூவி ரெக்கமெண்டேஷன்ஸில் அந்த மாதிரி இதிலலாம் மூவி ரெக்கமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் கொடுக்கறது மெஷின் லேர்னிங் இன்ஜினியர். நெக்ஸ்ட் டேட்டா சயின்டிஸ்ட், பெரிய அளவில் இருக்கிற டேட்டாவை ஆய்வு செஞ்சு முடிவு எடுக்கிறவர் தான் டேட்டா சயின்டிஸ்ட். ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங் இந்த மாதிரி துறைகளில் இவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக AI ரிசர்ச் சயின்டிஸ்ட், ஒரு புதிய AI தொழில்நுட்பங்களை ஆராய்ச்சி செய்பவர் தான் இவர். ரோபோட்டிக்ஸ், ஜென்ரேட்டிவ் AI இந்த மாதிரி துறைகளில் இவங்களுக்கு நிறைய பங்கு இருக்குது. ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர், AI பயன்படுத்தி அட்வான்ஸ்டு ரோபோக்களை உருவாக்குபவர் தான் ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர். எக்ஸாம்பிள், ஸ்பேஸ் ரிசர்ச், டிஃபென்ஸு, மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி ஏரியாவில் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அடுத்து NLP இன்ஜினியர், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இன்ஜினியர், மனித மொழியை புரிந்து கொள்ளும் AI அமைப்புகளை உருவாக்குபவர் தான் இந்த NLP இன்ஜினியர். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் எல்லாம் இவங்களோட வேலை தான். கம்ப்யூட்டர் விஷன் இன்ஜினியர், இவங்க இமேஜஸ் வீடியோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிற AI-யை உருவாக்குறவங்க. இது எதுக்கு பயன்படும்னா ஃபேஸ் ரெகக்னிஷன், மெடிக்கல் இமேஜ் அனாலிசிஸ் இதுக்கெல்லாம் இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியரோட ஹெல்ப் கண்டிப்பா தேவைப்படும். அடுத்ததா AI ப்ராடக்ட் மேனேஜர், AI தயாரிப்புகளை திட்டமிட்டு நிர்வகிப்பவர் தான் இந்த AI ப்ராடக்ட் மேனேஜர். நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் இன்ஜினியர், AI-க்கு சரியான கேள்விகள் அல்லது ப்ராம்ப்ட்ஸை உருவாக்குபவர் தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியர். அடுத்தது AI பிசினஸ் அனாலிஸ்ட், வணிக முடிவுகளை எடுக்க AI கருவிகளை பயன்படுத்துபவர் இந்த பிசினஸ் அனாலிஸ்ட். இந்த மாதிரி AI ஃபார்மிங் அனாலிஸ்ட், AI கேம் டெவலப்பர், AI கண்டென்ட் கிரியேட்டர், இந்த மாதிரி பல பெரிய நிறுவனங்கள் AI-ல முதலீடு செய்யறாங்க. வந்து AI-யை வச்சுதான் நிறைய விஷயங்களை பண்றாங்க. எனவே AI-யால் எதிர்காலத்தில் பல வேலை வாய்ப்புகள் உள்ளது.
1: மேடம், PhD-க்கும் போஸ்ட் டாக்கும் என்ன வித்தியாசம்?
0: PhD-ன்றது வந்து ஒரு உயர்ந்த கல்வி, PG படிச்சதுக்கு அப்புறம் ஒரு உயர்ந்த கல்வி பட்ட படிப்பு, டாக்டர் ஆஃப் பிலாசபி.

0: அப்படின்னு சொல்றோம். இதுல நாம ஒரு தலைப்புல ஆழமா ஆராய்ச்சி செய்வோம், நிறைய புதுசான சொல்யூஷன்ஸ கண்டுபிடிப்போம், தீசிஸ் ரிப்போர்ட்டும் எழுதுவோம், டாக்டர் பட்டமும் நமக்கு கிடைக்கும். இதுக்கான கால அவகாசம் 4-6 வருடங்கள் ஆகும். ஃபுல் டைம் பார்ட் டைம் எதுல வேணாலும் பண்ணலாம். ஆனா போஸ்ட் டாக்ன்றது வந்து பிஹெச்டி முடிச்சதுக்கு அப்புறம் செய்யற ஒரு அட்வான்ஸ்டு ரிசர்ச். போஸ்ட் டாக் பண்ணணும்னா கண்டிப்பா பிஹெச்டி முடிச்சிருக்கணும். போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிஎஸ்சி எம்எஸ்சி பிடெக் அந்த மாதிரி டிகிரி கிடையாது. ஆனா ரிசர்ச்ல அட்வான்ஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம போஸ்ட் டாக் படிச்சதுக்கு அப்புறம் பிஹெச்டி படிச்சா டாக்டர்னு பட்டம் போட்டுக்கிறோம். நம்ம பேருக்கு அப்புறம் நம்ம எந்த டிகிரி முடிச்சாலும் பிஎஸ்சி எம்டெக் அந்த மாதிரி எல்லாம் பேர் போட்டுக்கிறோம். ஆனா போஸ்ட் டாக் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பேருக்கு அப்புறம் இந்த மாதிரி போஸ்ட் டாக் அந்த மாதிரி எல்லாம் போட முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு டிகிரி கிடையாது, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். போஸ்ட் டாக் செய்பவர் வந்து தனியா ரிசர்ச் ப்ராஜெக்ட் செய்யலாம், அதிகமான ரிசர்ச் பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்றதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இன்டர்நேஷனல் ரிசர்ச்சர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி ரிசர்ச் பண்ணுவாங்க. புது புது நியூ டெக்னாலஜிஸ் இல்ல அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் கிரியேட் பண்ணுவாங்க. பிஹெச்டி ல நாம வந்து ரிசர்ச் எப்படி பண்றதுன்னு கத்துக்கிறோம், போஸ்ட் டாக்ல நாம எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்டு ரிசர்ச்சா ஆகிறோம் அப்படின்றதுதான் போஸ்ட் டாக்ல இருப்போம். இப்ப டீச்சிங்லயும் ரிசர்ச்லயும் வேலை செய்யணும்னா கண்டிப்பா பிஹெச்டி தேவை. இன்டர்நேஷனல் லெவல் ரிசர்ச் பண்ணணும், பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், இல்ல சயின்டிஸ்ட்ன்ற ஒரு போஸ்ட் கிடைக்கணும், இல்ல காலேஜ்ல ஒர்க் பண்ணும்போதே ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும், சீனியர் ப்ரொஃபசர் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்துக்கு போஸ்ட் டாக் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால பிஹெச்டிக்கும் போஸ்ட் டாக்குக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு.
1: மேடம், ஏஐல என்னென்ன போஸ்ட் டாக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு?
0: இந்தியால பல அரசு கல்வி நிறுவனங்கள்ல ஏஐ எம்எல் மெஷின் லேர்னிங் டேட்டா சயின்ஸ் ரோபோட்டிக்ஸ் இந்த மாதிரி துறைகள்ல சிறந்த போஸ்ட் டாக்டரல் ஆராய்ச்சி வாய்ப்பு இருக்கு. ஐஐடி மெட்ராஸ்ல அந்த மாதிரி இடத்துல எல்லாம் ரோபோட்டிக்ஸ் லேப் இருக்கு, ஏஐ ஃபார் ஹெல்த் கேர் லேப் இருக்கு, என்எல்பி நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் லேப், கம்ப்யூட்டர் விஷன் லேப்ஸ், இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஐஐடி மெட்ராஸ்ல இருக்கு. இங்க ரெகுலரா போஸ்ட் டாக்டரல் ஃபெல்லோஷிப்பும் கிடைக்கும். விமென்க்குன்னு தனியா ஸ்பெஷலாவும் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. ஸ்பான்சர்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸும் கொடுக்குறாங்க. அடுத்ததா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல பார்த்தோம்னா, நம்ம சேர்றோம்னா போஸ்ட் டாக்கா சேர்றோம்னா நமக்கு இன்டர்நேஷனல் கொலாபரேஷனுக்கு வசதி பண்ணி தருவாங்க. ஒரு ஸ்டாண்டர்டான பப்ளிஷர்ஸ்ல நம்ம பேப்பரை பப்ளிஷ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்க நல்ல ஒரு ரிசர்ச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அங்க கிடைக்கும். அது மூலமா நம்ம திறமையை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். ஐஐடி ஹைதராபாத், டெல்லி அந்த மாதிரி எல்லா பிரான்சஸ்லயும் அதிகமான ரிசர்ச் சென்டர்ஸ், ரோபோட்டிக்ஸ் ரிசர்ச் சென்டர், டீப் லேர்னிங் ரிசர்ச் சென்டர், மெஷின் லேர்னிங் ரிசர்ச் சென்டர், டேட்டா அனாலிட்டிக்ஸ் சென்டர், இந்த மாதிரி வசதிகள்லாம் இருக்கிறதால, நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறதால, இதுலலாம் நம்ம போய் சேர்ந்தோம்னாலும் நம்மளோட ப்ராப்ளம்க்கு ஈஸியாக சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க வசதிகளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ஐடி திருச்சியிலையும் அதர் பிரான்ச்சஸ்லையும் பார்த்தோம்னாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, கிளவுட் கம்ப்யூட்டிங் இதெல்லாம் ஆராய்ச்சி துறைகளில் என்னென்ன தேவையோ அந்த வசதிகளையும் கொடுத்துருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டிலையும் ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி போஸ்ட் டாக் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து பேப்பர் எழுதுறதை விட ப்ராஜெக்ட் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அவங்க இந்த மாதிரி ஏரியாவை சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பான்சர்டு ஏஐ ப்ராஜெக்ட்ஸையும் ப்ரொவைட் பண்றாங்க. அது இல்லாம டேட்டா மைனிங், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்சஸோட மையப்படுத்தி நம்ம வந்து போஸ்ட் டாக்கும் பண்ணலாம். போஸ்ட் டாக் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குன்னா, ப்ரொஃபசர் ஆகலாம், சயின்டிஸ்ட் ஆகலாம், அந்த ப்ரொஃபசர்லயே சீனியர் கிரேட் ப்ரொஃபசர் ஆகலாம், சயின்டிஸ்ட் ஆகலாம், முழு நேரமாகவும் நம்ம வந்து சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்றதுலயே வேலையாகவும் இருக்கலாம், ஏஐ ரிசர்ச் லீடா இருக்கலாம். டேட்டா சயின்டிஸ்டுக்கும் இந்த போஸ்ட் டாக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏஐ ஸ்டார்ட் அப் ஃபவுண்டராகவும் இருக்கலாம். இதெல்லாம் தான் இந்த நிறைய வேலை வாய்ப்புகள் போஸ்ட் டாக் முடிச்சிட்டும் கிடைக்குது.
1: மேடம், ஸ்வயம் ஆப்ல என்னென்ன ஏஐ கோர்சஸ் நம்ம பண்ணலாம்?
0: இந்திய அரசோட இலவச ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் தான் ஸ்வயம். இதில் ஐஐடி, என்ஐடி, ஐஐஎஸ்சி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இந்த மாதிரி நிறைய பாப்புலர் இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுற கோர்சஸ் இருக்குது. இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸில் எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் ஆர் ப்ரொஃபஸர்ஸை வச்சு நிறைய பாடங்களை கற்பிக்கிறாங்க. ஸ்வயமில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னு பார்த்தோன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இது ஃப்ரீ. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, ஈவன் ஃபேக்கல்ட்டி ஸ்டாஃபுமே படிச்சுக்கலாம், டீச்சர்ஸுமே இதில் ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். ஃப்ரீயாக நமக்கு சர்டிஃபிகேட்ஸும் கிடைக்கும். படிக்கிறது மட்டும் இல்லாமல் எப்பயுமே எல்லா இடத்துலையும் ப்ரூஃப் தான் நமக்கு கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் போகிறதுக்கோ இல்லை ஸ்டாஃபுங்க ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி போகும்போதோ இந்த ஸ்வயம் சர்டிஃபிகேட் இருந்தால் அது நல்ல ஒரு கிரெடிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு காலேஜுக்குமே இது

0: கிரெடிட் அந்த பர்டிகுலர் காலேஜில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை எத்தனை ஸ்டாஃப்ஸ் ஸ்வயம் கோர்சஸ் முடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது அதுவும் காலேஜுக்கு கிரெடிட்டாக இருக்கு. இதில் வந்து ஏஐ பேசிக்ஸ், எம்எல் மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், பைத்தான் ப்ரோக்ராமிங், கம்ப்யூட்டர் விஷன், அட்வான்ஸ்டு கோர்சஸ் இந்த மாதிரி பேசிக்ஸ் மட்டுமே இல்லாமல் நிறைய அட்வான்ஸ்டு கோர்சஸ் அந்த நான் சொன்ன யூனிவர்சிட்டிஸ் ஐஐடி என்ஐடி போன்ற யூனிவர்சிட்டிஸில் இருக்கிற ஃபேக்கல்டிஸ் வந்து அட்வான்ஸ்டு கோர்சஸ் அழகாக டீச் பண்ணி ரெக்கார்டட் வீடியோஸா கொடுத்துருப்பாங்க. இதுல படிக்கிறதுக்கும் ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கும், ஏன்னா ரெக்கார்டட் வீடியோஸ் நாம எப்ப ஃப்ரீயா இருக்குமோ அந்த நேரத்துல அந்த வீடியோஸை எடுத்து நம்ம பாத்துக்கலாம். அந்த வீடியோஸை பார்த்துட்டு அவங்களே வாரத்துக்கு ஒரு முறை அசைன்மெண்ட்டும் கொடுப்பாங்க. அந்த அசைன்மெண்ட்டும் ஈஸியா இருக்கும், ஏன்னா நம்ம வீடியோல என்ன பார்த்தோமோ அதுல இருந்து குவெஸ்டின்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த அசைன்மெண்ட்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கான மார்க் 75% மார்க் இருந்தாதான் நம்ம வந்து எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுவும் வந்து நம்ம நேரில் போயிட்டு எழுதுற கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும், நம்ம வீட்டிலேருந்து எழுதுகிற மாதிரி இல்லாமல் நேரில் போயிட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் இதை படிக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நேரில் எக்ஸாம் எழுதிட்டு மார்க்கும் கொடுத்தாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்லேயே கோல்டு, எலைட்டு, சில்வரு அந்த மாதிரி ஒரு டிவிஷன்ஸாக பிரித்து கொடுக்கறதால அது இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த ஸ்வயம் போர்ட்டலை யூஸ் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ கற்றுக்குறாங்களோ அது அவங்களுக்கு நல்லது. ஃப்ரீ சர்டிஃபிகேட்ஸும் அவங்க ஏர்ன் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கு அது ஃப்யூச்சரில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
1: மேடம், இப்போ காலேஜில் சில பேர் வந்து காமர்ஸ் படிச்சிருப்பாங்க, பாட்னி படிச்சிருப்பாங்க, ஜுவாலஜி படிச்சிருப்பாங்க, இப்போ இவங்களுக்குலாம் சில சமயம் ஏஐ இன்ட்ரெஸ்ட் வரும், ஏஐ நம்மளும் ஒரு கரியர் லான்ச் பண்ணலான்ட்டு, இவங்க எப்படி ஏஐ கத்துக்கலாம்?
0: இப்பெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாணவர்களுக்கு மட்டுமே கிடையாது, காமர்ஸ், ஆர்ட்ஸ், மேனேஜ்மெண்ட், எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி எல்லா துறையில இருக்கிறவங்களுக்குமே ஏஐ துறையில வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கு. எந்த ஏஐ கம்பெனிஸ்லயோ ஏஐ படிச்சவங்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்புன்னு கிடையாது, இந்த மாதிரி காமர்ஸ் ஆர்ட்ஸ் படிச்சவங்களுக்கும் வேலை வாய்ப்பு இருக்கு. ஏஐ கம்பெனிஸ்க்கு கோடிங் மட்டும் கிடையாது, பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும், ஃபினான்ஸ் நாலேஜ் இருக்கணும், டேட்டா அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், கிரியேட்டிவிட்டி இருக்கணும், இதெல்லாமும் ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறதால மற்ற துறையில இருக்கிற ஆளுங்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப ஸ்வயம் மாதிரி இருக்கிற லேர்னிங் சைட்ல பேசிக்கா ஏஐ அவங்க படிச்சுக்கலாம், எல்லாருமே அது ஸ்வயம் மாதிரி இருக்கிற போர்ட்டலை யூஸ் பண்ணி படிச்சுக்கிறாங்க. பைத்தான், டேட்டா அனாலிசிஸ் அந்த மாதிரி படிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கோடிங்கே இல்லாம எப்படி ஏஐ டூல்ஸ் பயன்படுத்துறது அது எப்படி கத்துக்கலாம் அப்படின்றதையும் கத்துக்கிறாங்க. இப்ப கேன்வா டூல், பவர் பிஐ இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் கோடிங் தெரியலனாலும் அவங்களே வந்து ப்ராப்ளம்ஸ்க்கு டெசிஷன் எடுத்துக்கலாம். காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு, ஏஐ பிசினஸ் அனாலிஸ்ட், டேட்டா அனாலிஸ்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அனாலிஸ்ட் இந்த மாதிரி காமர்ஸ் ஆளுங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏஐ துறையில வேலை செய்யறதுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி அவசியம் கிடையாது, அதே மாதிரி இன்ஜினியரிங் பேக்ரவுண்டும் அவசியம் கிடையாது, அட்வான்ஸ்டு கோடிங்கும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா என்ன இருந்தா கிடைக்கும், ஏஐ துறையில வேலை கிடைக்கும்னா டிஜிட்டல் ஸ்கில்ஸ் இருக்கணும், அதை கத்துக்கிற ஆர்வம் இந்த ரெண்டு மட்டும் இருந்தாலே போதும்.
2: இதுவரை பெண்களும் செயற்கை நுண்ணறிவும், செயற்கை நுண்ணறிவு துறையில் பெண்களுக்கான வாய்ப்புகள் குறித்து கணினித்துறை துணை பேராசிரியர் முனைவர் இ கங்காதேவி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.
3: இதுவரை அறிவியல் நேரம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

ஆகாஷ்வாணி, நேரம் 10:10. சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் காற்றோடு கலந்திடவா.

0: நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்பதற்கு முன்பாக
1: ஹாய் சென்னை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நகைச்சுவை நடிகர் ஜாபா சுந்தரேசன் பேசுறேன். 88 வருடங்களாக நமது காதுக்குள் கச்சக்கென நுழைந்து இதயத்தில் பச்சக்கென ஒட்டி கொண்டு தனது வெற்றி பயணத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் சென்னை வானொலிக்கு என் மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இந்த பிரபஞ்சத்தில் ஒளி அலைகள் இருக்கும் வரை சென்னை வானொலியின் ஒளி அலைகள் இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் போல் சிறப்பான, சுவையான, பயனுள்ள நிகழ்ச்சிகளை தந்து மக்கள் மனதில் நீங்காது இடம் பிடித்திருக்க வாழ்த்துகின்றேன். இத்தனை வருடம் இந்த சென்னை வானொலி சிறப்பாக செயல்படுவதற்கு உறுதுணையாக இருந்த, வானொலிக்கு பின்னால் உழைத்து கொண்டிருந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது பாராட்டும் அன்பும். ஆல் தி பெஸ்ட். சும்மா கலக்குங்க.

0: நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்பதற்கு முன்பாக
1: வணக்கம். நான் எழுத்தாளர் லதா சரவணன், தொழில் முனைவோர். முதல்ல ரேடியோ குழந்தைக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். என்னடா குழந்தைன்னு சொல்றேன் பாக்குறீங்களா? அவங்க தாங்க தினசரி புதுசா கத்துக்குவாங்க, தன்னோட குறும்பான செயல்களால நம்ம ரசிக்க வைப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அதிகாலையில தூக்கத்துல இருந்து நம்மளை எழுப்புறது முதல்ல அந்த மெல்லிய இறைச்சலோட கலந்து காத்துல வர்ற அந்த சப்தம் தான் மனிதர்களை இணைக்கும் அந்த ரேடியோவின் குரல். இன்னும் பல நூறு ஆண்டுகள் வாழணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன்.

நேரம் 10:32:32. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திடவா.

ஆகாஷ்வாணி நேரம் 11 மணி. வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகால வெப்பநிலை 39.6 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 2.4 டிகிரி செல்சியஸ் அதிகம். குறைந்த அளவு வெப்பநிலை 29.3 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 1.2 டிகிரி செல்சியஸ் அதிகம். பதிவான ஈரப்பதம் 65%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 40.5 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 3.3 டிகிரி செல்சியஸ் அதிகம். குறைந்த அளவு வெப்பநிலை 29.3 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 1.8 டிகிரி செல்சியஸ் அதிகம். பதிவான ஈரப்பதம் 59%. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. அதிகால வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் காம்சப்ரியா அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்பது காலை நாளும் அறிவோம். மின்கல தொழில்நுட்பம் எழுதி வழங்கியவர் எம்

0: ராஜலட்சுமி அவர்கள், தமிழ் அமுதம் வழங்குபவர் இரா மோகன் சுந்தரம் அவர்கள், 7/25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோக பயிற்சியாளர் ஆர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான உலக தினம் குறித்த சிற்றுரை. 7:45 நகர்வளம் ஈ நலம் செயலி எஸ் கணேசன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02 திரைகாணம். 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் சிறப்பு திட்டங்கள் குறித்து விளக்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் குஜராத் மாநில துணை இயக்குனர் ஜுனாகத் எஸ் குமாரவேல் அவர்கள். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. ஒருங்கிணைந்த ஆரோக்கியத்திற்கு யோகா மனவளக்கலை பேராசிரியர் வி ஆறுசாமி அவர்களின் உரை படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 9:00 அரங்கசை திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை ஆணையம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் வயலின் திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம் பாபநாசம் எஸ் சேதுராமன் அவர்கள் கஞ்சிரா. மாலை 6:40 தரைவழி ஒளிபரப்பில் லீட்ஸ் ஹெட்டிங்லி கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டி நேரடி வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். காலை 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் ஜோதி காமத் அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் மையப்படுத்தப்பட்ட தரவு தளத்தை உருவாக்கும் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி வாங்க பேசலாம். மலையேற்றமும் மன உறுதியே பன்முக திறமையாளரான பத்திர எழுத்தாளர் யு ஜெயசுதா அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். ஆயில் புல்லிங் பற்றிய தகவல்கள் உங்களுக்காக. ஆரோக்கிய உணவு செய்முறை தகவல் வழங்குபவர் உணவு தயாரிப்பாளர் பி ஹேமலதா அவர்கள். 2:15 திரைகாணம். 2:40 விளையாட்டு அரங்கம். யோகா பங்கு பெறுபவர் யோகா கலை பயிற்சியாளர் பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள். முதல் பகுதி. 2:55 வானிலை, 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். மாலை 5:30 திரைகாணம். 6:25 திரைசை, 6:40 மொபைல் ஆப்பில் மனதில் நின்றவை, 6:55 திரைகாணம். 7:10 தேனி மாவட்ட செய்திகள் எழுதியவர் ராஜ்குமார் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம் காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி 6 பகுதி. குழித்தட்டு நாற்றாங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் திருவண்ணாமலை கீழாநெல்லி வேளாண் அறிவியல் பைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகாணம். 9:15 செய்திச்சுடர். 9:30 அரங்கசை அவர்கள் அரங்கசை என் ரவிகிரண் அவர்களின் சித்ரா வினேசை, எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா. 10:45 காற்றோடு கலந்திடவா. சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by R.S. Raghu. Prime Minister Narendra Modi today addressed the outreach session on forging new partnerships and rebuilding international solidarity at the G7 summit in Avignon, France. Ministry of External Affairs informed that during the session, the Prime Minister underscored the importance of trust in building international partnerships, especially in an increasingly interconnected world. During the meeting, the Prime Minister also highlighted that India has always followed a humanity-first approach. He said this is reflected in India-led initiatives such as the International Solar Alliance, the Coalition for Disaster Resilient Infrastructure, the Global Biofuel Alliance, Mission Life, and the Ek Ped Maa Ke Naam campaign. He further said that India's vision of international partnership is rooted in the timeless philosophy of Vasudeva Kutumbakam, the world is one family. The Prime Minister further added that this inclusive approach has also led India to be the first responder when natural disasters have struck various parts of the world, be it a cyclone in Sri Lanka, earthquake in Afghanistan, floods in Mozambique, or hurricane in Jamaica. Speaking about India's inclusive and